கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 மணிக்கு வசந்த விடியல், நிகழ்ச்சியில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சிவர்ஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, இன்று காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்கமுக்கு தர்பார், 7:45 பிரித்திவி விமன் சின்னர்வேரின் இன்று அன்று இடம்பெறும். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், ஆர்கேஜினையின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரேவ்ஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம் இன்று குழந்தைகளுக்காக. நிகழ்ச்சியில் 8:10 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சிவர்ஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். இன்று காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தவணி மதுரையின் வியத்தகு இந்தியா. முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் கொடைக்கானல் ஏரிச்சாலையிலிருந்து பலம் வர காத்திருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரையின் இல்லம் தேடி வரும் பண்பலை. நிகழ்ச்சியில் 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேட்கலாம். 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்று பிற்பகல் 1 மணிக்கு காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பாய் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. பிற்பகல் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து பொன்னியின் செல்வங்கள் நாவல் தொடரின் வாசிப்பு 2:15. பகல் 2:30 தொல்லலிசை பாடல்களின் அரங்கேற்றமாய் டோல் தமாக்கா தூள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஈரோடு மாவட்டம் கருமாண்டம்பாளையம் குமார் பாலு அவர்களின் தெருவில் வலம் வர காத்திருக்கிறது உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். இன்று மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக், தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத்தூரிகையில் செப்புக செந்தமிழ். 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வர்சைன் செப்புக செந்தமிழ். இன்று மாலை 5 மணிக்கு இடைக்கால இனிய மெட்டுக்களாய் சித்திர செவ்வானம், 5:30 வாய்க்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும். இன்று மாலை 6 மணிக்கு திரையிசை பாடல்களோடு பயணிக்கும் கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை கேட்கலாம். 6:40 பண்ணையும் பசுமையும் நிகழ்ச்சியில் கம்பு பயிர் சாகுபடி குறித்து விளக்கம் தருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை உதவி பேராசிரியர் கே ஐயனார் அவர்கள். 7:00 கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சன கடிதங்களோடு தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் 7:55 சேவை செய்திகள் கேட்கலாம். 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளுக்காக தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சி. 7:00 இசையை ஒலிக்க காத்திருக்கிறது 100.5 கொடைத்தீன்றல் இன்றிரவு 9:00. புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக பயணிக்கும் நினைவே சுகம் இன்றிரவு 10:00. இடைவிடாத பாடல்களின் அரங்கேற்றமாய் இரவு சிறகு இன்றிரவு 11:00. இவையாவும் இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நேயர்களே. நள்ளிரவு 12 மணி வரை நம் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளோடு. இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது அருள்மாலை.

0: நாளை காலை 5 மணிக்கு. இனி புலர்ந்துள்ள புதிய காலை பொழுதே வரவேற்க வசந்த விடியல் வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: நெதர்லாந்திலிருந்து 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%-7% குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷ்வாணி 100.5 இல் இது கொடைக்கானல்.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே,

0: கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நேர்களை, காலார நடந்து இளங்காற்றை நுகர்ந்து உங்கள் மனதின் அசைவிலே மகிழ்ச்சியை சுமந்து ஆனந்தமான வாழ்க்கை வாழ்ந்திட உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறது 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியில் முதலாவதாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நல்குறவு குரல் எண் 1050.
2: துப்புரவு இல்லார் துவரத்துறவாமை உப்பு.

0: துய்ப்பதற்கு ஒரு பொருளும் இல்லாதவர்கள் முற்றும் துறந்து முனிவராகலாம். ஆனால் அப்படி அவர்கள் ஆகாமல் இருக்க காரணம் மற்றவர் வீட்டிலுள்ள உப்பிற்கும் கஞ்சிக்கும் யமனாக இருப்பதற்காகத்தான். குறள் எண் 1050, அதிகாரம் நல்குறவு.
1: துப்புரவு இல்லார் துவரத் துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று.
0: துய்ப்பதற்கு ஒரு பொருளும் இல்லாதவர்கள் முற்றும் துறந்து முனிவராகலாம். ஆனால் அப்படி அவர்கள் ஆகாமல் இருக்க காரணம் மற்றவர் வீட்டிலுள்ள உப்பிற்கும் கஞ்சிக்கும் யமனாக இருப்பதற்காகத்தான். குறள் எண் 1050, அதிகாரம் நல்குறவு.

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்க

0: திருவாரூர், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
3: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
2: எங்கள போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
3: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
2: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
3: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலைவாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
5: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
6: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை.
10: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாமணி, மதுரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கூடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாமணி, மதுரை.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: இருக்கு.
1: சித்திரகுப்தர் என்று வணக்கப்படும் தெய்வம் யார்? அவரை சித்திர புத்திரன் என்றும் சொல்வார்கள். மானுடரின் பாவ புண்ணிய கணக்குகளை குறித்து வைத்துக் கொண்டு அதற்கேற்ப நல்லதோ கெட்டதோ பலன்களை தருவதற்கு யமனுக்கு சிபாரிசு செய்யும் அவனுடைய உதவியாளர் இவர். கைலாயத்தில் மக்களுடைய பாவ புண்ணிய கணக்கை பராமரிக்க ஒரு நபர் தேவைப்பட்டார். அதற்காக புதிதாக படைக்கப்பட்டவர்தான் சித்திரகுப்தர். ஒரு பலகையை எடுத்து அதில் அழகான ஒரு சிறுவனின் ஓவியத்தை வரைந்தாள் பார்வதி அன்னை. அதை பார்த்து மகிழ்ந்த சிவன் உடனே அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுத்தார். அந்த சித்திர பையன்தான் சித்திர புத்திரன் என்ற சித்திரகுப்தன். அவன் உலகத்தோரின் பாவ புண்ணிய கணக்குகளை முறையாக தொகுக்க ஆரம்பித்தான். இந்த சமயத்தில் தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கும் அவன் மனைவி இந்திராணிக்கும் தங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் இருந்தது. கௌதம முனிவரின் மனைவி அகலிகை விடுத்த சாபமே இந்த குறைக்கு காரணம். முனிவரின் மனைவி என்று தெரிந்தும் அவளிடம் முறைகேடாக பழகினான் இந்திரன். உடனே தர்மபத்தினியான அகலிகை அவனுக்கு குழந்தையே பிறக்க கூடாது என்று சாபம் விட்டுவிட்டாள். ஆகவே இந்திரனும் இந்திராணியும் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் இருந்தார்கள். இவர்களுக்கு அருள் புரிய விரும்பினார் பரமேஸ்வரன். ஆனால் அகலிகையின் சாபத்தை மாற்ற தனக்கு அதிகாரம் இல்லை என்பதால் மாற்று வழி யோசித்தார். அப்போது சித்திர புத்திரனையே இந்திரனுக்கு மகனாக்கிவிட முடிவு செய்தார்.

0: குப்தனே.
1: இந்திரன் அரண்மனையில் விளங்கும் காமதேனு பசுவின் கருப்பையில் போய் புகுந்து கொள்ளுமாறு பாலகனுக்கு அறிவுறுத்தினார். அந்த பசுவுக்கு குழந்தையாக பிறந்து இந்திரனுடைய ஏக்கத்தை தீர்த்து வைக்கும்படியும் சிறிது காலத்திற்கு பிறகு கைலாயத்துக்கு திரும்பலாம் என்றும் சொன்னார் ஈசன். இதை இந்திரன் தம்பதிக்கும் விளக்கினார். அவர்களும் தமக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்ற ஏக்கத்தில் இருந்ததால் இந்த திட்டத்திற்கு சம்மதித்தார்கள். எம்பெருமான் தீர்மானித்தபடியே காமதேனுவின் கர்ப்பத்திலேயே மூனே முக்கால் நாழிகை கருவாக உருவாகி அப்புறம் குழந்தையாக பிறந்தான் சித்திரபுத்திரன். அதுவும் எப்படி? கையிலே ஏடு எழுத்தாணியோடு, அதாவது தன் கணக்கு பிள்ளை பதவியை மறக்காதபடி. சித்திரபுத்திரன் சித்திரை மாதம் சித்திர நட்சத்திரம் கூடிய சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு பிறந்ததால் அவனுக்கு சித்திராபுத்திரன் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள் இந்திரன் தம்பதியினர். ஆனால் இந்த பிள்ளை வளர வளர அவனுக்கு தன்னுடைய முந்தைய பிறவி நினைவுகள் வர ஆரம்பித்தன. ஆகவே யாரையெல்லாம் பார்க்கிறானோ அவருடைய பாவ புண்ணிய கணக்கை எல்லாம் அப்படியே விரிவாக எடுத்து சொல்ல ஆரம்பித்தான். இந்திரனுக்கோ பெருமை பிடிபடவில்லை. தனக்கு மகனாக வாய்த்தவன் தான் எவ்வளவு தீர்க்கதரிசியாக விளங்குகிறான் என்று நினைத்து மகிழ்ந்தான். அதோடு தன்னுடைய ஆணைக்குட்பட்ட மக்களின் இறுதியை அவரவர் விதிப்படி முடிவு செய்யும் யமனுக்கு உதவியாளனாக பொறுப்பேற்கும்படி சொல்லி சித்திரபுத்திரனை அனுப்பி வைத்தான். இந்த யோசனையை சிவபெருமான் அங்கீகரித்தார். அதன்படியே மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை வைத்து அவர்களுக்கு எத்தகைய நன்மைகள் அல்லது தண்டனைகள் கொடுக்கலாம் என்று யமனுக்கு யோசனை சொல்லும் கௌரவத்தையும் அவனுக்கு அளித்தார். அதோடு இத்தகைய அதிகாரம் கொண்ட சித்திரபுத்திரனை யார் விரதமிருந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு பாவ எண்ணிக்கை சுமையாக ஏறிவிடாதபடி அவன் அவர்களை நல்வழி நடத்துவான் என்றும் ஒரு விதி செய்தார். அதனால் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை விரதமிருந்து வணங்கி வழிபட்டால் பாவ சுமை குறையும், புண்ணிய பலம் கூடும், இனிமேல் பாவம் செய்யவே எண்ணம் தோன்றாதபடி மனப்பக்குவமும் ஏற்படும் என்று சொல்லி வைத்தார் பரமன். பொதுவாக எல்லா பௌர்ணமி நாட்களிலும் சித்திரபுத்திரனை வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது. குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்று அவரை துதித்து போற்றுவது கூடுதல் சிறப்பை தரும். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் கோயிலை தரிசித்தோம் என்று.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
2: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
4: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: விவரங்களுக்கு 9524936156.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: UGC அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, UPSC, TNPSC போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி, விடுதி மற்றும் பேருந்து வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனம் PSG College of Education, சங்ககிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு சாலை, சங்ககிரி. தொடர்புக்கு 9842 9255, 9868 5530.
7: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
9: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாமணி, மதுரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.

கோடி பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இணைப்புன்னு இருந்த இடத்துல நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு செல்ல தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: நிஷால்.
0: நிஷாலா? நிஷால், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: சங்ககிரி.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஸ்ரீ வித்யாசாகர் மெட்ரிக் ஹை செகண்டரி ஸ்கூல் இன் சங்ககிரி.
0: ஓ, அங்க படிக்கிறீங்களா? அங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 3rd.
0: 3rd வகுப்பா? 3rd வகுப்புல உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்க?
1: நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
0: நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? யார் யார் அவங்கலாம்?
1: ஹரி, ருஷாந்த், ரிகாஸ், ஆதிக்குமரன்.
0: அப்படிங்கப்பா, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சொல்லிட்டே போறாங்க. சரி சரி, எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: ஜிகே க்வெஸ்சன்.
0: எங்க சொல்லுங்க கேப்போ.
1: விச் கண்ட்ரி இஸ் தி கேபிட்டல் ஆன்சர் சவுத் ஆப்பிரிக்கா. விச் சிட்டி ஆர் கால்ட் ரிங் சிட்டி? ஆன்சர் மும்பை. விச் சிட்டி இஸ் ஸ்னோ அக்ரிகல்ச்சர்? ஆன்சர் சிங்கப்பூர். விச் சிட்டி இஸ் ஆர் கால்ட் ரோஸ் கார்டன்? ஆன்சர் சண்டிகா. தேங்க் யூ.
0: வா வா வா, இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: மேம்.
0: எந்த மேம் சொல்லி கொடுத்தாங்க?
1: கிளாஸ் மேம்.
0: அவங்க பேர் என்ன?
1: இந்துமதி மேம்.
0: இந்துமதி மேம் சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க நிறைய டேபிள் எல்லாம் சொல்லி தருவாங்களாம்ல?
1: தினால் சிட்டப்பன் உள்ளத மறதே நாவினால் சிட்டவடு.
0: யார் சொல்லி கொடுத்தது இது?
1: நான் தான் படிச்சேன்.
0: நீங்களே படிச்சீங்களா? நீங்க நல்ல திறமையான பையலா. உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா, அம்மா, அக்கா. நான்.
0: அக்கா பேர் என்ன?
1: அக்கா பேர் தீக்ஷா.
0: தீக்ஷா அக்கா என்ன பண்றாங்க? என்ன படிக்கிறாங்க?
1: 10th.
0: 19 படிக்கிறாங்களா தீக்ஷா அக்கா? சரி சரி, உங்களுக்கு தெரியாததெல்லாம் சொல்லி தருவாங்களா? நீங்க கேக்குவீங்களா? கேட்க மாட்டேங்கன்னு சொன்னாங்க தீக்ஷா அக்கா என்கிட்ட. ஒண்ணுமே கேட்க மாட்டேன் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கே எல்லாம் தெரியுமா? இப்படி தலையாட்டினா தெரியாதுல்ல, கேட்காதுல்ல. சரி சரி, அப்பா பேர் என்ன?
1: அப்பா பேர் சசிகுமார்.
0: அம்மா பேர்?
1: ஹாஜிரா பேபி.
0: ஹாஜிரா அம்மா என்ன பண்றாங்க?
1: அவங்க பியூட்டிஷியன்.
0: சரி சரி, அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க?
1: அவர் லேபர்.
0: லேபரா? ஆஹா, எங்க வேலை பார்க்குறாங்க?
1: அவரு இங்கதான் சங்ககிரியில தான் இருக்காரு.
0: சங்ககிரியில தான் இருக்காங்க. நீங்க படிச்சு பெரிய ஆளானது, நீங்க என்ன வேலைக்கு போவீங்க?
1: சயின்டிஸ்ட்.
0: சயின்டிஸ்டா என்ன பண்ணுவீங்க?
1: நிறைய திங்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பேன்.
0: என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
1: எலக்ட்ரானிக்ஸ்.
0: எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பீங்களா? சரி சரி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த விஞ்ஞானி ஆகிறதுக்கு கோடி பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட்.
2: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
1: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
2: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
1: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
2: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர்

0: ஹார்மோன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
3: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
8: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
9: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
8: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாமணி, மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாமணி, மதுரை.
12: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 9:30க்கும் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வர்ஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். இன்று தெரிந்து கொள்வோம் உயர் இரத்த அழுத்தம் பற்றி. சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் இருதயவியல் வல்லுநர் மருத்துவர் வி சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சியில் உடன் வலம் வர காத்திருக்கிறார் ஜெபி ரமேஷ்குமார்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது.

0: அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்தில் இருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு மோடி அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இணைந்து செப்பு பட்டயங்கள் இந்தியாவிற்கு ஒப்படைக்கப்படும் நிகழ்வை பார்வையிட்டார். இந்த செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த சோழர் கால செப்பேடுகள் 21 பெரிய மற்றும் 3 சிறிய தகடுகளின் தொகுப்பாகும். இவற்றில் பெரும்பாலான எழுத்துகள் உலகின் மிகவும் அழகான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன என்று சமூக வலைதளத்தில் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தை முதலாம் ராஜராஜனால் வாய்மொழியாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை முறைப்படுத்தியதை இந்த செப்பேடுகள் குறிக்கின்றன. சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை திறமையால் இந்தியர்களாகிய நாம் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ள பிரதமர், இந்த செப்பேடுகளை 19 நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்திலிருந்து பாதுகாத்து வந்த லேடன் பல்கலைக்கழகத்திற்கும் நெதர்லாந்து அரசுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிலையில் ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. இது நமது நாட்டின் பண்பாட்டின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வரலாற்று பயணத்தில் வரவேற்புக்குரிய முன்னேற்றம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த அரிய செப்பேடுகள் வெறும் தொல்பொருள் சின்னங்கள் அல்ல, தமிழர்களின் மகத்தான வரலாறு, பண்பாடு மற்றும் சோழ பேரரசின் பெருமைகளை பதிவு செய்துள்ள நிரந்தர சான்றுகள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் திரு பி பி சௌத்ரி, கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், முன்னாள் முதலமைச்சர் திரு வீரப்ப மொய்லி மற்றும் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த மசோதா குறித்த தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்றத்தால் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த மசோதா குறித்து பல்வேறு மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஆட்சேபனைகளும் பரிந்துரைகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். கட்சி தாவல் தடை சட்டம், நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகியவற்றால் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் திரு சௌத்ரி கூறினார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2001 ஆண்டு 145,000 பேர் பணிபுரிந்த மின்துறையில் தற்போது அந்த எண்ணிக்கையில் பாதியளவு ஊழியர்கள்தான் பணிபுரிந்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு அடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இதன் மூலம் வெளிமாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்குவது கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பு தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் ஒவ்வொரு துறைகளும் ஆய்வு செய்யப்பட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு வேலுமணி ஆகியோர் தரப்பில் அளிக்கப்பட்ட

0: மனுக்கள் ஆய்வில் உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக 1000 விளக்கு தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மாநில அரசு நிறைவேற்றும் என்று கூறினார். சென்னை மாநகரில் சில பகுதிகளில் நிலவும் கழிவுநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். லெபனான் எல்லைக்குள் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது நேற்று வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15 வழங்கிய தீர்ப்பை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. எல்லைக்கு அப்பாலில் இருந்து இந்தியாவில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டினால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி தலைநகர் தில்லியில் அடுத்த ஆண்டு முதல் மின்சார ஆட்டோக்கள் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் அண்டை மாநிலமான இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிம்லாவில் குவிந்து வருகின்றனர். குருவாயூர் எழும்பூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 27 முதல் 29 வரை கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சுற்றுலா தலமான உதகமண்டலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வதால் கோவையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக அரசின் உத்தரவை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு ஆத்தூரில் இருந்த மதுக்கடை நேற்று முதல் மூடப்பட்டது. கோவில்பட்டியில் நடைபெறும் புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் திரு ஹிமான்ஷு மங்கள் நேற்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலியில் போதைப்பொருள் தொடர்பாக இந்த ஆண்டு 103 வழக்குகளில் 131 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கொடைப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
2: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
4: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: விவரங்களுக்கு 9524936156.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: வழங்கிய வசந்த விடியல்.
3: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. வசந்த விடியல் நிகழ்ச்சி மீண்டும் வலம் வரும் நாளை காலை 6 மணிக்கு. கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் சுகமான காலை.

இனிய காலை வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு புதிய நாளும் நீங்கள் சாதிக்க கிடைத்த ஒரு புதிய வாய்ப்பு. இந்த உலகத்தில் உங்களால் முடியாது என்று எதுவுமே இல்லை. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கையுடன் இந்நாளை தொடங்குங்கள். சுகமான காலையோடு நிகழ்ச்சிகள் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்திரைக்காடு டி கருப்பசாமி. சுகமான காலையோடு பயணிப்போமா?

நேரம் காலை 7:06. கோடை பன்மலை 100.5 சுகமான காலை நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மனதொடு ராகம் இன்று குழந்தை செல்வங்களுக்காக

0: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
3: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய்
0: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல்.
0: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் மனதோடு ராகம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம்

0: நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
1: பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 21ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வாழைப்பழத்தில் இருந்து மதிப்பு கூட்டல் பொருட்கள் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

இசை பூந்தோட்டம் கோடை பண்பலை 100.5 இன்று மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையில் இருந்து, பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் ஈரோடு மாவட்டம் கருமாண்டம்பாளையம் குமார் பாலு அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ், இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இன்று தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்று புதுக்கோட்டை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இணைத்திடுங்கள், அரசிடுங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும்

0: நேரம் காலை 7:16. காலை பொழுதை சுகமாக்கி கொண்டிருக்கிறது 100.5 சுகமான காலை. நேர்களை இன்று காலை 9 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், 9:30 மங்கள் திருச்சி மற்றும் சேலம், டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்ஸ் வேர்ஸ் சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். என்று தந்திருக்கும் வண்ணம் தெரிந்து கொள்வோம் உயர் இரத்த அழுத்தம் பற்றி. சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இருதயவியல் வல்லுநர் மருத்துவர் சதீஷ்குமார் அவர்கள். இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.
1: ஹலோ,
2: அடுத்து

0: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
3: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய்
0: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல்.
0: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் மனதோடு ராகம்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
3: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய்
0: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல்.
0: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் மனதோடு ராகம்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
8: ஆமாங்க, இன்னைக்கு காலையில 8 மணிக்கு விளம்பரம் மனதோடு ராகம் குழந்தை செல்வங்களுக்காக.

0: கோரி
1: இரண்டு கைகளையும் சேர்த்து வேண்டி
0: அல்லது
1: மலை மகள்
0: அல்லது
1: கடுமையாதல்
0: கோரி
1: மலை மகள்.

0: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
3: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும், கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய்
0: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் மனதோடு ராகம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: நேரம் காலை 7:25 எழுந்திருக்கின்றோம். சுகமான காலை.

இப்படி சோடு.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: ஏழுமணி 30 நிமிடம் காலை பொழுதை சுகமாக்கிக் கொண்டிருக்கிறது சுகமான காலை.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டுதாவணி மதுரை.
1: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
3: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
6: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய்
3: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரி
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் மனதோடு ராகம்.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
10: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
11: அண்ணா வணக்கம்.
12: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். என்ன அமைச்சரே, நேற்றைக்கு மிகப்பெரிய விருந்தாமே.
11: என்ன மன சொல்கிறீர்கள்,
12: நேற்றைக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தில் கலந்து கொண்டீர்களாமே.
11: ஆமாம் ஆமாம் அண்ணா, ஒரு விருந்தில் கலந்து கொண்டேன். ஆனால் அது உங்களுக்கு எப்படி தெரிந்தது?
12: அமைச்சரே, நேற்றைய விருந்தில் நீங்கள் எத்தனை குலோப் ஜாம்களை சாப்பிட்டீர்கள் என்பது உட்பட எனக்கு தெரியும்.
11: நம்மை உளவு பார்ப்பதே இவருக்கு வேலையாய் போய்விட்டது. இது போன்ற தகவல்கள் எல்லாம் நாம் வருவதற்கு முன்பே இவரை வந்து சேர்ந்து விடுகிறதே. மன்னா, விருந்துக்கு சென்றேன், இருந்தாலும் நீங்கள் வரவில்லை என்பதால் ஒரே வருத்தம் மன்னா. அதனால் கவிஞர் வைரமுத்து சொல்வதை போல பசியோடே அமர்ந்து பசியோடே எழுந்து கொண்டேன் பாருங்கள்.
12: அமைச்சரே, ஏன் இப்படி பொய் சொல்லுகிறீர்கள்? நேற்றைய விருந்தில் நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற வீடியோவை பாருங்கள் அமைச்சரே, எப்படி வெளுத்து கட்டுகிறீர்கள் என்று. இந்த வீடியோ நேற்று நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே எனக்கு லைவ் டெலிகாஸ்ட் ஆகிவிட்டது.
11: அடக்கிராதகர்களா, யாரடா இந்த காரியத்தை செய்தது? மன்னா, எப்படி மன்னா இமைப்பொழுதில் இப்படிப்பட்ட தகவல்?

0: சேகரிக்கிறீர்கள். உங்கள் திறமையே திறமைதான் போங்கள்.
1: அமைச்சரே, கையும் களவுமாக மாட்டிய பிறகு பேச்சை மாற்ற பார்க்காதீர்கள்.
0: அதுதான் மாட்டிக்கொண்டேனே, இவரிடமிருந்து எப்படி தப்பிப்பது? மன்னா, இன்று தொலைத்தொடர்பு தினம்.
1: ஓ ஆமாம், இன்றைக்கு மே 17 உலக தொலைத்தொடர்பு தினம்.
0: நீங்கள் தான் பெரிய மேதை ஆயிற்றே மன்னா. தொலைத்தொடர்பு தொடர்பாக ஏதாவது தகவல்கள் தெரிந்தால் சொல்லுங்கள், நானும் கேட்டுக்கொள்கிறேன்.
1: அப்படியா, அறிவாளி என்று வேறு சொல்லிவிட்டாரே. சரி, சொல்லுகிறேன், கேளுங்கள். இந்த உலகை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிற மந்திர கோள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் அமைச்சரை. தொடக்கத்தில் சத்தம், நெருப்பு, கை சைகைகள் மூலம் தொலைவில் இருப்பவர்களுக்கு தகவல்களை பரிமாறிய மனித இனம். பிறகு ஓலைச்சுவடி, புறா, ஒற்றன், தபால், தந்தி, தொலைபேசி, வானொலி, தொலைக்காட்சி, அலைபேசி, இணையம் என தொலைத்தொடர்பு சாதனங்கள் இமாலய வளர்ச்சி கண்டிருக்கிறது அமைச்சரே. பறந்து விரிந்து கிடக்கிற இந்த உலகம் இன்று நம் பாக்கெட்டுக்குள்ளும் உள்ளங்கைக்குள்ளும் சுருங்கிவிட்டது அமைச்சரே.
0: உண்மைதான் மன்னா.
1: இந்த தொலைத்தொடர்பின் வளர்ச்சியால் ஆண்டிக்கரையில் இருக்கிற அப்பா அமெரிக்காவில் இருக்கிற மகனுடன் நினைத்தவுடன் முகத்தோடு முகம் பார்த்து பேசிக் கொள்ள முடியும். ஆசிரியர் இல்லாமல் மாணவனால் பாடம் கற்றுக் கொள்ள முடியும். மாமியார் வீட்டிற்கு போன புதுப்பெண் அம்மாவின் உதவியே இல்லாமல் விதவிதமாய் சமையல் செய்ய முடியும். ஈச்சங்காட்டு மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர் இங்கிலாந்தில் எப்படி அறுவை சிகிச்சை செய்கிறார்கள் என்பதை இங்கிருந்தே கற்றுக்கொள்ள முடியும். மழையா, வெள்ளமா, புயலா, பூமி நிலநடுக்கமா, பெரும் ஆபத்தா, போரா, நோய் தொற்றா, இப்படி எல்லாவற்றிலும் இருந்து நம்மை எச்சரிக்கை செய்து பாதுகாக்கும் பாதுகாவலனாக இன்றைய தொலைத்தொடர்பு வளர்ச்சி இருக்கிறது அமைச்சரி.
0: ஆமாம் அண்ணா, தகவல் தொடர்பு சாதனங்கள் இல்லாத ஒரு உலகத்தை இனிமேல் நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது.
1: சரிதான் அமைச்சரி. கொரோனா காலத்தில் நம்முடைய உயிரையும் உறவுகளையும் பாதுகாப்பதற்கு பாலமாக இருந்தது இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் தானே?
0: ஆமாம் அண்ணா.
1: இன்னொன்று அமைச்சரி, நம்முடைய இந்த தக்குமுக்கு தர்பார் நிகழ்ச்சிகளை கடல் கடந்து பக்ரீன் நாட்டில் இருக்கக்கூடிய நேயர்கள் கூட கேட்டு நமக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறார்கள் என்றால், அதுவும் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் நமக்கு வழங்கி இருக்கிற வசதிகளால் தானே. இப்படி தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்பது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகிறது, பயன்படுகிறது. அதே போல தொலைத்தொடர்பு சாதனங்களில் எந்த அளவிற்கு நன்மை இருக்கிறதோ அந்த அளவிற்கு தீமையும் இருக்கிறது. தேவையில்லாத வதந்திகளை பரப்புவது, உண்மைக்கு மாறான செய்திகளை வெளியிட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி கலவரம் ஏற்படுத்துவது, ஏமாற்று பணப்பரிவர்த்தனைகள், தவறான வலைதளங்களால் இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவது, இப்படி தொலைத்தொடர்பு சாதனங்களில் சில தீமைகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நன்மைகளும் தீமைகளும் நிறைந்ததுதானே உலகம். அதில் நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தீமைகளை ஒதுக்கி விடுவதுதானே புத்திசாலித்தனம்.
0: அருமை அருமை, தகவல் தொடர்பு சாதனங்களின் இன்றியமையாத தேவைகளையும் பயன்களையும் பற்றி அழகாக எடுத்து சொன்னீர்மண்ணா.
1: அமைச்சரே, நான் கேட்டதற்கு இன்னும் நீங்கள் பதில் சொல்லவில்லையே.
0: என்ன மன்னா?
1: எனக்கு தெரியாமல் ஏன் அமைச்சரை விருந்துக்கு சென்றீர்கள்?
0: மன்னா மன்னா, இந்த ஒரு முறை கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களை அழைக்காமல் நான் எந்த விருந்துக்கும் செல்ல மாட்டேன்.
1: அப்படி என்னை அழைக்காமல் நீங்கள் விருந்துக்கு சென்று விட்டால்?
0: உங்களை அழைக்காமல் நான் விருந்துக்கு சென்று விட்டால் மன்னா, நான் இருக்கும் இடத்தில் எந்த தகவல் தொடர்பு சாதனங்களும் செயல்படாதவாறு ஒரு ஜாமரை வைத்து விட்டு தான் சாப்பாட்டிற்கே அமர்வேன். போதுமா?
1: என்ன,
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்குமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
6: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய்
2: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரி
2: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்சன் பிரீஃப்ஸ்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனின்சன் பிரீஃப்ஸ்.
2: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் மனதோடு ராகம்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
12: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
13: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில்

0: மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: இசை பூந்தோட்டம் கோடை பண்பலை 100.5 இன்று மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையில் இருந்து பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் ஈரோடு மாவட்டம் கருமாண்டம்பாளையம் குமார் பாலு அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ். இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இன்று தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு. இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்று புதுக்கோட்டை மாவட்ட நேர்களின் பங்களிப்பு. இணைத்திடுங்கள், அரசிடுங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.
0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடை கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டு தாவணி, மதுரை.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: மே 17
0: உலகம் இன்று நம் உள்ளங்கைகளில்
2: பறவைகள் தான் அன்று தூதுவர்கள்
0: பறந்து சென்று செல்வதற்குள் மறைந்து சென்றன காலங்கள்
2: இன்றோ நொடியில் பறக்கின்றன செய்திகள் மின்னஞ்சலில்
0: முகம் பார்க்கும் நண்பர்களை விட சமூக வலைதளங்களை பார்க்கும் நண்பர்களே அதிகம்
2: சொடுக்கிய நொடியில் மெடுக்காய் செல்லும் தகவல்களால் உண்டாகும் நன்மைகள் ஏராளம்
0: என்று சொல்லிக் கொண்டே போகலாம் நவீன உலகின் உயிர் மூச்சாய் விளங்கும் தகவல் தொழில்நுட்பங்களை
2: தகவல் தொழில்நுட்பங்களால் சமூகத்தில் உண்டாகும் மாற்றங்களை குறித்த
0: விழிப்புணர்வை உண்டாக்கும் நோக்கில் உண்டானதே
2: ஐநாவின் தீர்மானம் அன்று
0: அதனால் கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் மே மாதம் இதே நாளில்
2: உலக தகவல் சமூக நாள்
0: இன்று
2: ஆண்டு
0: 2005 இளமையிலேயே இயற்கையில் கொண்டார் நாட்டம்
2: அதனால் அதனோடு இணைந்து இருந்தது அவரின் ஓட்டம்
0: குயில்களின் வாழ்க்கையையும் ஆராய்ந்தார் தன் ஆய்வுகளில்
2: அன்று நோய்களின் தாக்கத்தால் உண்டாகும் பாதிப்பை தடுப்பதில் பதித்தார் தடயங்களை
0: மனித உயிர்களை உறிஞ்சிய பெரியம்மை நோய்க்கு
2: எதிராய் மருந்து கண்டார் அன்று
0: அதனால் காப்பாற்றப்படுகிறது மனித உயிர்கள் கொடிய நோயிலிருந்து இன்று
2: பெரியம்மை நோய்க்கு மருந்து கண்டுபிடித்தவரும்
0: நோய் எதிர்ப்பு முறையின் தந்தை என அழைக்கப்படுபவருமான
2: இங்கிலாந்தை சார்ந்த
0: எட்வர்ட் ஜென்னர் பிறந்த நாள்
2: இன்று
0: ஆண்டு
2: 1749
0: தமிழ் தெலுங்கு திரையுலகில் வலம் வந்தார் கதாநாயகியாக
2: பழம் பெறும் இயக்குனர்
0: தயாரிப்பாளர்
2: பி புள்ளையாவின் துணைவியாவார்
0: குணச்சித்திர வேடங்களிலும் குறையவில்லை இவரின் நடிப்பு
2: சிவந்த மண்
0: வசந்த மாளிகை திரைப்படங்களில் தோன்றினார் கதாநாயகர்களின் அன்னையாக
2: சிறந்த பின்னணி பாடகியும்
0: வயலின் இசை கலைஞருமான
2: திரைப்பட நடிகை பி சாந்தகுமாரி பிறந்த நாள்
0: இன்று
2: ஆண்டு
0: 1900

0: தொள்ளாயிரத்து இருபது. கர்நாடக இசை பாடலாசிரியர்களுள் ஒருவர்.
1: கோயமுத்தூர் செவ்வூர் கிராமத்தில் பிறந்தவர்.
0: முதலில் கற்றது சமஸ்கிருதம்,
1: பின்னர் கற்றார் இசை.
0: அதன் வெளிப்பாடாய் இசையமைத்தார் சீதா கல்யாணம் எனும் நாட்டிய நாடகத்திற்கு.
1: சமஸ்கிருதம்,
0: கன்னடம்,
1: தெலுங்கு முதலிய மொழிகளில் அநேக கீர்த்தனைகளை அச்சிட்டு வெளியிட்டார்.
0: 60 ஆண்டு காலமாக தென்னாட்டில் பிரகாசித்தது இவரின் இசை.
1: அதனால் பாராட்டப்பட்டார் அரசர்களாலும்
0: மடாதிபதிகளாலும் அன்று.
1: சங்கீத கலாநிதி விருது பெற்ற
0: வாசுதேவ எனும் முத்திரை கொண்ட
1: கர்நாடக இசைப்பாடகர் மைசூர் வாசுதேவாச்சாரியார் நினைவு நாள்
0: இன்று.
1: ஆண்டு
0: 1961. இயல்பான வாழ்வில் இடமளித்தார் இலக்கியத்திற்கு.
1: அதனால் படைத்தார் பல படைப்புகள்.
0: பழந்தமிழ் இலக்கியத்திலும்
1: நவீன ஆங்கில இலக்கியத்திலும் கொண்டார் மிகுந்த ஈடுபாடு.
0: எழுத்து இதழில் எழுதத் தொடங்கிய இவர்
1: தொகுத்தது குருஷேத்திரம் எனும் இலக்கிய தொகுப்பு.
0: நனவோடை நடையில் எழுதிய
1: நினைவு பாதை நாவலில்
0: தனது தனிப்பட்ட எழுத்துக்களுக்காய் நினைவு கூறப்படும்
1: கும்பகோணத்தை சார்ந்த டி.கே. துரைசாமி எனும் இயற்பெயர்
0: எழுத்தாளர் நகுலன் நினைவு நாள்
1: என்று.
0: ஆண்டு
1: 2007.
0: உங்களுக்கு 30 வயது ஆகிவிட்டதா?
1: குடும்பத்தில்
0: அம்மா,
1: அப்பா,
0: அண்ணன்,
1: தங்கை
0: யாருக்காவது இரத்த கொதிப்பு உள்ளதா?
1: நீங்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் பரபரப்பாக பணி செய்பவரா?
0: புகைப்பிடிப்பவரா?
1: மது பழக்கம் உண்டா?
0: உடல் பருமனா?
1: இரத்தத்தில் கொழுப்பு சர்க்கரை நோய் உள்ளதா?
0: மன அமைதி இல்லையா?
1: அடிக்கடி கோபம் வருகிறதா?
0: இவற்றில் ஏதேனும் ஒன்றுக்கு ஆம் என்று பதில் சொல்வீர்களானால்
1: உடனே நீங்கள் செய்ய வேண்டியது
0: உங்களின் இரத்த அழுத்தத்தை பரிசோதனை செய்வதுதான்.
1: வாழ்க்கை முறையில் ஏற்படும் மாற்றங்கள்,
0: மாறுபட்ட உணவு பழக்க வழக்கங்களால்
1: உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட்டு
0: உடல்நிலையில் பல பாதிப்புகளை உண்டாக்கி விடுகின்றன.
1: அதனை தடுக்கும் நோக்கில்
0: விழிப்புணர்வை ஏற்படுத்த உலக சுகாதார அமைப்பானது
1: உலகளாவிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியது 2005.
0: இதே நாளில் அன்று
1: அது முதல் ஒவ்வொரு ஆண்டும்
0: உலக உயர் இரத்த அழுத்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி கவுன்சிலிங் கோட் 2630.
1: கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி, மதுரை.
3: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
6: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய்
3: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரி
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் மனதோடு ராகம்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
10: நேரம் காலை 7:53. இணைந்திருக்கின்றோம் சுகமான காலை.
11: துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க தின்

காலை வேளையை சுகமாக்கி இனிதே நிறைவுக்கு வருகிறது 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்திரிக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தரமுடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: மீண்டும் சுகமான காலை வளம்பெறும் நாளை காலை 7 மணிக்கு. தொடர்வது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜினை வழங்கும் மனதுடு ராகம். முன்பாய் வருகிறது செய்தி சுருக்கம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபத்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹாண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%-7% குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 5வது உலக தமிழ் ஹைக்கூ மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷ்வாணி 100.5 இது கொடைக்கானல்.

0: கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய்,
4: ஆஹா செம்ம வாசனை.
5: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
4: ஆஹா செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
5: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கும் மனதோடு ராகம்
7: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல்.
9: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
10: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
9: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
0: இனிய காலை வணக்கம் நேர்களே, துள்ளி திரியும் பட்டாம் பூச்சிகளாய் பேச்சிலே உள்ளத்தை மகிழ வைத்து கள்ளமில்லா சிரிப்பிலே நெஞ்சத்தை நெகிழ வைக்கும் அன்பு செல்வங்களுக்காக இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் அறிமுக குழந்தைகள் 24, 24, 24 மற்ற அனைத்து கண்மணிகளும் 24, 24, 26, 24, 24, 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0452. இப்ப இணைப்புல வந்திருக்கும் செல்லம், வாங்க வணக்கம். யார் வந்திருக்கீங்க? மகாதேவ், எப்படி இருக்கீங்க?
11: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். சரி, உங்க ஊர் இப்ப எப்படி இருக்கு?
11: நல்லா இருக்கு.
0: மழை வருமா இன்னைக்கு?
11: வரும்
0: வரும். நம்பிக்கையா இருக்கீங்க?
11: ஆமா,
0: சொல்லிருக்காங்க இல்லையா மழை வரும்னு. மகாதேவ், மழை வந்தா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
11: பிடிக்கும்.
0: மழையில மழை தண்ணியில போய் விளையாடலாம்னா? விளையாடுறதுக்கு பிடிக்குமா? சரி, என்ன படிக்கிறீங்க?
11: கப்பல் விட்டு
0: நனையாம கப்பல் விட்டு விளையாட பிடிக்கும். சரிங்க, என்ன படிக்கிறீங்க? என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சொல்லுங்க. அப்புறம்
11: காசிங் பட்டாரே பிசி
0: எங்க சொல்லுங்க?
11: அடிஷன் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
11: 1 2 3 4.
0: யார் இருக்கா பக்கத்துல? உங்க பக்கத்துல
11: அம்மா அப்பா
0: உங்களை பாத்துக்கிட்டே இருக்காங்களா? என்ன சொல்றீங்கன்றது கவனிச்சுக்கிட்டே இருக்காங்களா?
11: ஆமா.
0: சரி, வேற என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு? அவ்வளவுதானா? அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டீங்க. சரிங்க. மகாதேவ், ரொம்ப அழகா மழலை குரல்ல சொல்றீங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
11: சீனா சீனா
0: கேட்டுருவோமா? சீனா சீனாவா?

0: என்ன படம் தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியாது.
0: தெரியாது. ம், இந்த பாடல் நிறைய தடவை கேட்டிருக்கீங்களா?
1: ஆமாம்.
0: ம், சிவகார்த்திகேயன் அவர் நடித்த படங்களில் என்னென்ன படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க? ம்,
1: பராசக்தி.
0: பராசக்தி, சரி. இப்போ எல்லாருக்காகவும் ஒரு பாடல் வருதே, கேட்கலாம். நன்றிப்பா.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: உலகிலேயே

0: மிக மிக வசதியான இடம் எது என்று கேட்டால் எல்லோரும் யோசிப்பார்கள். உலக வரைபடத்தை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். குழு குழு குழு என்று மலைச்சிகரம் இருக்கிற இடம், கலகலகல என்று நதிகள் பாய்கிற இடம், சிலு சிலுவென்று பூக்கள் பூத்து அங்கே வண்டுகள் ரீங்காரம் செய்கிற சோலை, இப்படியெல்லாம் கற்பனை செய்வார்கள். இது உண்மையல்ல. உலகிலேயே மிக மிக மிக வசதியான இடம் தாயாருடைய கருப்பை தான். நாம் நம்முடைய தாயின் கருப்பையில் இருந்தபோது இருந்த சௌக்கியம் சௌகரியம் உலகில் வேறெங்காவது கிடைக்குமா? எதற்காகவாவது நாம் உழைத்திருக்கிறோமா, பாடுபட்டிருக்கிறோமா, கவலைப்பட்டிருக்கிறோமா? எந்த விதமான கவலையும் இல்லாமல் உள்ளே இருந்திருக்கிறோம். எல்லாமே தரப்பட்டது, எல்லாமே கொடுக்கப்பட்டது. அருமையான ஒரு திரவம், அதில் நாம் நீந்தி கொண்டிருந்தோம். எங்கும் அங்கும் அழகாக நீச்சல் அடித்து கொண்டிருந்தோம். சுற்றிலும் வழவழப்பான சுவர்கள், பாதுகாப்பான ஏற்பாடு, எதுவும் உள்ளே புகுந்துவிட முடியாது. எவ்வளவு பாதுகாப்பாக நாம் நம்முடைய தாயின் கருப்பையில் இருந்திருக்கிறோம். உளவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள், ஒரு குழந்தை தன்னை மிகவும் பாதுகாப்பாகவும் சௌகரியமாகவும் உணர்கிற இடம் அதன் தாயாருடைய கருப்பை தான் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். நிம்மதியாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. அந்த தாயின் கருப்பையில் இருந்துவிட்டால் நமக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று நினைக்கிறது. கடைசி வரை எப்படி இருக்க முடியுமா? ஒரு கரு வெளியில் வருவதற்கு ஒவ்வொரு உயிருக்கு ஒரு காலகட்டம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மனித வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி ஒரு 300 நாட்கள் உள்ளே இருந்துவிட்ட குழந்தை, 270 நாள் முதல் 300 நாட்களுக்குள்ளாக இருந்துவிட்ட குழந்தை கண்டிப்பாக வெளியே தள்ளப்படுகிறது. இனிமேல் அந்த பாதுகாப்பான இடம் அதற்கு கிடையாது. கொஞ்சம் யோசியுங்கள், கருப்பையிலிருந்து வெளியே தள்ளப்படுகிற போது அது எத்தனை துன்பங்களுக்கு உள்ளாகிறது. ஒரு இருட்டு பாதை, மூச்சு திணறல், ஒரு அச்சம், வெளியில் வந்த உடனே வீல் என்ற ஒரு அலறல், ஒரு கதறல். ஏன்? முதல் முதலாக குழந்தை தன் பாதுகாப்பை இழந்ததாக உணர்கிறது. டோட்டலி இன்செக்யூர்டு என்று எழுதுகிறார்கள். தான் இவ்வளவு நாள் பாதுகாப்பாக இருந்ததாகவும் இப்போது பாதுகாப்பு இன்மையில் பிரவேசித்து விட்டதாகவும் குழந்தை கதறுகிறது, கருதுகிறது. சரி, இயற்கை உங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது? பாதுகாப்பான கருப்பையிலேயே நீண்ட நாட்கள் வாழ முடியாது. பாதுகாப்பற்ற உலகத்தில்தான் நாம் பிரவேசித்தாக வேண்டும். சவால்களை சந்திக்க வேண்டும், சண்டைகளை பார்க்க வேண்டும், சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டும், உறவுகளை பேண வேண்டும், உழைக்க வேண்டும், பிழைக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் நான் என்னை போராட்டத்தின் மூலமாகவே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எதற்காக சொல்லுகிறேன்? இந்த கருப்பையிலிருந்து வெளியே வந்த பிறகு மனித மனம் மீண்டும் ஒரு கருப்பையை தேடுகிறது. தன்னை சுற்றி ஒரு கருப்பையை உருவாக்கி கொள்ளுகிறது. வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு கருப்பையை உருவாக்குவதற்குத்தான் ஒவ்வொரு மனிதனும் பாடுபடுகிறானாம். எப்படி? கம்ஃபர்ட் ஜோன். என் தாயின் கருப்பையில் நான் எப்படி இருந்தேனோ அது போலவே, அதாவது உணவு எனக்கு சிரமமின்றி கிடைக்க வேண்டும், கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும், பாதுகாப்பு டோட்டல் செக்யூரிட்டி அது முழுமையாக எனக்கு கிடைக்க வேண்டும், ஒரு உத்தரவாதம் தேவை என்றெல்லாம் கருவில் இருந்தபோது ஒரு குழந்தை எப்படி ஒரு பாதுகாப்பை எதிர்பார்த்ததோ அதையே வாழ்க்கை முழுவதும் எதிர்பார்க்கிறது என்கிறார்கள். நன்றாக சிந்தித்து உளவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள், வெளியில் வந்தும் ஒரு கருப்பையை உருவாக்கி கொள்ளுகிற வேலையை நிறுத்து. நீ பாதுகாப்பு இன்மையில் இருக்கிறாய் என்பதை புரிந்துகொள். நீ வெளியிலும் ஒரு கருப்பையை உருவாக்குவதன் மூலமாக உனக்கு ஒரு சோகமும் ஒரு துக்கமும் உன்னை வந்து சேருகிறது. எனவே மனிதன் பிறப்பின் போது இருந்த அதே சௌகரியத்தை பின்னாளில் அடைய வேண்டும் என்று கஷ்டப்படுவதை நிறுத்திவிட்டு ஆபத்துக்களை எதிர்கொள்வதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டு விட்டால் மீண்டும் ஒரு கருப்பையை அவன் தேடுவதில்லை. அது மட்டுமல்ல, மறுபிறப்பு என்ற கருப்பையிலும் அவன் புகுவதில்லை.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
3: ஆர்கேஜி நெய்.
4: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
5: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
4: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: வழங்கிக்

0: மனதோடு ராகம்
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
2: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
3: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
2: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். For admission call 9943960.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
3: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
2: எங்கள போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
3: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
2: எங்க காலேஜ்ல மேனேஜ்மென்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
3: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலைவாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
4: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
5: ஆஹா, செம்ம வாசனை.
6: ஆர்கேஜி நெய்ல் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
9: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
10: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
9: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
11: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
12: திருமணம், பண்டிகை, பூஜை, எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
13: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
14: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
15: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
14: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
16: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
14: மேலும் இணைந்து வழங்குவோர்
17: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
18: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
19: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். இன்று தெரிந்து கொள்வோம் உயர் இரத்த அழுத்தம் பற்றி. சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் இருதயவியல் வல்லுநர் மருத்துவர் வி சதீஷ்குமார் அவர்கள். கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இன்று குழந்தைகளுக்காக இப்ப இணைப்புல யாருங்க?
20: ஹலோ,
19: வணக்கம்.
20: வணக்கம்,
19: யார் பேசுறீங்க?
20: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து சந்தோஷ் பேசுறேன்.
19: சந்தோஷ், உங்க பேரை சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
20: தேங்க்ஸ் மேடம்.
19: யார் சொல்லி கொடுக்க?

0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து சந்தோஷ் பேசுறேன்.
0: சந்தோஷ், உங்க பேரை சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் மேடம்.
0: யார் சொல்லி கொடுக்கறா உங்களுக்கு?
1: எங்க அக்கா.
0: அக்கா பேர் என்ன?
1: காவியா.
0: காவியா அக்கா, நான் பேசிக்கிறேங்கக்கா, நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்கக்கா அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? எனக்கு கேட்கவே இல்லையே. ஓஹோ, சரி, தெளிவா கேட்டுருச்சு. சந்தோஷ், என்ன படிக்கிறீங்கப்பா?
1: ஃபிஃப்த்
0: போக போறீங்க. சரி, இப்ப நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க.
1: அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகத்தன் உலகுது. மலர்மிசை ஏறினார், மாநேபு செய்தார், மலர்மிசை ஏறினார், நீண்டு வாழ்வார், தக்கா தகவலா என்பது அவர் அவர் எச்சத்தார் காணப்படும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
0: மடமடன்னு சொல்றேன், ஏதோ உங்களுக்கு கேக்குறது கேட்கட்டும் அப்படின்னு முடிச்சிட்டீங்க இல்லையா? இருந்தாலும் நல்லா அழகா சொன்னீங்க. என்ன பாடல் வேணும் சந்தோஷ்?
1: வந்து
0: நன்றிங்க, பாடல் கேட்கலாம்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
3: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
2: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8220782333.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க, ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: மேலும் இணைந்து வழங்குவோர்
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க, ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: மேலும் இணைந்து வழங்குவோர்
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
9: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
12: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No. 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷன் பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
13: ஆர்கேஜி நெய்,
14: ஆஹா செம்ம வாசனை.
15: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
16: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
15: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
14: ஆஹா செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
15: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய்.

0: உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: வழங்கிய மனதோடு ராகம்.
3: இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
5: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
6: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
5: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9439-6014.
7: கோடைப்பன் விலை நெருப்புள்ளி 5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: கவுன்சிலிங் கோட் 2610.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: வழங்கும் மனதோடராகும். இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம் என்று குழந்தைகளுக்காக. இப்ப இணைப்புல வந்திருக்கும் செல்லம், வாங்க வணக்கம். யார் வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன?
5: நிவேதன்.
4: நிவேதன், எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்கப்பா? ஹலோ.
5: ஹலோ,
4: உங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் பேசுவீங்களா? நீங்களா பேசுங்க சரிங்களா? நிவேதன்,
5: கவுர் மாவட்டம்.
4: சரிப்பா, என்ன படிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறீங்களா? ரொம்ப அழகா பேசுறீங்க. ஆமாங்க, போறீங்க. யார் உங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுக்குறா? அம்மாவா? அப்புறம் யாரு? அக்காவா? இல்லைங்க, யாருமே இல்லைங்க. ஆனால் எங்களுக்கு கேட்குதுங்க. சரிங்க நிவேதன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? முட்டைக்கலைக்கு. சரிங்க, இப்போ உங்களுக்காக பாடல் கோடை பண்பலை 100.5 நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: மேலும் இணைந்து வழங்குவோர்
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
9: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
8: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
9: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
8: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
9: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
10: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
11: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அனைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை, முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவியர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensuniv.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகவும்.
12: நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட

0: அனானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: மேலும் இணைந்து வழங்குவோர்
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோட ராகம்.
5: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் வியத்தகு இந்தியா. காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வர்ஸ். சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில்லில் இன்று தெரிந்து கொள்வோம் உயர் இரத்த அழுத்தம் பற்றி. சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் இருதயவியல் வல்லுநர் மருத்துவர் வி சதீஷ்குமார் அவர்கள். உடன் வலம் வர காத்திருக்கிறார் ஜே பி ரமேஷ்குமார். கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இன்று குழந்தைகளுக்காக இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம், பேசுங்க, நீங்க பேசுங்க, அவரை பேச விடுங்க. உங்க பேர் என்ன? ஞானமதி.
6: ஞானமதி,
5: எப்படி இருக்கீங்க? அவங்கள பேச விடுங்க. நல்லா இருக்கீங்களாப்பா? நீங்களா பேச மாட்டீங்களா? அப்பா சொல்லி கொடுத்தாதான் பேசுவீங்களா? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? என்ன பாடல் வேணும்? மிட்டாய் பாட்டா? மிட்டாய் ரொம்ப பிடிக்குமா? அதிகமா சாப்பிட கூடாது, இல்ல பல்லு சொத்தை ஆயிரும்ல. பரவாயில்ல, ஆகட்டுன்றீங்களா? பேசுங்க. இப்போ சரிங்க, உங்களுக்கான பாடல் வருது, கேக்கலாமா? நன்றிங்க.

0: மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 2630.
1: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான admission நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல்

0: கல்லூரி நாமக்கல்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: மேலும் இணைந்து வழங்குவோர்
2: பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: கோடை பண்மலை நூறுபள்ளியில் சைபால்
5: முகத்தில் பருவா சைபால் சொரியா கிளங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
6: சைபால்
4: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
7: காசியில் ஒரு பண்டிதர் இருந்தார், நிறைய படித்தவர், அதனால தான் பண்டிதர். அவர் ஒரு நாள் ஏதோ ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருந்தார். வழியில் மழை பிடிச்சிக்கிட்டது. சரி, மழை நிற்கிற வரைக்கும் பக்கத்தில் எங்கேயாவது ஒதுங்கி இருந்துட்டு புறப்படுவோம் அப்படின்னு நினச்சார். பார்த்தார், அங்கே ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டு திண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டார். அந்த வீட்டு மாடியில் ஒரு அம்மா குடியிருந்தாங்க. அந்த சமயத்தில் தெருவில் சில பேர் ஒரு இறந்தவர் உடம்பை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த அம்மா தன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு, இதை பாருமா, இந்த இறந்து போனவர் எங்கே போகிறார், சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரின்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன பொண்ணு வெளியில் ஓடுது. கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தது. இப்போ தூக்கிட்டு போனாங்களே, அவர் சொர்க்கத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, மழை ஓயிலை. பண்டிதர் இன்னமும் அந்த திண்ணையில் தான் உட்காந்துருக்கிறார். இந்த சமயத்தில் இன்னொரு ஒருத்தரை தூக்கிட்டு போகிறாங்க சுடுகாட்டுக்கு. மாடியில் இருந்த அந்த அம்மா மறுபடியும் அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டுது. தப்பாருமா, இப்போ தூக்கிட்டு போகிறாங்களே, இவர் எங்கே போகிறார், அதையும் விசாரிச்சுட்டு வா அப்படின்னாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு மறுபடியும் வெளியில் ஓடிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி வந்தது. இவர் வந்து நரகத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிச்சு. இவ்வளவையும் அந்த பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், குழப்பம். யோசிச்சு பார்த்தார், நானும் எவ்வளவோ சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கிறேன், இருந்தாலும் ஒருத்தன் செத்ததுக்கப்புறம் எங்கே போகிறாங்கிறத தெரிஞ்சிக்க முடியலையே. ஆனால் இந்த சின்னோண்டு பொண்ணு எங்கேயோ ஓடுது, திரும்பி வருது, அவர் சொர்க்கத்துக்கு போகிறாருங்குது, இவர் நரகத்துக்கு போகிறாருங்குது, இது எப்படி அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணார். சரி, நேர்லேயே கேட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மாடிக்கு போனார். அந்த அம்மா அவரை வரவேற்று என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா அப்படிங்கிறத அந்த சின்ன பொண்ணு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டார். உடனே அந்த சிறுமியை வந்து அவர் முன்னாடி கூப்பிட்டு நிற்க சொல்லிச்சு. அந்த சின்ன பொண்ணே விவரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டுது. அதாவதுங்க, முதல்ல ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்களே, அவர் வாழ்ந்த இடம் எதுன்னு விசாரிச்சுக்கிட்டு போனேன். அங்கே போனால் அங்கே எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. மகராசம் போயிட்டார், எவ்வளோ நல்ல காரியம்லாம் பண்ணார், தான தர்மங்கள்லாம் பண்ணார், அடுத்தவங்களுக்கு உதவியாக இருந்தார், அவர் போயிட்டாரேன்னு சொல்லி எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அதனால் அவர் சொர்க்கம் போகிறாருன்னு முடிவு பண்ணிட்டேன். ரெண்டாவதாக ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்களே, அவர் வீட்டையும் தேடிட்டு போனேன். அங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அயோக்கியம் தொலைஞ்சான், எவ்வளோ அக்கிரமம் பண்ணிகிட்டு இருந்தான், இனிமேல் நமக்கு கவலை இல்லைன்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த ஆள் நரகத்துக்கு போகிறார் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு அந்த பொண்ணு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பண்டிதருக்கு தான் படித்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து தான். அதாவது, நல்ல காரியங்கள் செய்கிறவர்கள் நல்ல கதி அடைகிறார்கள், கெட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் கெட்ட கதி அடைகிறார்கள் அப்படின்னு அவர் சாஸ்திரத்தில் படித்ததுக்கு இப்போ தான் அவருக்கு விளக்கம் கிடைச்சிது. எவ்வளவு படித்து என்ன பிரயோஜனம், படித்தது ஞாபகத்துக்கு வர்றதுக்கே ஒரு சின்ன பொண்ணோட உதவி தேவைப்படுறது மாதிரி ஆகிட்டுதே. நரகத்துக்கு போய் சேர்ந்த ஒரு ஆள் தன் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், நான் இறந்து போனப்போ கூட எங்கள் ஊரில் பல பேர் கூடி நின்று அழுதாங்க, இருந்தாலும் கூட நான் சொர்க்கத்துக்கு போகலை, நரகத்துக்கு தான் வந்துட்டேன் அப்படின்னு ஆவேன். பக்கத்தில் இருந்தவங்க கேட்டிருக்கான் எப்படின்னு. அழுதவங்க அத்தனை பேரும் எனக்கு கடன் கொடுத்தவங்க அப்படின்னு நானும் இவன்.
4: கோடை பண்டலை நூறுபள்ளியில் சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
4: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது மனதோடு ராகம். இன்று குழந்தைகளுக்காக வலம் வந்து சென்றது. பங்கு பெற்று சிறப்பித்த குழந்தைகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக். நன்றி நேர்களே. குழந்தைகளுக்காக மனதோடு ராகம் மீண்டும் எதிரொலிக்கும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: கவுன்சிலிங் கோட் 2610.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: வழங்கிய மனதோட ராகம் 100.5 இனி கேட்கலாம். உஷா சன்ஃபிளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

நெதர்லாந்தில் இருந்து 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25% ஏழு சதவீதமாக குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா விவகாரத்தில் உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 5வது உலக தமிழ் ஹைக்கு மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி

0: டெல்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ரோலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி கோடைப்பண்பலை 100.5.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி, ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
1: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: வழங்கும் வானவில்
0: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: இனிய காலை வணக்கம் நேயர்களே. நாள்தோறும் பல வண்ணங்களில் வளம் வரும் வானவில் இன்றும் உங்களுக்காய் தரும் வண்ணம் தெரிந்து கொள்வோம் உயர் இரத்த அழுத்தம் பற்றி. உயர் இரத்த அழுத்தம் என்பது உங்கள் இரத்தம் நாளங்களின் சுவர்களில் இரத்தம் அழுத்தும் அழுத்தம் தொடர்ந்து அதிகமாக இருக்கும் ஒரு நிலை. ஆமாங்க, உயர் இரத்த அழுத்தம் பற்றி நேயர்களின் கேள்விகளுக்கு விடையளிக்க வருகிறார் சிறப்பு விருந்தினர், இருதயவியல் வல்லுநர், மருத்துவர் வி சதீஷ்குமார் அவர்கள். அறிமுகங்கள் 24 24 26 மகளிர் 24 24 24 மற்ற வழக்கமாக பேசக்கூடிய நம்முடைய நேயர்கள் 24 24 29 வரலாம். முன் இணைப்பிற்கு 0 45 42 முன் இணைத்து வாருங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜே பி ரமேஷ்குமார்.
6: நன்றிகள் பல. எழுத்துறை காடு டி கருப்பசாமி, மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களே. இதயம் இயங்கும் உயிர்களின் இனிய வரம். இதயத்தில் ஈரம் வேண்டும் என்று சொல்வோர் பலர் உண்டு. அதில் மனிதனை இயக்கும் ஆற்றல்களில் பெரிய ஆற்றல் இரத்தம் என்று சொன்னால் மிகையாகாது. அதன் ஓட்டம் என்பது சீராக இருக்க வேண்டும். கூடினாலும் பெரும் துன்பம், குறைந்தாலும் பெரிய சிக்கலே. இன்று உலக உயர் இரத்த அழுத்த விழிப்புணர்வு நாளை

0: கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்நாளில் நாமும் பங்கு பெற நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில்லில் தந்திருக்கும் தலைப்பு தெரிந்து கொள்வோம் உயர் இரத்த அழுத்தம் பற்றி. சிறப்பு விருந்தினராக இருதயவியல் வல்லுநர் மருத்துவர் வி சதீஷ்குமார் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வழியே இணைந்திருக்கிறார். நமது சிறப்பு விருந்தினர் சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதயப் பிரிவில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். குறிப்பாக இரத்த அழுத்தம் தொடர்பான பல்வேறு சிகிச்சைகளை மக்களுக்கு தந்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் உயர் இரத்த அழுத்தம் சார்ந்து பல்வேறு விழிப்புணர்வுகளை தந்து கொண்டிருக்கிறார். இன்றும் நம்முடைய கேள்விகளுக்கு விளக்கம் தர காத்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினரை என் முகத்துடன் இனிதே வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5 நேச நேயர்களின் நெஞ்சார்ந்த வணக்கங்களோடு. அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா.
1: வணக்கம்.
0: அந்த வணக்கம் சொன்ன கையோடு ஐயாட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னு கேட்டேன், அந்த மௌன கொலையாளி என்று, அதாவது சைலண்ட் கில்லர் என்று சொல்லக்கூடிய உயர் இரத்த அழுத்தம் என்றால் என்ன? இந்த உயர் இரத்த அழுத்த விழிப்புணர்வால் எதற்காக கடைபிடிக்கப்படுகிறதுங்கய்யா?
1: ஹைப்பர்டென்ஷன் ஏன் நம்ம வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு 50-60% ஆன மக்களுக்கு ப்ரெஷர் இருப்பதே அவங்களுக்கு வந்து தெரியாது, அதாவது உயர் ரத்த அழுத்தம் இருப்பதே அவர்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை வந்து ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி பாதிப்போ வரும்போது தான் அவங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இருப்பதே அவர்கள் அறிவார்கள். அதற்காக தான் இந்த உயர் ரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஸ்பெசிஃபிக்காக, அதாவது குறிப்பாக எதுக்காக இந்த உயர் ரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது என்றால், உலக அளவில் 1.36 மில்லியன் மக்கள் வந்து உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 50%, அதாவது 50 விழுக்காடு மக்கள் மட்டுமே அவர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருப்பதையே அறிவார்கள். அதில் 50%, அதாவது 25% மக்கள் மட்டுமே, விழுக்காடு மக்கள் மட்டுமே அதற்கான உரிய சிகிச்சையை எடுத்துக்கொண்டு அதை கட்டுப்பாட்டில் வைத்து பிரச்சனைகள் எதுவும் வராமல் தவிர்த்துக் கொள்வார்கள். மீதி இருக்கும் 25 விழுக்காடு மக்கள் வந்து அதை பத்தி அவேர்னஸே இல்லாம கடைசியா இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கோ இல்ல ஸ்ட்ரோக்கோ இல்ல கிட்னி பிரச்சனையோ வரும்போதுதான் தனக்கு உயர் ரத்த அழுத்தம் உள்ளது என்பதையே அறிவார்கள். இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருப்பதால் இந்த மாதிரி ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனைகள் இந்த உயர் ரத்த அழுத்தத்தினால் வரும் என்பதை இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த உயர் ரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
0: அழகான ஒரு முன்னுரை தந்திருக்கீங்க. உங்களிடம் மையம் கேட்கறதுக்கு நேய ஒருவர்கள் காத்திருக்காங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அன்பின் அறிவிப்பாளர் ஜே பி ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இக்பால். இருவருக்கும் அன்பு வணக்கம்.
0: வணக்கத்தோடு கேள்வியை கேட்டுருங்க ஐயா.
2: ஐயா, இப்ப வந்து ரத்த அழுத்தம் ஏற்படுறது வந்து உணவு சாப்பிட்ற நாட்டியா, சில பேர் மாம்சம் அதிகமா சாப்பிடுறாங்க, மாம்சம் அதிகமா சாப்பிட்ற நாட்டியா அதிகமான உணவு உழைப்பு இல்லாம உறங்குறாங்க, அதனாட்டி ஏற்படுற நாட்டியா இந்த ரத்த அழுத்தம் ஏற்படுமான்னு
0: கேக்குறேன் சார். ஐயா கேக்குற சொல்லிடுவாங்க, கேட்டுடலாம்.
1: காலை வணக்கம் ஐயா. கண்டிப்பாக வரும். அதாவது ரெட் மீட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சிவப்பு இறைச்சி, அதை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக ரத்த அழுத்தம் உயரும். அதை அதாவது ஸ்கின் இல்லாம வர சிக்கன் மட்டும்தான் வந்து ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய இறைச்சி. மற்ற எந்த இறைச்சியும் அவர்களுக்கு ரத்த அழுத்தத்தை கண்டிப்பாக அதிகப்படுத்தும். ரெண்டாவது, நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்றல, உடற்பயிற்சி இல்லாம செடன்டரியா, அதாவது எந்த ஒரு அசைவுகளும் இல்லாம இருந்தோம்னா கண்டிப்பாக ரத்த அழுத்தம் அதிகமாகும்.
0: இது வந்து மக்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் சொல்லி. சில பேர் பார்த்தீங்கன்னாயா, இந்த வந்து பல நாள் பட்ட எண்ணெய், அதாவது பொறிச்ச எண்ணெயிலேயே பொறிச்சு எடுத்துகிட்டு இருக்கு, அதுலேயே வந்து சில உணவுகள் சாப்பிட்றாங்க. அந்த உணவுகள் சாப்பிட்றதுனாலையும் அந்த உயர் ரத்த அழுத்தத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்குங்களா?
1: கண்டிப்பாக. நம்ம என்னன்னா, திருப்பி திருப்பி ஒரு எண்ணெயை வந்து பொறிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுல இருக்க அந்த கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, அது சாச்சுரேட்டட் ஃபேட்டுன்ற அளவு வந்து ரொம்ப அதிகமாயிடும். ஸோ சாச்சுரேட்டட் ஃபேட்டுங்கிறது வந்து, அதாவது நார்மலா ஒமேகா 3, அதெல்லாம் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட், அதாவது ஃபிஷ்ல இருக்கிறது, அது வந்து உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி ரிப்பீட்டடா திருப்பி திருப்பி பொறிக்கிற எண்ணெயில வந்து அந்த கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்பா மாறிடும். அதை எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக ரத்த அழுத்தம் அதிகமாகும். அது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள்,
0: இது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வரும் நேரம் 9:12 துளிகள் வருக. வணக்கம். சரிங்க, வாங்க.
3: உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா, உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாஸ் மலையும் மலருங்கண்ணா.
0: மலரமா கேளுங்கம்மா.
3: ஐயா கிட்ட 2 கேள்வி ஐயா. இன்னைக்கு வெய்ய காலங்கள் அதிகமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்பவும் அதாவது ஹை பிரஷர் இருக்க

0: குழந்தைங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஐயா. அந்த மாதிரி உள்ளவர்கள் அவர் என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டா அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அது ஒண்ணுங்க ஐயா. உங்களுக்கே தெரியுங்க எனக்கு ஹை பிரஷர் லோ தான் ரொம்ப மோசமா இருக்கு. அந்த மாதிரி உள்ளவர்கள் எப்படிங்க ஐயா உணவுகளை கடைபிடிக்கணும், எப்படிங்க ஐயா கண்டுபிடிக்கிறது? இந்த கேள்விக்கு சொல்லுங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: ஐயா சொல்லுங்க, நாம கேட்டறலாம்.
2: இந்த சம்மர் சம்மர்ல மெயினா யாருன்னா ஏஜ், அதாவது வயசு வயது முதிர்ந்தவர்கள் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல மெயினா பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் என்னன்னா டீஹைட்ரேஷன், அதாவது நம்ம சால்ட் கம்மியா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் பிபி இருக்கவங்களுக்கான ஒரு நம்ம ரெகுலரா கொடுக்கக்கூடிய அட்வைஸ். பட் இந்த மாதிரி சம்மர் டைம்ல நல்ல நார்மல் அளவு தண்ணியை வந்து அவங்க எடுத்துக்கணும். ஒன்லி யாருக்கெல்லாம் இதே பிரச்சனை அந்த மாதிரி இருக்கங்களோ அவங்க மட்டும் கொஞ்சம் அளவான தண்ணியை எடுத்துக்கலாம். மற்றவங்க இந்த டீஹைட்ரேஷனை ப்ரிவென்ட் பண்றது, அதாவது தடுக்கிறதுக்காக அட்லீஸ்ட் ஒரு 2-3 லிட்டர்ஸ் வயது முதிர்ந்தவர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம தடுக்கலாம். அதாவது பிபி ரொம்ப அதிகமாகி அதனால வரும் தொந்தரவுகளை, அல்லது இந்த மாதிரி ஸ்ட்ரோக், அதாவது ஹீட்னால வரக்கூடிய பிரச்சனைகள் அவங்க தவிர்க்கலாம். ரெண்டாவது லோ ப்ரெஷர்னு அவங்க கேட்டாங்க. ஸோ லோ ப்ரெஷர்னால என்னென்ன அறிகுறிகள்லாம் வரலாம் அப்படின்னா, அவங்க படுத்துட்டு எழுந்திரிச்சாலோ இல்லை ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தாலோ அவங்களுக்கு தலை சுத்தல், உடல் சோர்வு வரலாம். அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும்? தண்ணி நன்றாக குடிக்க வேண்டும். 3-4 லிட்டர்ஸ், 3-4 லிட்டர் நல்ல தண்ணி குடிக்க வேண்டும். அப்புறம் வந்து நம்ம யூஸ்வலா பிபி அதிகமா இருக்கவங்களுக்கு சால், அதாவது உப்பளவு வந்து கம்மியா கொடுக்க சொல்லுவோம். பட் ஆனா இவங்க வந்து நார்மல் உப்பு, நல்ல நார்மல் உப்பு வந்து எடுத்துக்கணும். அப்பதான் வந்து அவங்களுடைய ரத்தம் வந்து ரத்த அழுத்தம் வந்து சீராக இருக்கும்.
1: இந்த உயர் ரத்த அழுத்தம் பற்றி மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு தேவைப்படும் என்று சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
7: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
11: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள், கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
12: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின்
13: பண்ணு. 5233999.
14: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
15: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
16: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
17: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
16: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
17: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
16: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
17: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
16: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
18: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
2: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
1: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
2: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
1: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
2: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
3: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டு தாவணி மதுரை.
4: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
7: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
8: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
7: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
8: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல்,
7: இலவச மருத்துவ சேவை,
8: கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
7: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
8: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
7: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
8: தொடர்புக்கு 9994098417.
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
10: 46 ஆண்டு கால தங்கத்தின் கைராசி மற்றும் ராசியான ஸ்தாபனம் புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட், கீழராஜ வீதி, புதுக்கோட்டை.
11: கோடி பண்பலை, நூறு பிளைந்தில், உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
12: குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
11: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
12: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
13: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்.
14: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
13: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
12: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
15: எண்ணத்தின் வண்ண மொழியாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில்லில். இன்றைய வண்ணமாக தெரிந்து கொள்வோம் உயர் இரத்த அழுத்தம் பற்றி. சிறப்பு விருந்தினராக இருதயவல் வல்லுநர் மருத்துவர் வி சதீஷ்குமார் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, இப்போ ஒருவருக்கு இரத்த அழுத்தம் வரப்போகிறது என்பதை எந்தெந்த அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கய்யா?
16: ஒருவருக்கு இரத்த அழுத்தம் வருவதற்கான அறிகுறிகள் என்னென்னவென்று கேட்டீங்க என்றால், அவர்களுக்கு உடல், அதாவது நார்மலை விட அதிகமான உடல் சோர்வு ஏற்படலாம். ஒரு லைட் ஹெட்னஸ், ஒரு தலைபாரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வரலாம். இல்ல ஹெட்ஏக் வரலாம், இல்ல வாமிட்டிங் இருக்கலாம். ஸோ உயர் ரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமாகும் போது வாமிட்டிங் அந்த மாதிரி வரலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் வந்து அன்யூஷுவலாக டயர்ட்னஸ் இருந்துச்சுன்னா உடனே பிபி வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த ஏஜ், அதுவும் 30 இயர்ஸ் அந்த அதை தாண்டி, ஏன்னா இப்போ ரொம்ப யங் ஏஜ்லேயே வர்றாங்க. ஸோ 30 இயர்ஸ்க்கே வந்து பிபி எல்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வந்து நம்ம சாதாரணமாக, அதுவும் நமக்கு இது வேலை செய்கிறோம், ஸோ அதனால தான் டயர்ட்னஸ் இருக்குங்கிற மாதிரி விடாமல் கரெக்டாக எல்லாம் செக் பண்ணிக்கணும். ஒரு 30 இயர்ஸ் வந்துச்சுனாவே, ஸோ பிபி எல்லாம் இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும்.
15: இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம்.
17: வணக்கம் ஐயா.
15: வணக்கம், யார் பேசுறீங்க?
17: வணக்கம், சிவகங்கை தமிழ் பாஸ்கர்.
15: ஆ, கேளுங்கய்யா, ஐயாட்ட கேளுங்க.
17: வணக்கம் சார்.
15: வணக்கம், வணக்கம்.

0: ரத்த அழுத்தம் வராமல் தடுக்க என்னென்ன உணவு முறை பின்பற்ற வேண்டும்? சைவ அசைவ உணவு, அசைவ உணவு,
1: உணவுகள் எந்த மாதிரி எடுத்துக்கணும், முதல் வந்து உணவை எப்படி சாப்பிடணும், தண்ணி எப்படி குடிக்கணும், ஏன்னா தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க, 4 லிட்டர் குடிக்கணும் ஒரே நேரத்தில் உட்காந்து குடிச்சிடலாமா, இதை பற்றிய விளக்கங்கள் எங்களுக்காக சொல்லுங்கய்யா.
2: தண்ணி தண்ணிங்கிறது நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளவு அப்படிங்கிறது அட்லீஸ்ட் மினிமம் 2.5 to 4 liters, அதாவது பெண்கள் 3 liters கரெக்டாக இருக்கும். மேல் ஆம்பளைங்கள் என்றால் ஒரு 2 to 3 சார் 4 அந்த அளவு, ஸோ ஒரு 3 to 4 liters வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை ஸ்பிட் பண்ணி கரெக்டாக ஒரு ஒரு நாளைக்கு கரெக்டாக குடிக்கணும். ஸோ அதுவும் வெயில் காலங்களில் கரெக்டாக கண்டிப்பாக குடிக்கணும், இல்லைன்னா அந்த தண்ணீர் பிரச்சனை ரிலேட்டடாக, தண்ணீர் குறைவு பிரச்சனை ரிலேட்டடாக எல்லாமே வரலாம்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி மலைப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு தண்ணி தாகமே எடுக்க மாட்டேங்குதுங்கய்யா, ஆனால் வந்து தண்ணி குடிக்கணும் குடிக்கணும்

0: நாலு லிட்டர் குடிக்கிற ஒரே நேரத்தில் உட்காந்து குடிச்சிடலாமா? இதை பற்றிய விளக்கங்கள் எங்களுக்காக சொல்லுங்க. ஏன்
1: தண்ணி தண்ணிங்கிறது நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படிங்கிறது அட்லீஸ்ட் மினிமம் 2.5 to 4 liters, அதாவது பெண்கள் 3 liters கரெக்டாக இருக்கும். மேல் ஆம்பளைங்கள் என்றால் ஒரு 2-3 அந்த அந்த அளவு, ஸோ ஒரு 3-4 liters வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை ஸ்பிட் பண்ணி கரெக்டாக ஒரு ஒரு நாளைக்கு கரெக்டாக குடிக்கணும். ஸோ அதுவும் வெயில் காலங்களில் கரெக்டாக கண்டிப்பாக குடிக்கணும், இல்லைன்னா அந்த தண்ணீர் பிரச்சனை ரிலேட்டடாக, தண்ணீர் குறைவு பிரச்சனை ரிலேட்டடாக எல்லாமே வரலாம்.
0: இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி மலைப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு தண்ணி தாகமே எடுக்க மாட்டேங்குதுங்கய்யா. ஆனால் வந்து தண்ணி குடிக்கணும் குடிக்கணுங்க, அதுக்கு ஒரு உணர்வே வர மாட்டேங்குது. இந்த மாதிரி கால சூழ்நிலை நாங்கள் என்ன பண்ணணுங்கய்யா?
1: இல்லை நீங்கள் அந்த அது அங்கே இருக்கிற அளவு வந்து ஒரு 2 liters, அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ரேஞ்சு தான். ஸோ லோவர் ரேஞ்சில் நீங்கள் எடுத்துக்கலாம் 2 liters. ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம கீழே இருக்கிறவங்க, வெயில் நிறைய இருக்கிறவங்க, அவங்க வந்து 4 liters எடுத்துக்கணும். ஸோ அந்த அதுதான் அந்த ரேஞ்சு 2 to 4 liters நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கும் போது அங்கே டீஹைட்ரேஷன் உங்களுக்கு வராது. டீஹைட்ரேஷன்னா தண்ணி அளவு வந்து உடம்புல அவ்வளோ சீக்கிரமாக குறையாது மலைப்பகுதியில் இருக்கவங்களுக்கு. ஆனால் கீழே இருக்கவங்களுக்கு தண்ணியோட அளவு வந்து இந்த ஹியூமிடிட்டினால சீக்கிரமாக குறைஞ்சிரும். ஸோ அதனால அடிக்குவேட்டாக எடுத்து, அதாவது கரெக்டான அளவு எடுத்துக்கிட்டால் தான் அவங்களால வந்து நார்மலாக இருக்க முடியும்.
0: இப்போ அவர் ஐயா கேட்டாங்க உணவு முறை பத்தி கேட்டாங்க, சைவ உணவு எடுத்துக்கிறதா அந்த மாதிரி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: அசைவ உணவு, அசைவ உணவு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கின்லெஸ் சிக்கன், அதாவது கோழி மட்டும்தான் உங்களுக்கு வந்து அட்வைசபிள். அப்புறம் வந்து ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டு தான் உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம். ரெட்மீட் எதுவுமே வந்து எடுக்க கூடாது. எடுத்தீங்கன்னா இந்த ரத்த உயரத்த அழுத்தம் இன்னும் அதிகமாக தான் ஆகும், வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். ஸோ வராமல் இருக்கவங்களும் அதிகமாக இதை எடுத்துக்கிட்டாங்க, ரெட்மீட் எடுத்துக்கிட்டாங்க, அது ஐ மீன் ஆடு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் கண்டிப்பாக அதிகமாகும். வேற என்னென்ன உணவு முறைகள் மூலம் இந்த உயர் ரத்த அழுத்தம் வராமல் தடுக்க முடியும் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, அதாவது பொட்டாசியம், மெக்னீசியம். நம்ம சோடியம் அதிகமானாதான் ஹைப்பர்டென்ஷன் வரும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறது, மெக்னீசியம் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உயர் ரத்த அழுத்தம் வராமல் தடுக்க முடியும். அந்த மாதிரி என்னென்னலாம் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், ஆரஞ்சு எடுத்துக்கலாம், லெமன் எடுத்துக்கலாம், வாட்டர் மெலன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பொட்டாசியம் உடம்புல வந்து அதிகமாகும். ஸோ அது வந்து ஹைப்பர்டென்ஷன் வராமல் உங்களுக்கு கொஞ்சம் தடுக்கும். வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்னென்னலாம் எடுத்துக்கலாம் கேட்டிங்கன்னா, கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கணும். அப்புறம் வந்து கேரட் நீங்கள் எடுத்துக்கலாம், டொமேட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் இந்த இந்த வெஜிடபிள்ஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா, பொட்டாசியம் அளவு வந்து அதிகமாக இருக்கும், அது வந்து உங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் வராமல் கொஞ்சம் தடுக்கும்.
0: இது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
6: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
5: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
6: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
5: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
6: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனை?

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்,
1: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: வழங்கிய வானவில்
0: இணைந்து வழங்கியோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்,
7: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்,
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்.
8: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
9: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கும் வானவில்
10: பேச்சு காற்றில் ஒரு மூச்சு காற்று. அது நம் கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வண்ணமாக தெரிந்து கொள்வோம் உயர் இரத்த அழுத்தம் பற்றி. சிறப்பு விருந்தினராக இருதயவியல் வல்லுநர் மருத்துவர் வி சதீஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, இந்த உயர் இரத்த

0: ரத்த அழுத்தத்தின் வகைகள் என்னென்ன? இந்த உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களை முழுமையாக குணமாக்க முடியுமாங்கய்யா?
1: உயர் ரத்த அழுத்தத்தின் வகைகள் நீங்க என்னென்னு கேட்டீங்கன்னா, பிரைமரின்னு சொல்லுவோம், பிரைமரி ஆர் எசென்சியல், அதுங்களுக்கு வந்து காரணமே தெரியாது. ஸோ அதுல என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஜெனட்டிக்கா இருக்கலாம், அவங்களோட லைஃப் ஸ்டைலா இருக்கலாம், இல்ல அவங்களோட சுச்சுவேஷனா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வர்ற ஹைப்பர் டென்ஷன், அதாவது ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் வந்து பிரைமரின்னு சொல்லுவோம். செகண்டரி அப்படின்னா என்னன்னா, உடம்புல ஏற்படும் தொந்தரவுகள்னால, அதாவது தைராய்டு, கிட்னி பிரச்சனை, அட்ரினல் சுரப்பி, ஹார்மோனல் எக்ஸஸ், அந்த மாதிரி வர்றது வந்து செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ஸோ நீங்க ஹைப்பர் டென்ஷன், அதாவது உயர் ரத்த அழுத்தத்தை முழுமையாக குணப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ட்ரோல்ல, நல்ல கண்ட்ரோல்ல தான் வைக்கணும், வைக்க முடியும். நீங்க கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த மாதிரி செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் ஏதாவது இருந்து நம்ம கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும், அதை எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ வாய்ப்பு இருக்கு. மற்றபடி நம்ம நார்மலா பிரைமரி வர எசென்சியல்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம கண்ட்ரோல்ல தான் வைக்க முடியும். அவங்க ரெகுலரா ஃபாலோ அப் கண்டிப்பா இருக்கணும்.
0: இது இருக்கணும்னு சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேர் யாரோ வருக, வணக்கம், இணைந்திருக்கிறோம். வானவில்லில் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
2: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரியசாமி பேசுறேங்க.
0: கேளுங்கய்யா உங்க ஐயத்தை.
2: சார், இந்த ஹீமோகுளோபின் வந்து குறைபாடு இருந்தால் இருதய படபடப்பு, நடந்தா மூச்சு வாங்குதல் என இருக்குன்னு சொல்லி சில தகவல் வந்து மருத்துவர் வந்து சொல்றாங்க. இப்போ இதற்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா, எப்படி சார்? அதே மாதிரி இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிற வந்து வருடம் வந்து எத்தனை முறை பரிசோதனை செய்து கொள்ளலாம்?
1: வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது அவர் கேட்டதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ரத்தம் கம்மியா இருக்கிறது ஏன் வந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா, கிட்னி பிரச்சனை ஒருவேளை இருந்தால் அப்ப வந்து ரத்த குறைபாடுகள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அப்ப பிரஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கலாம், சரிங்களா?
0: அது சொன்னாரு.
1: அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் ரத்த குறைபாடோட ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கும்.
0: அப்புறம் கேட்டாருங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை செக் பண்ணிக்கலாம் அந்த உயர் ரத்த அழுத்தத்தை பத்தி?
1: இப்ப என்னன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கீங்க, அதாவது கண்ட்ரோல் ஆயிடுச்சு, 120-130 அந்த ரேஞ்சில தான் இருக்கு அப்படின்னா அது ஓகே. இல்லைன்னா இப்ப நிறைய விஷயம் வந்துருச்சு, அதாவது செல்ஃப் மானிட்டர்டு பிபி, அதாவது வீட்லயே நம்ம வந்து பிபி வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். அது வந்து வீக்லி ட்ரைஸ், ஸோ அதுங்கிறது அந்த மாதிரி மானிட்டர் பண்றது, அதாவது பார்த்துக்கொள்றது வந்து நல்லது.
0: இப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வரும் நேரம் 9:35 வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அன்பான ஐயா, ஏபி ரமேஷ்குமார் அவர்களுக்கு வணக்கம். சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன் ஐயா.
0: அன்பு வணக்கம் ஐயா, கேளுங்க ஐயாட்ட.
3: சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கும் சிறப்பான வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
3: எங்க மாவட்டத்துல எங்க தலைமை மருத்துவமனையில பணிபுரிவதற்கு வாழ்த்து சொல்லிக்கிறேங்க ஐயா.
0: வாழ்த்தோடு கேள்வி கேட்டுருங்க, மத்தவங்களுக்கு வழிவிடணும்ல.
3: கண்டிப்பா
0: கேளுங்க, கேளுங்க
3: ஐயா. இப்ப வந்து மட்டன், இந்த சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்டா பிரஷர் அதிகமாகுதுங்கிறாங்க. அதே நேரத்துல வந்து இப்ப ஒண்ணு, இப்ப காய்கறிகள் சாப்பிடும் போது இப்ப உரம் ஊரியா எல்லாம் அதிகமா போறாங்க, அதனால பிரஷர் ஏற்படுமாங்கறத மட்டும் சொல்லுங்க ஐயா.
0: இந்த ஐயா சொல்ற கேட்டுலாம்.
1: சிகப்பு இறைச்சி சாப்பிட்டீங்கன்னா ரத்த அழுத்தம் அதிகமாகும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த யூரியா இதெல்லாம் போடுறாங்க வெஜிடபிள்ஸ்ல, நம்ம அதுக்கான, அதாவது நம்ம அது அந்த மாதிரி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வாங்கி நாம வந்து அதை நல்லா வாஷ் பண்ணி சாப்பிட்டோம்னா கண்டிப்பா அதுல இருந்து அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான்.
0: இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஐயா சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம், இணைந்திருக்கிறோம். வானவில்லில் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, நான் ஈரோடு மாவட்டம் கொடுமடி ராசாபுரத்து கோவிந்தசாமிங்க. சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்ங்க.
0: கேள்வி கேட்டுருங்க. அப்படி ஐயா, ஐயாட்டம்
4: ஐயா, நாங்க வந்து இந்த ஊர்ல ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குதுங்க, அதுல போய் நாங்களே சுகர் பிபி எல்லாம் செக் பண்ணுவோம்ங்க. அவங்க என்னம்பாங்க, இது நார்மலா இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையம்பாங்க. ஆனா இங்க வந்து வெளியில கேட்டோம்னா இங்கெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, நீங்க பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் போய் பண்ணணும்ங்கிறாங்க. அதை பத்தி ஐயாவுடைய கருத்தை
0: அந்த ஐயா சொல்லிடுறா, கேட்டலாம்.
1: என்ன என்ன என்ன சொல்ல வரீங்க? அதாவது பிபி நார்மலா இருக்குன்னு சொல்றாங்களா? நார்மலா இருக்குன்னா
4: நார்மலா இருக்குதுங்கிறாங்க, சுகர் நார்மலா இருக்குதுங்கிறாங்க.
1: ஓகேங்க ஐயா.
4: இதெல்லாம் இந்த இதெல்லாம் எச்சு முச்சு காட்டு, நீங்க போய் நல்லா
0: என்னென்ன சிகிச்சைகள்லாம் இருக்குது, இதை வந்து மக்கள் வந்து மிஸ் பண்ணிராம பயன்படுத்திக்கணும் சொன்னா என்னெல்லாம்?

0: இப்ப ஒரு ஒருவருக்கு உயர் ரத்த அழுத்தம் வந்துருச்சு, சோ ஒரு 4 வருஷத்துல இருந்து 5 வருஷம் தாண்டிட்டாங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பரிசோதனைகள்லாம் அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, இதயம் அவங்களோட இதயம் வந்து ஏதாவது வீக் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் கிட்னி அதாவது உப்பளவு எதுவும் அதிகமாக ஆரம்பிக்குதா அப்படிங்கிறது கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் வந்து கண்ணில் ஏதாவது குறைபாடு ஏற்படுகிறதா, அதாவது உயர் ரத்த அழுத்தத்தினால கண்ணில் குறைபாடுகள் வரலாம், உள்ள ரெட்டினல் ஹெமரேஜ் அந்த மாதிரி நிறைய சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கண்ணில் ஏதாவது குறைபாடுகள் வருதாங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக ஸ்க்ரீன் பண்ணிக்கணும்.
1: இது தெரிஞ்சுக்கணும்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார்
2: பேசுறீங்க?
1: பாண்டியராஜன் ஐயா கேட்டுருங்க.
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம், சொல்லுங்க.
2: சார் எனக்கு அடிக்கடி பிச்சு வருது சார்.
0: ஓகே.
2: அந்த ரத்த அழுத்தத்தினால பிச்சு வருமா சார்?
0: கண்டிப்பாக வரலாம். எப்போ அப்படின்னா மூளையில் ரத்தம் வந்து கசிவு ஏற்படும் போது இந்த மாதிரி வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை ரொம்ப நாளாக பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா மூளையில் சின்ன சின்ன ரத்த குழாய்கள் வந்து அடைப்பு ஏற்பட்டு அதனால உள்ள ஏதாவது தழும்புகள் ஏற்பட்டிருந்தால் உங்களுக்கு வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
1: இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் சரியாக போயிருந்திருக்கும், ஆனால் வந்து அதை அப்படியே விட்டுருவாங்க. இது சரியான பழக்கமாங்கய்யா? முக்கியமாக வந்து உயர் அழுத்தத்துக்கு மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவங்க இடையில விட்டுறது சரியாங்கய்யா? இது இது விட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்றதையும் சொல்லிடுங்கய்யா.
0: கண்டிப்பாக அது சரி கிடையாது. நீங்கள் பிபிக்கு நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பிபி மருந்தை நிறுத்தினாலும் ஒரு ஒரு மாதத்துக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிடும். அவங்க எல்லாருமே அவங்க இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுற, அதாவது இடையில விடுறவங்களுக்கு எல்லாமே என்ன பிரச்சனையோடு வர்றாங்க அப்படின்னா, எது எது மூளையில் ரத்த கசிவோ, இல்லை வந்து பக்கவாதமோ, இல்லை கிட்னி பிரச்சனைகளோடோ, இல்லை வந்து ஹார்ட் அட்டாக் அது அதோடையோ வர்றாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இடையில மாத்திரைகளையோ இல்லை வந்து உடற்பயிற்சி
3: நல்லது கிடையாது. கட்டாயம் கட்டாயம் மருத்துவ பரிந்துரை வந்து கடைபிடிக்கணும் ஐயா சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட உங்களுக்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
7: திருச்சி சாரதாஸ்,
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: கொடை பண்பலை 100.5. இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM. நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
2: மாற்றங்களின் மறுமொழி, ஏற்றங்களின் இதய ஒளி, பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில்லில். இன்றைய வண்ணமாக தெரிந்து கொள்வோம் உயர் ரத்த அழுத்தம் பற்றி. சிறப்பு விருந்தினராக இருதயவியல் வல்லுநர் மருத்துவர் வி சதீஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். ஏன் வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க?
3: ஹலோ.
2: ஆ வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பண்பலை பல்கலைக்கழகம் கோடை பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
2: சந்தான
3: மனிதனை என்ற சிந்தனையோடு மலைக்கோட்டை மாநகரம் திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியன்.
2: ஐயா கேளுங்க. ஐயாட்ட.
3: ஐயா வணக்கங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேத்துக்கு அந்த ரத்த அழுத்தம், சிறு வயசுல இருந்து நிறைய பேத்துக்கு ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கு. முன்னெல்லாம் யாருக்கோ எங்கேயோ எப்போ ஒருத்தருக்கு இருக்கும். ரெண்டாவது, இன்னைக்கு சக்கர வியாதி வந்தோம்னா அந்த ரத்த அழுத்தமும் வந்துருது அப்படின்னு ஒண்ணு தோணுது. இன்றைக்கு சாப்பாடு முறைகள், டெய்லி பிராய்லர் சிக்கன், காரம், பருத்து பொரித்த உணவுகளை அதிகமா இளைஞர்கள் சாப்பிடுறாங்க. இவங்க எப்படி தன்னை அந்த ரத்த அழுத்தத்திலிருந்து தப்பிக்க என்ன மாதிரி பழக்க வழக்கம், உணவு பழக்க வழக்கம், வாழ்க்கை முறைகளை வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அதாவது இந்த ரத்த அழுத்தம் சுகருக்கான மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் போது பக்க விளைவுகள் வருதுன்னு சொல்றாங்களே, அதை எப்படி தடுக்கிறதுனை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.
2: ஐயா சொல்லுங்க.
4: அவர் கேட்டதுல என்ன அப்படின்னா, உணவு பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக இந்த பிராய்லர், அதாவது பொரிச்ச ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க, அதை எண்ணெயில போட்டு பொரிச்சு அந்த மாதிரி எடுக்கும் போது கண்டிப்பாக ரத்த அழுத்தம் அதிகமாகும், அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து டயட்ல வேற என்ன எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் கரெக்டான டைம்ல எடுக்கிறது. ரெண்டாவது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது உடற்பயிற்சியே நமக்கு யாருக்குமே இந்த இதுல வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு

0: மினிமம் ஆக்டிவிட்டி ஒரு ஹாஃப் அன் அவர் பர் டே, ஒரு அல்ல வாரத்துல 3 மணி நேரம் அப்படிங்கிற அளவு வந்து கொஞ்சமாவது கடைபிடிக்கணும். கடைபிடிச்சிங்கன்னா இந்த உயர் ரத்த அழுத்தம் வராமல் தடுக்க முடியும். ரெண்டாவது, அவரு மாத்திரைகள் மருந்துகள் எடுக்கும் பொழுது ஏதாவது பக்க விளைவுகள் வருமானு கேக்குறாரு. கண்டிப்பா அதனால பக்க விளைவுகள் வராது. மாத்திரை எடுத்தும் வந்து ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் இல்லாம இருக்கா அப்படிங்கறத வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கணும், கரெக்டா வந்து பாத்துக்கணும். ஏன்னா மாத்திரை எடுக்காம இருக்கிறதுனாலதான் அதிகமான பக்க விளைவுகள் வரும். இல்ல மாத்திரை எடுத்துட்டு இருக்கும் போதும் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ரத்த அழுத்தம் வந்து அதிகமா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு வந்து பக்க விளைவுகள் எல்லாமே வருகிறது. அதனால வந்து மாத்திரை எடுக்கிறதுனால வருங்கிற இதுல வந்து கொஞ்சம் தவிர்க்கணும்.
1: இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா, அந்த ரத்த அழுத்த கருவிகள் பல இருக்குங்க. இப்ப ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்குது, போன்ல இருக்குது, அதுல இருக்கு, இதுல இருக்குது. திடீர் திடீர்னு கையில மாட்டி வச்சுட்டு எனக்கு ஐயோ கூடிருச்சே, ஐயோ குறைஞ்சிருச்சே இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து எந்த சரியான முறையை பயன்படுத்தி அவங்க ரத்த அழுத்தத்தை தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருக்குன்னா எந்த நிலைமையில வந்து மருத்துவமனைக்கு போகணுங்க?
0: இப்ப என்ன இந்த மாதிரி விஷயத்துல நீங்க வீட்டுல மானிட்டர் பண்ணும்போது, வீட்டுல ஃபாலோ பண்ணும்போது எப்படி நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னா, கஃப் இருக்கிற எந்த பிபி அப்பர் டெஸ்டுமே ஓகே தான். சோ அது அப்படின்னா என்ன, கையில கட்டி பாக்குறது. சோ டிஜிட்டலும் வீட்டுல இப்ப என்ன செல்ஃப் மானிட்டர்டு பிபி அப்படிங்கறதுதான் இப்ப புதுசா வந்திருக்க கான்செப்ட். அதாவது வீட்டுல நீங்க பிபி பாத்துக்கணுங்கிறது தான் கான்செப்ட். அப்ப உங்களுக்கு எப்படி பிளக்சுவேட் ஆகுது, அதாவது அதிகமாகறதோ குறையறதோ இருக்குங்கிறத வச்சுதான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா வீட்டுல இருக்க பெரியவங்களோ இல்ல வந்து ப்ரெஷர் வந்தவங்களோ வந்து கண்டிப்பா வீட்ல இந்த டிஜிட்டல் அப்பரேட்டர் வச்சே ப்ராப்பரா பாத்துக்கலாம். அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுல அதிகமாகும் போது கண்டிப்பா வந்து உங்களுடைய டாக்டர் போய் உடனே பார்க்கணும்.
1: இப்ப ஐயா சொன்னது பாத்தீங்கன்னா, அந்த கையில கபுரம் கபுரம் மாதிரி ஏதாவது இருந்தா அது சரியா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இப்போ 9:49 துளிகளில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
2: என்ன சார்?
1: ஆ பேசலாம், நீங்க பேச வந்திருக்கீங்க. என்ன சார் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க பதில் சொல்றதுக்கு ஐயா இருக்காரு, கேட்கலாமா?
2: ஆமாயா, இந்த மகனுக்கு 5 வயசுல குடிச்சு மாதிரி வந்தது.
1: இப்போ ஐயா ஏதோ கேட்க வந்திருந்தாங்க, அதுல ஏதோ இனிப்பு பழுது இருக்குன்னு பார்த்துட்டோம். ஐயா இப்போ பாத்தீங்கன்னா உடல் பருமனுக்கும் உயர் ரத்த அழுத்தத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா? உடல் பருமன் வராமல் இருக்க எந்த மாதிரியான முறைகளை நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும்யா?
0: உடல் பருமனுக்கும் கண்டிப்பா ப்ரெஷருக்கும் சம்மந்தம் இருக்கு. உடல் பருமன் அதிகமா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து உடல்ல இருக்க அதாவது சால்ட் சொல்றோம் இல்லைங்களா, உப்பு அளவு வெளியேற்ற தன்மை கொஞ்சம் குறையும். அது இல்லாம உடல்ல அந்த கொழுப்புனால வர்ற அந்த லெப்டின் அந்த ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால நிறைய பிரச்சனைகள் உடம்புல, எண்டோத்தீலியல் இன்ஜுரி அதாவது ரத்த குழு நாளங்கள்ல பிரச்சனைகள் வரலாம். அதனால ரத்த அழுத்தம் கண்டிப்பாக அதிகமாகும். உடல் பருமனை எப்படி நீங்க வராம அதாவது உடல் எடை கூடுதலை தவிர்க்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா உடற்பயிற்சிகள் மூலம் தான் தவிர்க்க முடியும். உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கரெக்டா டைமுக்கு சாப்பிட்றது, இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அதாவது பொரிச்ச ஐட்டம்ஸு ஸ்வீட்ஸ் நிறையா அந்த மாதிரி சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்கணும்.
1: இப்போ உடற்பயிற்சியை பற்றி சொல்கிறீங்க. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கட்டட வேலை பார்க்குறவங்க, அவங்க பார்த்திங்கன்னா கல் தூக்குவாங்க, மண்ணை தூக்குவாங்க, அதை தூக்குவாங்க, இதை தூக்குவாங்க, அவங்களுக்கு கூட வந்து இந்த உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, மற்ற பிரச்சனைகளாக வருது. அப்போ உடற்பயிற்சினா எப்படி செய்யணுங்கய்யா?
0: உடற்பயிற்சி அதாவது என்னன்னா, இதயத்துக்கான உடற்பயிற்சின்னு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா ஏரோபிக் எக்ஸசைஸ். ஏரோபிக்னா என்னன்னா நம்ம சைக்கிளிங் பண்றது இல்ல வந்து பிரிஸ்கா வாக்கிங் பண்றது. வெயிட் லிஃப்டிங் வந்து அது வந்து ஹெவி, அது அது வந்து ஹார்ட்டுக்கான எக்ஸசைஸ். இந்த மாதிரி சைக்கிளிங் போறது இல்ல ஹேண்ட் கிரிப்ஸ் அந்த மாதிரி பண்றது வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: இப்ப ஐயா சொல்ல வரீங்க, சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுக்கிறோம்.
0: ஒரு அரை மணி நேரம் அதாவது டெய்லிங்கிறது அரை மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் அ வீக் பண்றோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு. இன்னொன்னு, ஏன் அவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லதான் இருக்கிறோம் அவங்களுக்கு. அதை தாண்டி நிறைய சுச்சுவேஷன் இருக்கு. அதாவது அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கலாம், அவங்களுக்கு ஜெனட்டிக்காவே அதாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த மாதிரி ப்ரெஷர் ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம், அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கும் அதே மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கலாம். இல்ல உணவு பழக்க வழக்கங்கள்ல நிறைய சொன்னாரு இல்லைங்களா, நேர் சொன்னாரு நிறைய இதே எடுத்துக்கிறாங்க, பிராய்லர்ஸ் எடுத்துக்கிறாங்க, பொரிச்சதை எடுத்துக்கிறாங்க. ஸோ ஈவினிங் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு போனோன்னே அந்த மாதிரி பிராய்லர்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ உணவு பழக்க வழக்கங்கள்னாலையும் அந்த மாதிரி வரலாம்.
1: இது கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
4: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: யூஜி பிரிவில் BSc மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI மற்றும்
4: BA தமிழ், இங்கிலீஷ், BCA, BBA, BCOM, CA, BCOM, PA ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
4: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல், கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
3: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
4: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
3: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
4: தொடர்புக்கு 9994098417.
5: கொடை பண்பலை 100.5. இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
7: அலைகடலின் அன்பு கடலாம் நம் கோடை பண்பலையின் 1.5 இணைந்திருக்கிறோம் வானவெளியில். இன்றைய வண்ணமாக தெரிந்து கொள்வோம் உயர் ரத்த அழுத்தம் பற்றி. அதனை பற்றி ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். கேக்குதுங்க, யாருங்க பேசுறீங்க? வணக்கம்,
8: நான் மதுரையில இருந்து பத்மாவதி பேசுறேன்
7: சார். கேளுங்கம்மா. வணக்கம். வணக்கம், கேளுங்க அம்மா. ஐயா கேளுங்க.
9: அவங்களுக்கு சக்கரை பிரஷர் இருக்குங்களா?
8: இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார்.
9: என்ன ஒரே ஒரு விஷயம் நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா, ஒண்ணு நரம்பு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம், இல்ல அப்படின்னா ரத்த குழாய் அடைப்புகள், அதாவது கீழே காலில் இருக்கிற ரத்த ஓட்டம், ரத்த குழாய்கள் எதுவும் அடைப்புகள் ஏற்படுதா அப்படிங்கறது மட்டும் நீங்க ஒரு தடவை பாத்துக்கலாம்.
7: இது பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டா வந்து சரியாக பண்ணிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அந்த கருவுற்ற தாய்மார்கள் உயர் ரத்த அழுத்தம் பற்றி என்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க ஐயா?
9: கண்டிப்பாக, கருவுற்ற தாய்மார்கள் உயர் ரத்த அழுத்தம் வர்றதுக்கான அறிகுறிகள், அதாவது அவங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக எப்பெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள், அதாவது அளவுக்கு அதிகமாக வந்து கால் வீங்கிறது, தலை பாரமாக இருக்கிறது, தலைவலி வர்றது, இல்லை கண்ணில் ஏதாவது ரெண்டு ரெண்டாக தெரிகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வரும்போது வந்து அவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வந்து டாக்டரை போய் பார்த்துடணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகும்போது வந்து வலிப்புகள் வரலாம், மூளையில் ரத்த கசிவுகளுக்கும் வாய்ப்பு உள்ளது, அதனால் குழந்தைகளுக்கும் பாதிப்பு, அதாவது குழந்தை வயிறில் இருக்க குழந்தைக்கும் பாதிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கண்டிப்பாக உடனே போய் பார்த்துக்கணும்.
7: இப்போ உலக உயர் ரத்த அழுத்த விழிப்புணர்வு நாளில் நிகழ்ச்சி நிறைவாக எங்கள் அனைவருக்கும் நீங்கள் கொடுக்கும் கருத்துக்கள் என்னென்னங்கய்யா?
9: இப்போ நம்ம ஹைப், அதாவது உயர் ரத்த அழுத்தம்ங்கிறத சைலன்ட் கில்லர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சைலன்ட் கில்லர் அப்படின்னா ஏன் அதை நம்ம அப்படி சொல்கிறதுன்னா, இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் கடைசி ஸ்டேஜில் ஒரு கிட்னி பிரச்சனையோ, ஒரு ஹார்ட் அட்டாக்கோ, இல்லை வந்து ஸ்ட்ரோக் வந்தோன்னு தெரியுது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வியாதி வந்ததுக்கப்புறம் அதோட வாழ்றதுங்கிறது வந்து ரொம்ப கடினமான விஷயம். அதுக்கு இது வராமல் தடுக்க முடியும். உயர் ரத்த அழுத்தத்தை நீங்கள் வந்து கம்மியாக குறைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பெரிய விஷயங்கள், அதாவது பக்கவாதம் வந்துச்சுன்னா நடக்க முடியாது, ஸோ ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா நீங்க நார்மலாக இருக்க முடியாது, கிட்னி பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக டயாலிசிஸ் நிலைமைக்கு போகும். ஸோ இதெல்லாம் வராம தடுக்க முடியும் கண்டிப்பாக. அதை என்னென்ன முறைகள்லாம் தடுக்க முடியும்னா, உங்களோட வாழ்க்கை முறை, ஸோ கரெக்டான அளவுல வந்து உணவுகளை எடுத்துக்கிறது, இறைச்சி, அதாவது ரெட் மீட், அதை சிகப்பு இறைச்சியை குறைச்சிக்கிறது, ஃப்ரைட் ஐட்டம்ஸ், பொரிச்ச ஐட்டம்ஸை குறைச்சிக்கிறது, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர், அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் இன் அ வீக் பண்ணுறீங்க அப்படின்னா, வாரத்தில் ஒரு பண்ணுறீங்கன்னா 3 hours, அந்த மாதிரி கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட இருந்தீங்க, உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த உயர் ரத்த அழுத்தம் வராமல் தடுக்க முடியும்.
7: இந்த அற்புதமான நேரத்தில் வந்தாலும் சொல்லுங்கய்யா.

0: வந்தாலும் அதை கட்டுக்குள் வைக்க முடியும்.
1: இந்த அற்புதமான நேரத்தில் நிகழ்ச்சியில் இதுவரை நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில் தந்த உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி, வணக்கம்.

0: கோடை பண்பலையின் உறுப்பிலே ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
2: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
4: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்.
5: உயர் இரத்த அழுத்தம் பற்றிய தகவல்களை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இருதயவியல் வல்லுநர் மருத்துவர் வி சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் ஜே பி ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எம் சரவணன், எம் பிரேம்தாஸ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி கிஷோர்குமார். கணினியாக்கம் யுவபாலா. தொடர்வது பன்மலை வானவில் இந்தியாவில் வியத்தகு இந்தியா மும்பை செய்திச் சுருக்கம்.
6: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் மேற்கொண்டுள்ள அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலின் போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் தேர்வு முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக சிபிஐ தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தி வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் திரும்பப் பெற வேண்டுமென்று இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் ஒரு பகுதியாக அம்மன் தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் வலியுறுத்தியுள்ளனர். 5வது உலக தமிழ் ஹைக்கூ மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் இணையை எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
7: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
0: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
2: மகிழ்வான வணக்கம் நேர்களே. கோடையின் வெப்பம் குறைக்க குடை கொடுக்கும் குளிர் பிரதேசங்கள், வழமையின் செழுமையுணர்த்திடும் சமவெளி பகுதிகள், ஆழியின் அற்புதத்தை அழகாய் காட்டிடும் கடற்கரைகள், தான் வீழ்வது கண்டு பிறர் மகிழ்ச்சி அடைய தாராளமாய் தரையில் விழும் நீர்வீழ்ச்சிகள், வண்ண வண்ண புன்னகையால் மனதை லேசாக்கும் பூங்காக்கள் என பார்க்க பார்க்க பரவசமூட்டும் சுற்றுலா தலங்களை கொண்டு நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கும் நேரமாக இது. வியத்தகு இந்தியா. என்னங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம ஒண்ணு நினைச்சா நமக்கு ஒண்ணு நடக்குதுன்னு பல நேரங்கள்ல நாம புலம்பிட்டு இருப்போம். ஏதோ ஒரு விடயத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அதை நாம நினைச்சபடி அப்படியே அடையணும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த வேளையில நமக்கு பல சோதனைகள் நம்மள போட்டு பார்க்கும். இப்படியான சூழல்ல மன உளைச்சலுக்கு உள்ளாகி செய்ய நினைச்ச வேலையவே சில நேரங்கள்ல விட்டுட்டு போயிடுவோம். சில பட்டறிவு பெற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும், அது நடந்துகிட்டே இருக்கட்டும், அதனோட போக்கிலேயே போய் நாம நினைச்சத சாதிக்க முடியும்னு சொல்றாங்க. அது எப்படிங்க சாத்தியம்னு நாம நினைக்கலாம். ஆனா நாம நினைக்காத சில விடயங்களையும் காலம் நமக்காக கொடுக்க காத்திருக்கு. அதை அடைய நமக்கு தேவை நிதானமும் பொறுமையும் தான். இந்த விடயங்களை அசை போட்டு கொண்டே இசையோடு இணைவோமா இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியோடு. சத்தீஸ்கர்ல பால் நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி பற்றி தெரியுமா? சத்தீஸ்கர்ல அமைஞ்சிருக்க கூடிய பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வினாக்களுக்கான விடைகளை சிந்திங்க, சந்திக்கலாம்.

0: பண்ணு.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வர்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
6: 2026-27 ஆண்டிற்கான UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: PG பிரிவில் MA தமிழ், இங்கிலீஷ், MCOM, CA, MSc மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
6: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல்,
5: இலவச மருத்துவ சேவை,
6: கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
5: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
6: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
5: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
6: தொடர்புக்கு 9940-98417.
7: கொடை பண்பலை 100.5. இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
9: செவி வழியே மதியூட்டும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இளைஞர்களே, குறிப்பு வினாக்களை கொண்டு உங்களால எந்த இடம் என்பதை கண்டறிய முடிஞ்சதா? உங்களோட விடைய இப்போ சரி பார்க்கலாமா? இன்றைக்கு நாம பயணம் செய்ய இருக்கக்கூடிய இடம் சத்தீஸ்கர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஜகதல்பூர். சத்தீஸ்கர் மாநிலத்துல பஸ்தர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஜகதல்பூர் ஒரு அழகான இயற்கை வளம் நிறைந்த நகரம். ராய்ப்பூர் மற்றும் பிலாய்க்கு பிறகு

0: இந்த மாநிலத்துல மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்கள்ல ஒன்றா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இது மாநில தலைநகரோடும் அருகில் இருக்கக்கூடிய பிற நகரங்களோடும் நன்கு இணைக்கப்பட்டு இருக்குதாங்க. மேலும் மாநிலத்திற்கு வெளியே இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கிடையே இது அவ்வளவா அறியப்படாத இடமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரம்மி போட்டும் அழகான சுற்றுலா தலங்களை பார்வையிடுறதுக்கு தான் இன்னைக்கு நாம வந்திருக்கோம். சரி வாங்க, நம்முடைய பயணத்தை தொடங்கலாமா? இப்ப நாம சுத்தி பார்க்க வந்திருக்கக்கூடிய இடம் இயற்கை எழில் மிகுந்த இடம். நாம பயணிக்க கூடிய பாதைய பாருங்களேன், மலைப்பாங்கான பசுமையான இயற்கை சூழலுக்குள்ளதான் இந்த சாலையே அமைஞ்சிருக்கு. குழு குழுன்னு வீசக்கூடிய இயற்கை காற்று, அமைதியான சூழல்ல மனசுக்கு இதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயணமா இருக்கு. இங்க பாருங்களேன், எவ்வளவு அழகான கைவினை பொருள்கள் நிறைந்த கடைகள். அங்க பாருங்க, பிரம்பு மூங்கிலின பல்வேறு இயற்கை பொருள்களை கொண்டு செய்யப்பட்ட பைகள், கூடைகள், கலைப்பொருள்கள். வாவ், இந்த பொம்மை எல்லாம் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குன்னு. மிகுதியான பொருள்கள் இங்க இருக்குன்றன. இத பார்க்கிறப்பே நமக்கு வாங்கணும்னு தோணுது. ஆனா நமக்கு தேவையான பொருள்களை வரும்போது வாங்கிக்கலாம். இப்போ நாம கனமா எதையும் தூக்கிட்டு போக வேண்டாம், அந்த அழகான இடத்தை நோக்கி பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருப்போம். இந்த படிக்கட்டு வழியா தாங்க நாம இந்த பகுதிக்கு போகணும். பார்த்து மெல்ல இறங்கி வாங்க. இந்த இடம் முழிக்க பசுமையான செடிகள் கொடிகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கின்றன. ஆனா இங்க பாருங்களேன், உயரமான மரங்களுக்கு மேல இந்த பசுமையான கொடிகள் அப்படியே படர்ந்து இருக்கிறது. பாக்குறதுக்கே பச்சை போர்வை போர்த்தியது போல காட்சி அளிக்குதா. இந்த பக்கமா பார்த்து வாங்க. இயற்கையா அமைஞ்ச இந்த பாறைகள்ல இருந்து நீர் கசிவதை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கோ, அதை விட இந்த நீர் திவளைகள் நம்ம மேல படுறப்போ அதனோட குழுமைய சொல்ல சொற்களே இல்லைன்னு தாங்க சொல்லணும். இங்க பாருங்களே, வாவ், குழு குழுன்னு இருக்கு. அதெல்லாம் சரிப்பா, ஏதோ ஒரு இறைச்சல் ஓசை கேட்டுக்கிட்டே இருக்குங்க. ஆமாங்க, அந்த இறைச்சல் ஒலிய நாம பார்த்துடலாமா? என்னப்பா இது, ஓசைய எப்படி பார்க்க முடியும்? அட வாங்க, நான் காட்டுறேன். இங்க பாருங்க, என்னப்பா இது, ஒரு மலை முழுவதும் படிக்கட்டுகள் அமைச்சது போல பாறையால் ஆன மலை மேல நீர் ஆர்ப்பரிச்சு கீழே கொட்டுது. அதுலயும் படிக்கட்டு போன்ற மலை மேல தாவி தாவி நீர் வர்றத பார்க்கவே கண் கொள்ளா காட்சியா இருக்கு. சில வினாடிகள் அப்படியே அமைதியா இந்த அழக ரசிக்கணும்னு தோணுது. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சியின் பெயர் தீரக்கர் நீர்வீழ்ச்சி. ஐயம் ஏதுமின்றி சத்தீஸ்கர்ல மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்கள்ல ஒன்றா இது இருக்குங்க. தீரக்கர் நீர்வீழ்ச்சி ஜெகதல்பூர் முழுவதிலும் உள்ள சிறந்த சுற்றுலா தலங்கள்ல ஒன்றா கருதப்படுது. இந்த நீர்வீழ்ச்சியோட தனித்துவமே நீர் கீழே இறங்கும் வழியில பல நீர்வீழ்ச்சிகளா பிரிஞ்சு பார்வையாளர்களுக்கு ஒரு அற்புதமான காட்சிய வழங்குவதுதான் சொல்றாங்க. இந்த பாறை வகை நீர்வீழ்ச்சி ஒரே வீச்சுல 300 அடி உயரத்துல இருந்து கீழே விழுதாங்க. கங்கர் தேசிய பூங்காவுக்குள்ள அமைஞ்சிருக்கு இந்த நீர்வீழ்ச்சி. தீரத்கர் நீர்வீழ்ச்சி ஒரு சூழல் சுற்றுத்தலமாகவும் விளங்குவதா சொல்றாங்க. இந்த மயக்கும் நீர்வீழ்ச்சி நீர் கீழ் நோக்கி பாயும் போது வெண்மை நிறத்தை அடைவதாலதான் இந்த நீர்வீழ்ச்சிய பால் நீர்வீழ்ச்சி என அழைப்பதா சொல்றாங்க. நிகழ்ச்சியோட துவக்கத்துல இந்த வினாவை தான் கேட்டேன். பால் நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படுவது தீரத்கர் நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகன்மையிலேயே ஒரு சிறிய கோவிலும் அமைஞ்சிருக்குதாங்க. நீர்வீழ்ச்சியோட அடிவாரத்துக்கு இறங்கி வந்துட்டு இந்த நீர்ல விளையாடாம போனா எப்படி? அதற்கான இடம் அந்த பக்கமா இருக்கு பாருங்களே. போய் நீர்ல நல்லா விளையாடிட்டு அப்படியே 210 படிகள் மேல ஏறி போயிடலாமா?
1: என்னப்பா சொல்றீங்க, அப்போ நாம இறங்கி வந்தது 210 படிகளா?
0: ஆமாங்க, அந்த இயற்கை அழகு நமக்கு களைப்பையே கொடுக்காம அதை ரசிக்க வச்சு அதோட இருப்பிடத்துக்கே கூட்டிட்டு வந்துருச்சுன்னு சொல்லலாம். சரிங்க, மறக்காம அந்த கலை பொருள்கள்ல நமக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு போகணும். அதனால வாங்க, இந்த எழில்மிகு

0: இடத்துல சற்று நேரம் இந்த பாடலோட இழைப்பாடலாம்.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
1: வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.

கலங்காத, வாயிட நீ பதுங்காத, தேடிட நீ தயங்காத, விளையாடுடா

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
4: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
3: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
4: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க

0: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
1: For admission, contact 9965523999.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
4: கொடை பண்பலை 100.5. இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 முதல் 18 வரை. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துகள்.
7: பார்க்க பார்க்க பரவசமூட்டும் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய ஜெகதல்பூர்ல சில சுற்றுலாத்தலங்களை தான் பார்வையிட வந்திருக்கோம். இப்ப நாம சற்று நேரத்திற்கு பறவைகளா மாறி பறந்து நாம இருக்கக்கூடிய பகுதியோட நில அமைப்பு, இயற்கை தோற்றம் எப்படி இருக்கு என்பதை பார்வையிட்டுட்டு இந்த இடம் பற்றின தகவல்களையும் அறிந்து கொள்ள இருக்கோம். நாம பார்க்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கு? பசுமையான நிலத்தோற்றங்களை பார்க்க முடியுது. ஒரு பக்கம் பள்ளத்தாக்கா தெரியுது, இன்னொரு பக்கம் நீர்வீழ்ச்சிகள் இருக்கின்றன, மலைப்பகுதியை பார்க்க முடியுது. இப்படி பல தோற்ற அமைப்புகள் இந்த பகுதியில இருக்கின்றன. ஆமாங்க, இப்படி அழகான பல தோற்றங்களை கொண்ட இந்த பகுதியோட பெயர் கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா. இந்தியாவில் அடர்த்தியான தேசிய பூங்காக்கள்ல ஒன்றா அறியப்படக்கூடிய கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா வளமான பல்லுயிர் வளம், பிரமிக்க வைக்கும் நிலப்பரப்புகள், இயற்கை நீர்வீழ்ச்சிகள், அழகான சுண்ணாம்பு குகைகள் ஆகியவற்றை கொண்டதோடு சத்தீஸ்கர் மாநிலத்தின் பறவையான மலை மைனாவின் தாயகமாகவும் விளங்குகிறதாங்க. இந்த பூங்கா சத்தீஸ்கரின் பஸ்தர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜெகதல்பூர்ல அமைஞ்சிருக்கு. 200 சதுர கல் தொலைவு பரப்பளவுல பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா ஓர் உயிர்கோள காப்பகமா செயல்படுவதா சொல்றாங்க. 34 கல் தொலைவு நீளத்திற்கு பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய பிரமிக்க வைக்கும் கங்கர் பள்ளத்தாக்கின் நடுவுல அமைஞ்சிருக்கு. இந்த பூங்கா பெரும்பாலும் இயல்புக்கு மாறான நிலப்பரப்புகளை கொண்டிருப்பதோடு கணிசமான பழங்குடியின மக்கள் வசிக்கும் இடமாக விளங்குவதா சொல்லப்படுது. இந்த பூங்கா வழியா பாயக்கூடிய கங்கர் நதியின் பெயராலதான் இதன் பெயர் வந்ததா ஒரு கருத்து சொல்றாங்க. இந்த பகுதியில காணப்படக்கூடிய ஆதிக்கம் செலுத்தும் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் காரணமா இந்த இடம் 1982 தேசிய பூங்காவா அறிவிக்கப்பட்டதாங்க. கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா குறிப்பிடத்தக்க புவியியல் பன்முகத்தன்மை கொண்டிருக்கு. மென்மையான தாழ்வான பகுதிகள் முதல் பள்ளத்தாக்குகள், செங்குத்தான சரிவுகள், ஓடைகள் மற்றும் பல வகையான நில அமைப்புகளை பூங்காவின் சுற்று வட்டாரத்துல நம்மளால பார்க்க முடியுது. இந்த உகந்த சூழல் பூங்காவுக்குள்ள பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் உருவாவதற்கு வழிவகுப்பதா சொல்லப்படுது. இதனால இந்த பூங்கா இந்தியாவின் ஒரு முக்கியமான பல்லுயிர் பெருக்க மையமா கருதப்படுதுங்க. இந்த பூங்கா மின்சார உற்பத்திக்கு கங்கர் நதியவே சார்ந்திருக்கிறதுனால அதுவும் இந்த பூங்காவோட

0: உயிர் நாடியா விளங்குவதா சொல்றாங்க. இந்த பூங்காவில ஏறத்தாழ 50 பாலூட்டி இனங்கள், 145 பறவை இனங்கள், 56 மேற்பட்ட மீன் இனங்கள், 16 வகைக்கும் மேற்பட்ட இருவாழ்வு இனங்கள், 90 வகைக்கும் மேலான வண்ணத்து பூச்சிகள், 110 சிலந்தி இனங்கள் மற்றும் 25 இனங்களுக்கும் மேலாக அந்து பூச்சிகள் எல்லாம் இருப்பதா சில குறிப்புகள்ல சொல்லப்படுகின்றன. சரிங்க, அப்படியே இந்த பாடலை கேட்டுக்கிட்டு இந்த பகுதியோட ஈர்ப்புகள் என்னென்ன என்பதை பார்த்துருவோமா?
1: இதுவரை ரசித்தும் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
1: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
3: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
4: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
3: மாமா, நீ 80
4: என்னடா திட்டியா?
3: இல்லடா, 80 கெத்து மாசு மக்கா மிஷி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை.

0: दिशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சி இருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கொடை பண்பலை 100.5. இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
5: இயற்கையின் இன்பத்தை இசையோடு இணைந்து சுவைத்திடும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய ஜெகதல்பூர் பகுதிய சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். அழகான இடங்களை தான் பார்வையிட்டு இருக்கோம். கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா பற்றின சில தகவல்களை அறிந்து கொண்டோம். இனி இந்த பகுதியோட ஈர்ப்பா செயல்படக்கூடிய இடங்கள் என்னென்ன என்பதையும் பறந்துகிட்டே பார்த்துட்டு வந்துடலாமா? நாம பார்க்கக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாம ஒரு அழகான நீர்நிலைக்கு மேல பறந்துட்டு இருக்கோம். இந்த நீர்நிலையை சுற்றிலும் அழகான வளைந்த மூங்கில்கள் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. அமைதியான நீர்நிலை, அந்த நீர் நடை பயில்வது போல தோற்றம் அளிக்குது. ஏ, அங்க பாருங்களே, முதலை இருக்கு. ஆமாங்க, இந்த பக்கமா பாருங்களே, ஆமை போல தெரியுது. ஆமை போல இல்லைங்க, அது ஆமையேதான். இது என்ன நீர்நிலை? நீங்க சொல்றது எல்லாம் சரிதாங்க. இந்த இடத்தோட பெயர் பைன்சா தர்கா. ஜெகதல்பூர்ல இருந்து 65 கல் தொலைவுல அமைஞ்சிருக்க கூடிய பைன்சா தர்கா 4 ஹெக்டேர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. இங்குள்ள நீர் இயற்கையானது மற்றும் தூய்மையானது. நீர்ல காணப்படக்கூடிய முதலைகள் மற்றும் ஆமைகள் இங்கு ஒரு பெரிய ஈர்ப்பை வழங்குவதா சொல்றாங்க. இந்த பைன்சா தர்கா எல்லா திசைகள்லயும் பசுமையான தாவரங்களால சூழப்பட்டிருப்பதால பலரும் இந்த பகுதிக்கு சுற்றுலா வருவதற்கும் மலையேற்றத்திற்கும் திட்டமிடுவதா சொல்லப்படுது. சரி வாங்க, அடுத்து என்ன இடம் இருக்குன்னு பார்த்திடலாம். அடுத்ததா நாம பார்க்கக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னா, வாவ், ரொம்பவே அழகா இருக்கு. இங்க பாருங்களே, நீர் எவ்வளவு அழகா ஓடி வந்து படிக்கட்டுகளா நீர் வீழ்ச்சியா விழுது. அதுவும் படிப்படியா விழுந்து போகக்கூடிய காட்சி பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நீர்ல விளையாடணும் போல தோணுது. இந்த அழகான இடத்தோட பெயர் கங்கர் தாரா நீர்வீழ்ச்சி. கங்கர் தாரா என்பது ஜெகதற்பூர்ல இருந்து 35 கல் தொலைவுல கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்காவுக்குள்ள அமைஞ்சிருக்க கூடிய ஒரு சுற்றுலா தலமா இருக்குங்க. இந்த நீர்வீழ்ச்சி பகுதிக்குள்ள நுழைய மாவட்ட வனத்துறை அலுவலர்களிடம் இசைவு பெற்றுதான் வரணும்.

ஆமாம், அடுக்கடுக்காக விழக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சிகள் பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கின்றன. இந்த இயற்கை நீர்ல குளிக்கவும் செய்யலாமாங்க. கோடைக்காலம் இந்த நீர்வீழ்ச்சிக்கு செல்ல சிறந்த நேரம்னு சொல்றாங்க. ஏன்னா அப்போ நீரோட வெப்பநிலை குளிப்பதற்கு இதமா இருக்குமா. பருவமழை காலங்கள்ல இந்த நீர்வீழ்ச்சி மூடப்பட்டிருக்கும் என சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா நாம பார்வையிட இருக்கக்கூடிய இடம் பற்றி அறிந்து கொள்வோம். அதன் பிறகு உள்ள போய் சுத்தி பார்க்கலாம். அடுத்து நாம வந்திருக்க இடம் கைலாஷ் குகைகள். கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்காவில அமைஞ்சிருக்கக்கூடிய கைலாஷ் குகைகளும் ஜகதல்பூர்ல இருந்து 40 கல் தொலைவுல மிகல்வாடா மாவட்டத்திற்கு அருகன்மையில அமைஞ்சிருக்கு. இந்த குகைகள் 1993 ஆண்டுல கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. ஏறத்தாழ 250 மீட்டர் நீளமும் பூமிக்கு அடியில 40 மீட்டர் ஆழமும் கொண்டவை இந்த சுண்ணாம்பு குகைகள்னு சொல்லப்படுது. குகையோட முடிவுல சிவலிங்க வடிவத்துல ஒரு அற்புதமான அமைப்பையும் நம்மளால பார்க்க முடியுமாங்க. இந்த குகையின் சுவர்கள் உள்ளீடற்றவை அப்படின்னும், சுவர்களை தட்டும் போது இதமான இனிய ஒலிகள் எதிரொலிப்பதா நம்பப்படுது. இந்த குகை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். கையோட இந்த பாடலை கேட்டுக்கிட்டு குகைய சுத்தி பார்த்துட்டு போமா. ஏன்னா நமக்கு அதுக்கடுத்ததா இன்னொரு சுவாரஸ்யம் காத்துக்கிட்டு இருக்கு.

0: பண்பல் துளிகளின் தாயகமாம் நம் கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்துள்ளது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம சத்தீஸ்கரின் ஜெகதல்பூர்ல இருக்கக்கூடிய அழகான சுற்றுலா தலங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க அடுத்த இடத்தை நேரடியா சென்று பார்வையிடலாம். இப்ப எல்லாரும் உங்க கையில இருக்கக்கூடிய அலைபேசியோட ஒளிவிளக்க ஒளிர விடுங்க. ஏன்னா நாம போகக்கூடிய இடத்திற்கு வெளிச்சம் நாம தான் கொடுத்துக்கறணும். இங்க இருக்கக்கூடிய இந்த சின்ன நுழைவு வாயில் வழியாகத்தான் நாம உள்ள போகணும். ஒருத்தர் பின்னால ஒருத்தர் மெதுவா பார்த்து கவனமா இறங்கிவாங்க. என்னப்பா இது இவ்ளோ இருட்டா இருக்கு? அதனால தாங்க நாமளே வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு சொன்னேன். படிக்கட்டுகள் ரொம்ப சிறியதா இருக்கு, மெதுவா இறங்கி வாங்க. என்னப்பா குகைக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? பார்க்க குகை போல தெரியுதே.
1: ஆமாங்க, நம்ம கையில இருக்கக்கூடிய ஒளி விளக்குகளால சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்களேன்.
0: நாம சுண்ணாம்பு குகைகளுக்குள்ள வந்திருக்கோமோ? ஏன்னா ஏற்கனவே நாம பார்த்த சுண்ணாம்பு குகை போலவே இந்த அமைப்பும் அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய படிவுகள் அதே போலதான் தோன்றுகின்றன. ஒவ்வொரு அமைப்பும் மாறுபட்டதா இருக்கு. இந்த பக்கமா பாருங்க, நீர் சொட்ட சொட்ட ஒரு அழகான இடம் பளபளன்னு தெரியுது. நாம நடந்து போறதுக்கு வசதியா படிக்கட்டுகள் கூட அமைச்சிருக்காங்க. இந்த குகையோட பேர் என்ன?
1: இந்த குகையோட பெயர் குடும்சர் குகைகள். ஜெகதல்பூர்ல இருந்து 40 கல் தொலைவுல இருக்கக்கூடிய கங்கர் ஆற்றின் கரையில இந்த குகை அமைஞ்சிருக்குது. இது கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்காவில அடர்ந்த காடுகளுக்குள்ள அமைஞ்சிருக்கு. இந்த குகை கங்கர் சுண்ணாம்பு பாறை பகுதியில அமைஞ்சிருக்கிறதால இங்கு அடிக்கடி சுண்ணாம்பு படிவுகள் காணப்படுகின்றனவாம். இது நாடு முழுவதும் இருந்து பல சுற்றுலா பயணிகளோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய சுற்றுலா தலமா இருக்குங்க. பார்வையாளர்கள் குகைகளை காண்பதற்காகவே ஒரு பாதைய இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. நாமளும் அந்த பாதை வழியா தான் இப்ப வந்திருக்கோம். அது குகையின் இறுதி வரை நீண்டு செல்லுது. இந்த குகை குறிப்பிடத்தக்க சூழலியல் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளதோட ஆராய்ச்சியாளர்களையும் இருக்குதாங்க. மலையின் சுவர்ல உருவாகியுள்ள பிரம்மாண்டமான செங்குத்து பிளவு குகையின் நுழைவு வாயிலா செயல்படுது. நாம உள்ள இறங்கி வந்தோம் இல்லையா, அது செயற்கையா உருவான நுழைவு வாயில் கிடையாது. இயற்கையாகவே பாறையோட பிளவுதான் நுழைவு வாயிலா இங்க இருக்கு. குகையோட இறுதி வரை நீண்டு செல்லக்கூடிய ஒரு பைஞ்சுதை பாதை அமைக்கப்பட்டிருக்கு. இது இந்த இடத்திற்கு வரக்கூடிய மக்களுக்கு மிகுந்த வசதியை வழங்குகிறது என சொல்லலாம். குகையோட பிரதான சுரங்க பாதை 200 மீட்டர் நீளமுடையதோடு பல பக்கவாட்டு மற்றும் கீழ் நோக்கிய பாதைகளையும் கொண்டிருக்குதாங்க. இந்த குகை இந்தியாவில உயிரியல் ரீதியா மிகுதியா ஆராயப்பட்ட குகைகளின் பட்டியலையும் இடம்பெற்றிருக்கு. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உட்பட பல புதிய வகை உயிரினங்கள் இந்த குகையில இருந்து தோன்றியதா கருதப்படுகின்றன. 2011 வனத்துறை அலுவலர்கள் குழுவால ஒரு புதிய அறை இங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அங்கு செல்வது மிக கடினமாக இருப்பதால பிற ஆபத்துகளாலும் அது சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்படல என சொல்றாங்க. இந்த குகையோட வரலாறு அப்படின்னு பார்க்கும் போது குகையோட இருப்ப ஆங்கிலேயர்கள் காலத்துல கண்டறியப்பட்டதா கருதப்படுது. மேலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு 1980களில் இந்த குகை துல்லியமாக வரைபடமாக்கப்பட்டதாங்க. அன்று முதல் இது தொல்பொருள் ஆராய்ச்சிக்காகவும் பின்னர் சுற்றுலா தலமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருதாம். இந்த குகை மிகவும் சூழ்

அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. சரிங்க, அழகான இயற்கை படைப்பை முழுவதுமா நாம சுத்தி பார்த்துட்டு ஆங்காங்கே இந்த இருட்டுக்குள்ள முடிச்சளவுக்கு ஒளிப்படங்களையும் எடுக்க முயற்சி செய்வோம். இந்த பாடலை கேட்டுக்கிட்டே

வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்
1: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: இசை தோட்டத்தில் ஓர் இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. என்னே எப்படி இருந்தது இன்றைய ஜெகதல்பூர் சுற்றுப்பயணம்? பசுமையான இயற்கை சூழல்ல படிக்கட்டுகள் நிறைந்த மலை மீது தாவி குதிச்சு வந்த அந்த வெண்ணிற பால் நீர்வீழ்ச்சி என அறியப்படும் தீரத்கர் நீர்வீழ்ச்சி. பல்வேறு இயற்கை அமைப்புகள தன்னகத்தை கொண்ட சுவாரஸ்யமான ஈர்ப்புகளோட இருக்கும் கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா பற்றின தகவல்கள். நிறைவா நாம பார்வையிட்ட அழகான சுண்ணாம்பு படிவுகள் கொண்ட குடும்சர் குகைகள், இவை பற்றி அறிந்து கொண்டது உங்களுக்கு எப்படியான பட்டறிவை கொடுத்தன என்பதை உடனடியாக 80 56 57 15 54 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்சேவை வாயிலாகவோ அனுப்பி வையுங்க. உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட 4 கைகள் கொண்ட பழங்கால சிலை கண்டெடுக்கப்பட்ட இடத்தின் பெயர் என்ன என்ற வினாவிற்கு மல்ஹர் என்ற சரியான விடையினை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவும் கட்செவி வாயிலாகவும் பதிவிட்டிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் சின்னாளப்பட்டி சிவகாமி, திண்டுக்கல் செல்வி சிவராஜ், வடமதுரை கோபாலகிருஷ்ணன், நந்தவனம்பாளையம் சுபத்மாவதி, மதுரை உசிலம்பட்டி KSK ஆனந்தம், திவ்யாராணி, லய சங்கீதா, ஈரோடு வெங்கம்பூர் குமார், உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இனி இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. சத்தீஸ்கரில் பால் நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சியின் பெயர் என்ன? சத்தீஸ்கரில் பால் நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சியின் பெயர் என்ன? உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான சூழலிலிருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்புமிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் போது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் என சொல்லி மீண்டும் ஓரழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்களே.
4: மறக்க

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க லேக் எஃப்எம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

இனிய காலை வணக்கம் நேர்களே. ஓங்கி உயர்ந்த மரங்கள், மெல்ல தழுவி செல்லும் மேகக்கூட்டங்கள், கண்ணை கவரும் மலைத்தொடர்கள், எப்போ மழை வரும், எப்போ வெயில் வரும் என்று கால சூழ்நிலை நம்மை திக்குமுக்காட வைக்கும் இவ்வேளையில், கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த சொந்தங்களை சந்தித்து விருப்ப பாடல்களை தர இப்போது ஏரிச்சாலையில் காத்திருக்கிறது லேக் எஃப்எம்

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப

0: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட
1: செக்ஷன். தனி ஃபுளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்து செல்லுங்கள். ₹7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மெஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: ராமநாதபுரம்
3: வெயில் இங்க நல்லா குளிர்ச்சியா இருக்கு.
2: சரிங்கம்மா, வந்த உடனே

0: பார்க் தான் வந்தீங்களா?
1: இல்ல நாங்க வந்து ரெண்டு நாள் ஆச்சு. நேத்து ஃபுல்லா மன்னவன்னூர் டூர் போனோம்.
0: சரிங்க.
1: இன்னைக்கு இங்க பிரைன் பார்க் வந்திருக்கோம்.
0: இப்ப இந்த பார்க்க விட்டுட்டு அடுத்து எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க?
1: அடுத்து கோக்கர்ஸ் வாக் போறோம்.
0: கோக்கர்ஸ் வாக் லேக்
1: போறோம்.
0: லேக்குக்குலாம் போறோம். பக்கத்துலயே இருக்கு
1: இல்லையா? ஆமா ஆமா.
0: ஆனா பூக்கள் போக விட மாட்டேங்குது.
1: ஆமா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், கொடைக்கானல விட்டு போவே மனசு இல்ல அப்படின்னு சொன்னேன். கலர் கலரா ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விதமா அழகழகா இருக்கா.
0: உங்களுடைய டிரஸ் கலர்லயே இங்க பூ பூத்திருக்கு பாத்தீங்களா?
1: ஆமா ஆமா.
0: சரிங்க, இப்ப உங்க ஃபேமிலில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசிடுவோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: மதியழகன் மேடம்.
0: மதியழகன். அடக்க அடக்கமா இருக்கிற மாதிரி அப்படி கையெல்லாம் கட்டிட்டு பதில்
2: சொல்லிட்டு இருக்கீங்க. கோடிப்பன்மலையோட ரொம்ப வருஷமா கேட்டிருக்கோம்.
0: உங்களுடைய முகத்துல நல்லாவே தெரியுதுங்க.
2: அதனாலதான் உங்களை பார்த்தோடே நாங்க நின்றுட்டோம். கண்டிப்பா பேசணும். நாங்க வருஷம் வருஷம் வருவோம். எப்பவே உங்களை பாக்குதான் பேசணும் நினைப்போம். வாய்ப்பு கிடைச்சிருச்சு.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? நீங்க சொல்லுங்க, கொடைக்கானல்ல எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
2: எனக்கு பிரைன் பூங்கா தான் ரொம்ப
0: பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்கதான் வந்து எல்லா இயற்கையும் ஒரே நேரத்துல ரசிக்க முடியும் அப்படின்றீங்க. இவ்வளவு நேரம் எப்ப மழை வரும்னே தெரியாம இருந்துச்சு, இப்ப திடீர்னு வெயில்.
2: நாங்க உள்ள வரும்போது பனி சரியான பனியா இருந்துச்சு. என்னடா பனியா இருக்கு, மழை வெயில் வருமானுச்சு, இப்ப வெயில் அடிக்குது.
0: வெயில் அடிக்குது, மழை வர மாதிரி இருக்கும்.
2: அருமையான கிளைமேட்டா இருக்கு.
0: எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ரசிங்க அப்படின்னு தான் வந்து இந்த கொடைக்கானல் கிளைமேட் சொல்லும் இல்லைங்களா?
2: ஆமா ஆமா மேடம்.
0: சரிங்க,
2: சந்தோஷம்.
0: உங்க பேருங்கய்யா?
3: என் பேர் கருணாநிதி மேடம்.
0: கருணாநிதி எங்க இருந்து வந்திருக்கீங்க?
3: ராமநாதபுரம் தான் வரும்.
0: ராமநாதபுரம்.
3: ஒரே ஃபேமிலி தான் எங்க அண்ணன்.
0: ஃபேமிலி தான் அண்ணனா உங்களுக்கு?
3: அண்ணன்.
0: ஓ, அதனால தான் எல்லாம் ப்ளூ அண்ட் ஒயிட்ல இருக்கீங்களா?
3: ஏதாவது அமைஞ்சிச்சு மேடம்.
0: அப்படியா? அதாவது ஒரு எதார்த்தமா ஒரு விஷயம் நடக்குது அப்படின் போது நமக்கு வந்து எதிர்பாராத மகிழ்ச்சி கிடைக்கும் சொல்வாங்க, அது உண்மைதானா?
3: நானும் ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்திருக்கேன். எப்படி உங்களை சந்திக்க நினைச்சா இந்த வட்டம் ஏதாவது பேசிக்கும் போது கவனிச்சுட்டேன். அதோ நின்றுட்டு நாங்களாம்.
0: அதான் அத்தை பொண்ணுன்றாங்க.
3: அக்கா பொண்ணு. ஆமா ஆமா, இதே எங்க வைப்பு.
0: அதாவது அக்கா பொண்ணு அப்படின்னாலே அறுப்பு கோட்டு அக்கா பொண்ணு பாட்டு வரும். அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி நாங்க பாருங்க அவங்களை அக்கா பொண்ணு சந்தோஷம் தாங்கல. உங்க பேர் என்னமா?
4: காயத்ரி.
0: காயத்ரி, எப்படி இருக்கு காயத்ரி? கொடைக்கானல்
4: சூப்பரா இருக்கு.
0: என்னெல்லாம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க?
4: நாங்க சொட்டு சாக்லேட். ரொம்ப இது பண்றது.
0: அப்படியா?
4: நல்ல
0: சசிகரன். என்ன படிக்கிறீங்க? ஓடி ஓடி விளையாட தோணுதா பார்க்குக்குள்ள?
5: எல்லாம் வருது கேட்கலாம்.

0: ரூபாய் 499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்து செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துகள்.
4: இதுவரை ரசித்தோம் கோடை பண்பலையின் 1.5 லேக் FM. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.
5: வேற எங்கும் கிடைக்காது மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
6: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
2: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
1: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
2: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
1: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
2: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை.

0: காட்டுக்கு மத்தியில தான் நாங்க இருக்கோம். இருந்தாலும் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரம் தனியா இருக்கு. அந்த மரத்துல அந்த மரம் வந்து ஒரு கெத்தா நிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மரத்துக்கு மேல வயலட் கலர்ல நிறைய பூக்கள் பூத்திருக்கு. நான் வந்து எட்டாவது உயரத்துல இருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னு கீழே பூத்திருக்க அந்த பூக்களை பார்த்து ஒரு கர்வத்தோட பேசுற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் நமக்கு அப்படி ஒரு கற்பனையில இருக்கு. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே ரொம்ப நேரமா தனிமையில நிக்கிறாரு. இப்ப அவரோட எல்லாம் பேச போறோம். வணக்கங்க, அவங்க பேச சொல்லுங்க. கொடைக்கானல்
1: மேல இருந்து போற வண்டி நின்று
0: போனேன்
1: போனா விபத்துல தான் முடியும் மேடம்.
0: அப்படின்னா விபத்துக்களை தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்?
1: விபத்துக்களை தடுக்கலாம், மது போதை இல்லாம வாகனம் ஓட்டி போலாம்.
0: சரி, அந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னாக்கா இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன குழந்தைகளை வந்து கூட்டிட்டு வராங்க. அந்த குழந்தைகளை வந்து பத்திரமா நம்ம வந்து ஒரு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா வந்து இந்த சாலை விதிகளை கடைபிடிச்சே அப்படின்னு
1: தான் எல்லாமே சரியா போகும்,
0: சரியா போயிடும். சரிங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தேவராட்டத்துல இருந்து மதுரை பல பழக்குது.
0: மதுரை பல பழக்குது, ஆனா இப்ப கொடைக்கானல் பல பழக்குது பாத்தீங்களா? எதனாலன்னு சொல்லுங்க. மகிழ்ச்சியோட பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி மேடம்.
2: பாடல் வருது கேளுங்க.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டுதாவணி மதுரை.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: அர்ஜுனர் வில்லன்
2: உங்களுக்கு
1: நன்றிங்க.
2: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
2: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடிஇ அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாட பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
3: பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: வணக்கம்க்கா, என் பேர் அகல்யா, கரூர் காந்தி கிராமத்துல இருந்து வரோம்.
4: காந்தி கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க அகல்யா? நில்ல மலருக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க, நீங்க என்ன ஆடி மலர் கையில வச்சிருக்கீங்க?
3: உங்களுக்காக குடுக்கலாம்னு பறிச்சு வந்தோம்.
4: ஆமா, போடி போடிங்களா?
3: ஆமாக்கா.
4: போன இடத்துல எப்படி பறிச்சிட்டீங்க? பயமே இல்ல உங்களுக்கு?
3: இல்ல,
4: தண்ணியை பார்த்து பயமே இல்லையா?
3: ஜாலியா இருந்தது.
4: ஜாலியா இருந்தது.
3: ஆமா,
4: சரிங்க. வாவோ, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க.
3: கொடைக்கானல்
4: வந்ததுனாலயா?
3: ஆமாங்கா, அப்புறம் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எப்ப உங்களை பேசணும்ட்டே வேக வேகமா வந்தோம்.
4: அப்படிங்களா?
3: உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்.
4: எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா உங்க கூட பேசுறது. உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: மகாலட்சுமி. நாங்களும் காந்தி கிராம ராஜா நகர்.
4: மகாலட்சுமி அக்கா, அக்கா தங்கச்சியா?
3: அக்கா தங்க.
4: ஒரே மாதிரி இருக்கீங்க. உடனே டக்குனு அந்த பூ எப்படி சிரிக்குதுலயே, எங்கள மாதிரியா அப்படின்னு. சரிங்க, இப்ப உங்க கூட நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களோடதான் பேச போறோம். இப்ப இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா அண்ணன் தம்பி மாதிரி இருக்கே.
5: எனக்கு
4: கொடைக்கானல் நினைக்கிறீங்க?
6: வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக்க உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: மனதில் பிறந்தது ராகம்.
1: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள். சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
1: பண்பலை படைப்பாளிகள். படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: சுற்றுலா சொந்தங்களை சந்தித்து இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார்கள் நிர்மலா, அசோக், ரீனா, சரவணன். மீண்டும் கேட்கலாம் நாளை முற்பகல் 11 மணிக்கு. கோடை பண்பலை 100.5 தொடர்வது இல்லம் தேடி வரும் பண்பலை.
3: செவிமடுத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை
1: வழங்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: அன்பான நண்பர்கள் வணக்கம் நேர்களே. மாற்றம் காணும் அன்றாடங்களில் மாற்றம் கண்டு கொண்டே இருக்கிறது நம் உடல் நலமும். உடல் நலம் குறித்து நாம் கேட்கக்கூடிய இரண்டு முக்கிய விடயங்களில் சர்க்கரை மற்றும் உயர் இரத்த அழுத்தம் முக்கியமானவை. இவை கட்டுக்குள் கொண்டு வர பெரும்பாலும் கவனம் செலுத்த வேண்டியது உணவு முறைகள் என்பது நாம் அறிந்தது. அதோடு நம்முடைய உணர்வுகளும் சீராயிருந்தால் உடல்நலம் சீராகும் என்பது ஓர் உளவியல் தகவல். உலக உயர் இரத்த அழுத்த நாளில் நமக்கு பிடித்த உறவுகளோடு மகிழ்ச்சியோடு இருப்போம், உணர்வுகளை சமநிலைப்படுத்துவோம், உடல் நலத்தோடு அக்கறையோடு இருப்போம். இந்த அன்பான வேண்டுகோளோடு இணைவோமா இன்றைய இல்லம் தேடி வரும் பன்மலை நிகழ்ச்சியோடு. தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: ஹலோ,
1: ஹலோ, யார் பேசுறா?
0: மரக்கடை வச்சுருக்கீங்களே, அவங்க தானே நீங்கள்?
1: ஆமாம்.
0: மரம் கொஞ்சம் நிறையா வாங்கணும். இந்த கட்டில், பீரோ, மெத்தன்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அதான் நீங்கள் செஞ்சு தர
1: சொல்லி வேணா வாங்கி தரவா?
0: தாத்தாட்ட சொல்லி வாங்கி தரீங்களா? நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன்லாம் நீங்கள் நல்லா போட்டு தருவீங்கன்னு சொன்னாங்க.
1: சரி, உங்க நம்பர் தான் தாங்க, நான் வேணா அது டிசைன் அனுப்பிச்சி விடுறேன்.
0: இந்த பேசிக்கிட்டு இருக்கமே, இந்த நம்பர் தான்.
1: ஆ சரி, அனுப்பிச்சி.
0: உங்க பேரு?
1: என் பேர் அபிநயா.
0: அபிநயாவா? அகிலா இருக்காங்களா?
1: அவங்க எங்க சித்தி தான், இந்த எங்க வீட்டுல வெளியில போயிருக்காங்களே.
0: சரி, போனா?
1: அவங்க இந்த வெளியில தான் போயிருக்காங்க.
0: எல்லாருமே வெளியே போயிட்டாங்களா? நீங்க மட்டும் தான் வீட்டுல இருக்கீங்களா?
1: ஆமா.
0: அப்புறம் எப்படி டிசைன்லாம் அனுப்புவீங்க எனக்கு?
1: எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு.
0: வாட்ஸ்அப் நம்பர்லாம் வச்சிருக்கீங்களா நீங்க? வேற என்னெல்லாம் வச்சிருக்கீங்க?
1: வேற ஃபர்னிச்சர் கேக்குறீங்களா?
0: ஆமா, ஃபர்னிச்சர். அதுக்கப்புறம் பூக்கடை வேற வச்சிருக்கீங்களா நீங்க? பூ வேற எனக்கு தேவைப்படுது நிறையா. அடுத்த வாரம் எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், அதனாலதான். சரி,
1: கேட்ட மாதிரியே இருக்கே,
0: குரல கேட்ட மாதிரி இருக்கு. அப்படிலாம் இருக்காதுப்பா.
1: இல்ல, எங்க அப்பத்தா அந்த போது வாய்ஸ் பேசுவாங்க எஃப்எம்ல, அந்த நம்பரா?
0: உங்க அப்பத்தா பேசினாங்களா? உங்க அப்பத்தா பேர் என்ன?
1: எங்க அப்பத்தா பேர் சத்யவாணி.
0: சத்யவாணியா? என்ன பண்றாங்க உங்க அப்பத்தா?
1: இப்ப ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க.
0: ரேஷன்? ஆக மொத்தம் வீட்டுல யாரும் இல்ல.
1: யாரும் இல்ல,
0: நீங்க மட்டும்தான் இருக்கீங்க.
1: நானும் என் தம்பியும் இருக்கோம்.
0: தம்பிட்ட குடுங்க பேசுவோம்.
1: ஹலோ
0: ஹலோ, தம்பிங்களா? தம்பிங்களா பேசுறீங்க?
1: ஆமா.
0: தம்பி பேரு?
1: சபரி.
0: சபரியா? மர டிசைன்லாம் நீங்க தான் பண்ணி தரதா சொன்னாங்க, இந்த கட்டில், பீரோக்கெல்லாம், அப்படியா?
1: ஆமா.
0: ஆமாவா? கடைசி என்ன டிசைன் பண்ணி கொடுத்தீங்க?
1: ஹலோ
0: ஹலோ,
1: ஆ சொல்லுங்க.
0: என்ன, நீங்க டிசைன் பண்ணி கொடுத்தீங்களா? யார் உங்க வீட்டில் இந்த மரத்துக்கு டிசைன்லாம், இந்த பூ போடுங்க, இந்த இடத்துல இந்த மரத்தை போடுங்க, இந்த செடியை போடுங்க, அப்படிலாம் யார் சொல்லுவா உங்க வீட்டில்?
1: எங்க தாத்தா தான் டிசைன்.
0: தாத்தா தான் டிசைன் பண்ணுவாரா? அப்ப இந்த நீலகண்டன், புவனா, வெங்கடேஷ், அகிலா இவங்க எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்களா?
1: அவங்க சித்தப்பாவும் மாமாவும் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றாங்க.
0: ஓஹோ, ஆக மொத்தம் உங்க தாத்தா தான் எல்லா வேலையும் பாக்குறாரு. நீங்க இப்ப வந்து வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே?
1: ஆமா.
0: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூல் லீவா, காலேஜ் லீவா?
1: 12th முடிச்சு அடுத்து அட்மிஷன் போட்டுருக்கேன் காலேஜ்.
0: அடடா, 12th முடிச்சிட்டீங்களா? எவ்வளவு மார்க் வாங்குனீங்க?
1: நான் 550.
0: 550 வாங்கிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, என்ன படிக்க போறீங்க அடுத்து?
1: அடுத்தது வந்து ஆப்டிக்கல்.
0: ஆப்டிக்கல்ஸ் படிக்க போறீங்களா? சரி, இப்படி யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி உங்ககிட்ட இப்படி கதையெல்லாம் கேட்டு 12th இவ்வளோ மார்க் வாங்கினீங்க, அடுத்து என்ன படிக்க போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்களே, ஏன் இவங்க கிட்ட நம்ம இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? ஓ, அதை கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து சரி சும்மா தகவல்லாம் சொல்லி வைப்போமே அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? ஆமா. நாங்க கோடை பண்பலை நொறு புள்ளி 5 இல்லம் தேடி வரும் பண்பலை அந்த நிகழ்ச்சிக்காக சத்யவாணி அம்மாவை தேடி வந்தோம். இல்ல, அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க, அதனால அவங்க பேத்தி நான் பேசுறேனே, ஏன் எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாவே பேசுனீங்க இல்லையா? எப்படி இருக்கு இந்த இன்ப அதிர்ச்சி?
1: எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு.
0: சர்ப்ரைஸா இருக்கா? ஏன், உங்க தம்பி கொஞ்சம் தான் பேசினாங்க, கொடுத்துட்டு போயிட்டாங்க?
1: என் தம்பி கொஞ்சம் கூச்ச சுபாகம்.
0: ஓ, உங்களுக்கு இல்ல?
1: எனக்கு இல்ல.
0: ஓஹோ, சரி சரி. உங்களுடைய தனி திறமை அப்படின்னா என்ன?
1: நிறைய டிராயிங் பண்ணுவேன்.
0: டிராயிங்லாம் பண்ணுவீங்களா? அதுக்கப்புறம் பாட்டு பாடுறது, இந்த கவிதை சொல்றது, இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதா?
1: நல்லா இந்த கம்ப்யூட்டர்ல நல்லா ப்ரோக்ராம் அதெல்லாம் நிறைய.
0: அதாவது எதெல்லாம் இப்ப நாங்க செய்ய சொல்ல மாட்டோமோ அதெல்லாம் சொல்றது, அப்படிதானே? சரி, ஒரு பாட்டு பாடுங்களேன். உங்க குரல் ரொம்ப அழகா இருக்கு.
1: கொடை
0: பண்பலை நூறு புள்ளி 5 இது இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா ஏஐ டெக்னாலஜியுடன் டிடிஐ நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
4: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
3: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
4: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
6: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தரமுடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டு தாவணி, மதுரை.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும்

0: விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோட் மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
3: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: யூஜி பிரிவில் பிஎஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ மற்றும்
3: பிஏ தமிழ், இங்கிலீஷ், பிசிஏ, பிபிஏ, பிகாம் சிஏ, பிகாம் பிஏ ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
3: தொடர்புக்கு 9994098417.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: கோடை பண்பலை நுறுபுழியாய்ந்தில் இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துகள்.
7: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை.
8: ஹலோ அண்ணா, பாத்துட்டீங்களா?
9: இல்லக்கா, உங்களுக்கு இல்லையாக்கா?
8: இல்லீங்களா?
9: இல்லையா? இந்த ஒரு நிமிஷம் போறோம், இன்னொரு கப்பு பேட்டு வரமா இருக்க.
8: இல்லப்பா, சரி இருங்க, நான் பக்கத்துல யாரும் இருக்காங்களான்னு கூட நான் கேட்டு பாக்குறேன். கீர்த்தனா அக்கா கடைக்கு வந்திருக்காங்களா இல்ல வீட்டுல இருக்காங்களா?
9: இங்க இல்லையே.
8: அவங்க வீட்டுல இருக்காங்களா?
9: இருக்காங்க.
8: அவங்க கடைக்கு வருவாங்களா?
9: இல்ல, இப்ப வர மாட்டாங்களே.
8: அவங்க எப்ப வருவாங்க?
9: அவங்க நாளைக்கு தான் போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வர மாட்டாங்க கடைக்கு.
8: அப்படிங்களா? டடா, நான் என்ன நினைச்சேன், நீங்க ரெண்டு பேரும் இருப்பீங்க நினைச்சிட்டு தான் அனுப்பிச்சுட்டேன்.
9: இப்ப நீங்க எந்த ஊரு?
8: நானு காமாட்சிபுரத்துல தான் இருக்கேன்.
9: அப்படியா? எங்க மேல இருக்கியா வீடு?
8: ஆமா ஆமா.
9: சரி சரி,
8: அதனாலதான் சரி நம்ம கடைனால தைரியமா அனுப்பிச்சுட்டேன். போயிட்டு வா பாப்பான்ட்டு. எங்க போனா என்னன்னு தெரியல, கடை அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேற கடையில எதுவும் போய் உட்காந்துருக்காளான்னு தெரியல.
9: இந்த கிழக்கு போய் இன்னொரு பாட்டு வரேன், அந்த கடையில நல்லா இருக்காங்க. ஆனா ஃபுல் நேரம் ஆகாது.
8: நான் அப்பயே அனுப்பிச்சுட்டேன்.
9: இங்க போய் பாக்க
8: கேக்குதுங்களா? ரொம்ப நன்றிண்ணா. சரிங்களா, நான் பக்கத்துல யாரையாவது விட்டு நான் பாக்க சொல்றீங்கண்ணா. எனக்காக நீங்க காலையிலேயே போய் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா,
9: நன்றிண்ணா.
8: ஆனா உங்களுக்கு கூப்பிடுறேன்னா, நானு கோடை பண்பலை 100.5 இருந்து இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக உங்களை கூப்பிட்டுருக்கேண்ணா.
9: அப்படிங்களா? சரியா, சரி.
8: காலையிலயே உங்களை அலைய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன்.
9: சரியா,
8: சரி. எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
9: நல்லா இருக்கு.
8: ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நீங்க எவ்வளவு அன்பா சொன்னது, எவ்வளவு அக்கறையா நீங்க போய் பாக்குறீங்க. இந்த மனசு எல்லாத்துக்கும் வந்துருமான்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க எதுவுமே சலிச்சுக்காம உடனே போய் பாத்தீங்க பாத்தீங்களா?
9: சரியா, பார்த்து பாட்டமாயிருச்சு. சின்ன பிள்ளைய காணங்கிறப்ப
8: அன்புக்கு வந்து ஈடே இல்லைன்னு தான் சொல்லணும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசினதுல. இன்னைக்கு உங்களோட வணிகம் சிறப்பா அமையட்டும். நீங்க சாப்பிட்டீங்களா?
9: சாப்பிட்டு கடையில இருக்கு.
8: கடையில இருக்கீங்களா? சரிங்க, வீட்டுல எல்லாரையும் கேட்டோம்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பாட்டு?

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டு தாவணி மதுரை.
1: கோடைப்பண்

0: நுறுபுளியாய்ந்தில் இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

மலைப்பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodafm@gmail.com. கட்சேவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
0: வழங்கிய இல்லம் தேடி வரும் பண்பலை.
2: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள், உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜிம் பிரஸ்ட் சென்டர், ஜிம் ஹாஸ்பிட்டல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960066.
4: சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாயவளை மீளவழி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாயவளை மீளவழி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக
5: ஒரு நேயர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அவங்க ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு, கடையில போய் கேட்டதுக்கு அந்த மாதிரி ஏதோ நம்பரே இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ அப்ப நீங்க கடையில போய் ரீசார்ஜ் பண்றீங்கன்னா நீங்க 10 நம்பர் இருந்தாதான் கரெக்டா ரீசார்ஜ் ஆகும். ஒரு நம்பர் மிஸ் ஆயிருந்தா அது ரீசார்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்ல. சப்போஸ் அந்த ஒரு நம்பர் மாறி இருந்ததுன்னா வேற யாருக்காச்சும் ரீசார்ஜ் ஆயிருக்கும். அவங்கள கான்டாக்ட் பண்ணாலே அந்த ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்களோ அதை நம்ம தவறுதல அது பண்ணா அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அவங்க பணத்தை அனுப்பலாம். அப்படி வந்து ரீசார்ஜே ஆகலன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி இல்ல ரீசார்ஜ் ஆகலன்னா நீங்க பணம் அனுப்பிச்சது வந்து அந்த ரிட்டர்னா வந்திருக்கும். எங்க பணம் கொடுத்தீங்களோ அந்த கடையிலேயே நீங்க கேட்டீங்கன்னா ரிட்டர்ன் அவங்களுக்கு தான் வந்திருக்கும். அவங்க ரிட்டர்ன் அவங்களுக்கு தரணும். அவங்க சப்போஸ் மாத்தி மாத்தி சொல்றாங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்துறாங்க. நீங்க ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து பணத்தை மீட்டுக்கிறதுக்கு இது பண்ணலாம். ஏன்னா 9 நம்பர் வந்து கண்டிப்பா ரீசார்ஜ் ஆகிற சான்சஸ் இல்ல. 10th நம்பர் வேற யாருக்காச்சும் ரீசார்ஜ் போயிருக்கும், அவங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கணும். இல்லைன்னா நீங்க எங்க போய் ரீசார்ஜ் பண்ணீங்களோ அந்த ரீசார்ஜ் கடைக்காரங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கணும். இது ரெண்டு விஷயம் தான் நடந்திருக்க சான்சஸ் இருக்கு. வேற எதுவும் மிஸ் ஆனதுக்கு சான்சஸ் இல்ல. நன்றி கோடைஃபம்.
4: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவளை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி நம்மோடு இதே நேரம்.
2: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.
3: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள், உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜிம் பிரஸ்ட் சென்டர், ஜிம் ஹாஸ்பிட்டல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
6: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
7: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
8: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
6: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
9: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
10: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
11: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வர்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம்

0: சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டீ-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டு தாவணி, மதுரை.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: கோடை பண்பலை நுறுபுளியாய்ந்தில் இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகம், தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், புத்தாக்க தொழில்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை சவால்களுக்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு வுல்ஃப் கிரிட்டர்சன் உடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளார். ஸ்வீடன் நாட்டு தொழிலதிபர்களுடனும் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திலும் இரு தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வோண்டர்லைனுடனும் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஐநாவின் நிரந்தர இந்திய பிரதிநிதி திரு பர்வதா நேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹரீஷ் இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என்று கூறினார். பொதுமக்களையும் கப்பல் பயணிகள் மீதும் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமையில்லை என்றும் அவர் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் இந்திய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் திரு ஹரீஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கப்பலில் இருந்த 14 மாலுமிகளையும் ஓமன் அரசு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று இன்னும் தெரியவரவில்லை. வீடு வாரியாக முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. ராஜஸ்தான், மேகாலயா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், தில்லி மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளில் இப்பணி தொடங்கியுள்ளது. வீடு வாரியாக வரிசைப்படுத்தும் பணி ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி, டாமன்டியு யூனியன் பிரதேசத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதல் முறையாக மின்னணு உபகரணங்கள் மூலம் இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டதாகவும், இருப்பினும் துல்லியமான கணக்கெடுப்பை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் பணியும் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்காக 33 கேள்விகள் கொண்ட படிவம் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து விவரங்கள் தெரிவிக்கும் வசதியும் முதல் முறையாக கணக்கெடுக்கும் பணியில் கொண்டுவரப்பட்டுள்ளது. குஜராத், ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் புதுச்சேரியில் இம்முறையில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை விவரங்களை பதிவிடலாம். இதுவரை 1,44,00,000 குடும்பங்கள் தாமாக முன்வந்து விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இயில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வியாண்டிலிருந்து கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பில் 3வதாக தெரிவு செய்யப்படும் மொழிக்கு சிபிஎஸ்இ தேர்வுகள் இருக்காது என்றும், பள்ளிகளில் அளிக்கப்படும் இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு 3வது மொழியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படாது என்றும் மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். நரேந்திர மோடி செயலி மற்றும் மை கவ் செயலி மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் SMS மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். பிரதமர் பங்கேற்கும் 134வது மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு இம்மாதம் 29ஆம் தேதி வரை பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1985ஆம் ஆண்டு பாரிஸில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல் தொடர்பு கட்டமைப்பை பயன்படுத்தி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தரப்பு மக்களையும் நாடுகளையும் மின்னணு கட்டமைப்பில் இணைக்கும் நாளாகவும் இது திகழ்கிறது. அரசுகள், தொழில் நிறுவனங்கள், மக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாலமாக தொலைத்தொடர்பு கட்டமைப்பு விளங்குகிறது. டிஜிட்டல் இணைப்பு உலகளாவிய தொடர்பை வலுப்படுத்துகிறது என்பது இந்த ஆண்டின் உலக தொலைத்தொடர்பு தின கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் இரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதித்து அமைதியான கொலையாளியை வெல்லுங்கள் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் இரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தாய்சேய் நல மருத்துவர் டாக்டர் சித்ரா எமது செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் கூறினார்.
2: ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றத சொல்லலாம். இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை உடம்புல வந்து சில பாதிப்புகள் நம்மளோட ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம கிட்னிக்கு, நம்ம பிளட் வெசல்ஸ்க்கு உண்டாக்கும். இதை வந்து நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா சீரியஸ் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இல்லை விஷன் லாஸ், கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சால்ட் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் நம்மளோட தினம் எடுக்கிற சாப்பாட்டில். நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஹோம் குக்ட் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். எவ்ரி டே ஒரு 30 நிமிஷம் ரெகுலராக வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப். வெயிட் கொஞ்சம் அதிகமாகாமையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் கன்சம்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது.
1: திருப்பதி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெயரில் இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் வெங்கடேஸ்வர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருப்பதி IIT இயக்குநர் பேராசிரியர் KN சத்யநாராயணா, பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடவும் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளவும் இந்நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது என்று கூறினார். மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த 10 நாள் நிகழ்ச்சி இம்மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாணவர்களிடையே கலாச்சார பரிமாற்றம், அறிவுசார் வளர்ச்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தில் புனேவில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கோவில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் முக்கியமான வளர்ச்சி மையங்களுக்கு சென்று இந்திய கலாச்சாரம், பாரம்பரியங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து தெரிந்து கொள்ள உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாமில் இன்று காலை ஒரு பெரிய ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவனந்தபுரம் ஹசரத் நிசாமுதீன் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலின் B1 பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கோட்டா ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட லூனி ரீச்சா, விக்ரம்கர் ஆலூட் நிலையங்களுக்கு இடையே அதிகாலை இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ரத்லாம் ரயில்வே கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் திரு முகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு மின்சார இணைப்பை துண்டித்தனர். தீப்பிடித்த B1 பெட்டி ரயிலிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. இந்த பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.

0: காங்கோவின் கிழக்கு மாகாணமான இட்டூரியில் புதிதாக பரவத் தொடங்கியுள்ள எபோலா நோய் புண்டி போஜோ வகையைச் சேர்ந்தது என்றும் அது அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் வேகமாக பரவக்கூடியது என்றும் காங்கோ நாடு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் 17.19 மீட்டர் தூரத்தை தாண்டி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? இந்த சத்தம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா?
2: 100.5
1: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
6: கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தில் இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஹலோ,
1: யாரு?
0: பீமராஜன் சாருங்களா பேசுறீங்க?
1: ஆமாம்மா.
0: நம்ம உரக்கடை வச்சிருக்கோமாங்கய்யா.
1: ஆமாம்மா, வச்சிருந்தமா. சொல்லுமா.
0: ஓ, இப்ப இல்லைங்களா?
1: இப்ப எடுத்துட்டுமா, கடை எடுத்துட்டு.
0: அப்படிங்களா? இல்ல, உங்களோட ஃப்ரெண்ட் தான் கொடுத்திருந்தாங்க நம்பர். நீங்க அவங்கள்ட்ட பேசுங்க, உங்களுக்கு கொஞ்சம் இது கிடைக்கும். நாங்க வீட்டுல மாடி தோட்டம் போட்டிருக்கோம்,
1: சரிம்மா.
0: அதனால வீட்டுக்கு வேணும்னு சொல்லி கேட்டோம். அப்ப நான் சொன்னேன், உங்க ஃப்ரெண்ட் யாரையாவது சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னப்போ ராஜா அண்ணா தான் கொடுத்தாங்க உங்க நம்பரை.
1: எந்த ராஜா?
0: உங்க ஃப்ரெண்டு தான் சண்முகராஜா.
1: அப்படியா? இப்போ தோட்டம் போட்டுக்கு. எங்க எந்த எந்த எந்த ஊர்மா நீங்க?
0: நம்ம ஊர் தாங்கய்யா.
1: எங்க கெங்சர் பிட்டியா?
0: ஆமா.
1: யார் பேசுறது?
0: என் பேரு லக்ஷ்மி.
1: லட்சுமியா?
0: ஆமா.
1: சரி, இப்ப எவ்வளவு மேல தோட்டம் போட்டுக்கிறீங்களா?
0: நம்ம வீட்டுல மாடி தோட்டம் போட்டு கொஞ்சம் காய்கறிகள்லாம் வளர்த்துட்டு இருக்கோம், தக்காளி வெண்டைக்காய் அந்த மாதிரி. அப்ப அதுக்கு நம்ம உரம் போடணும் அப்படின்னு சொல்லவும் சரி உங்கள்ட்ட கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதான் எந்த பருவத்துல எப்படி போடணும்னு கேட்டேன்.
1: கடை எடுத்துட்டேன்.
0: சரிங்க.
1: ஆனா வந்து அதுக்கு அடுத்த மாதிரி சொல்றேன். ஆனா இப்போ வந்து வேகாடு காலம் மாசமா, மழை கொஞ்சம் குளிர்காலம் வருதான். இப்ப உரம் போட்டீங்கன்னா செத்து போயிடுமே.
0: அப்ப நம்ம இப்ப இந்த டைம்ல நான் என்ன பண்ணா அந்த செடியை காப்பாத்தலாங்க? என்ன பண்ணணும்?
1: என்ன பண்ணுது இப்ப?
0: இல்ல, அது சொல்லுங்க. இப்ப இதான் இருக்கு, நம்ம தண்ணி ஊத்துறோம்.
1: தண்ணி ஊத்தினே இருமா. இப்ப தண்ணி ஊத்தினே சோர்ந்து போகும்போது நீ உரம் போட்டீங்கன்னா அப்புறம் அப்படியே தீஞ்சு போயிடும். கொஞ்சம் அந்த மழை குளிர்ச்சி வரும்போது நீ உரம் போட்டீங்கன்னா சரியா வரும். எங்க எங்க
0: அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி?
1: பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தரும் எங்க மாட்டலாம் வீட்டுல.
0: அந்த நம்ம நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இது நிழல் கூட இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தரும்.
1: எங்க மண்டபம் தானியா?
0: அதேதான்.
1: திருவாரம்?
0: ஆமாங்கண்ணா, ஆமாங்கண்ணா.
1: சாந்தி என் தங்கச்சி தான்.

0: சரிம்மா. மழை, அதாவது மழை குளிர் தண்ணி நீ ஊத்தினா டெய்லி ஊத்துவீங்களா?
1: டெய்லி ஊத்திடுறேன் நான், காலையிலயும் சாயங்காலமுமே ஊத்திடுறேன். சூரியன் வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஊத்திட்டு அப்புறம்
0: ஆ
1: சூரியன் குளிர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஊத்துறது. இடையில ஊத்துனா அப்புறம் செடி இதாயிருமோன்னு பயந்துட்டு.
0: ஆமா, கொஞ்சம் ரொம்ப வேக்காடு குளுமாக்கும் போது உரத்த போட்டோம்னா என்ன தண்ணி ஊதுனாலயே அப்படி வாடிக்கும்.
1: ஓகே
0: கொஞ்சம் மழை குளிர்ச்சி வரட்டும் நான் சொல்றேன்,
1: சரி,
0: அப்ப
1: இப்ப அது
0: போட்டுமா.
1: வரைக்கும் ஏன் இது இந்த நம்ம இந்த கொஞ்சம் சாணி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா
0: அது
1: போடுறோம்
0: அதெல்லாம் எதுவுமே போடாதீங்க, இப்ப சாணி போட்டு செத்து போயிடும்.
1: அப்படிங்களா?
0: ஆமா, சாணி அதுல மட்டும் சாணி போட்டுனாவே செத்து போயிடும். அது வந்து ஈட்டு,
1: ஓ சரிங்க.
0: அது ஆட்டு எரு வந்து போடலாம். கொஞ்சம் ஆட்டு எரு வந்தா பழைய எரு வந்தா மகந்தா போஞ்சு போடலாம்.
1: ஓ சரி
0: ஆட்டு
1: சரி,
0: எரு விட்டு ஒண்ணுமே
1: அது நான் இன்னும் எடுத்து பண்ணல. நான் வெறும் இப்ப இன்னும் சாணி உரம் போடல, எடுத்து மட்டும் வச்சிருக்கேன்.
0: சரி.
1: அப்ப நான்
0: அது
1: இப்போதைக்கு
0: இப்ப
1: செடி
0: நான்
1: காப்பாத்த
0: இப்ப
1: என்ன
0: நட்டு நட்டு எவ்வளவு நாள் ஆகுது?
1: 2 வாரம் ஆகுது.
0: 2 வாரம் ஆகுனா இப்ப பாட்டு செத்து போடும். செடி நல்லா பாத்துட்டோம். செடி
1: சரிங்க.
0: பாத்துட்டோம்னா ஒரு செடி பத்தி எல்லாம் வேர் வச்சு பின்னால்தான் போடணும்.
1: சரி சரி
0: இப்போ போட்டினாக்கல செடி செத்தே போடும்.
1: சரி சரி சரி,
0: நான் சொல்றேன். நான் வந்தேன் அப்படி பாக்குறேன் பாருங்க.
1: நான் அப்ப எனக்கு சொல்லுங்க, நான் மழைக்கால கொஞ்சம் தொடங்கட்டும், நான் சொல்றேன் எனக்கு
0: நானே
1: என்ன வேணும் சொல்லுங்க.
0: நான் அங்க அந்த பறவை வந்தனாக்கல நான் சொல்றேன்.
1: நீங்க வந்து வீட்டுக்கு மேல மாடியில வந்து பாருங்க அக்கா.
0: நான் போன் பண்றேன் வந்து எவர்த்துன்றது.
1: கூப்பிடுறீங்களா? நான்
0: கூப்பிடுறேன், நான் கூப்பிடுறேன், நான் வந்து நான் கூப்பிடுறேன்.
1: ரொம்ப நன்றி. சரி சரி, நீங்க மறக்காம வாங்க.
0: கண்டிப்பா
1: நான்
0: வந்து நான் சொல்றேன்.
1: நம்ம கோடை பண்பலை 100.5 இருந்து இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக உங்களை கூப்பிட்டுருக்கேன்.
0: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷமா. அப்பயே குரல் மாறி வேற மாதிரி வந்துச்சு.
1: குரல் மாறி வந்ததுங்களா?
0: ஆமாமா, குரல் மாறி வந்துச்சு. நான் வாசனை பண்ண சரி, குரல் இந்த குரல் ஊர்ல பார்த்ததே இல்லையே கிங் சர்டிபிகேட்ல அப்படின்னு கொஞ்சம் வாசனை பண்ணம்மா. நான் ஒரு கடை தான் வச்சிருந்தம்மா, இப்ப கடை எடுத்துட்டேன். கரெக்ட் தான் சொல்றது.
1: ரொம்ப
0: சந்தோஷம்,
1: ரொம்ப மகிழ்ச்சி.
0: ரொம்ப மகிழ்ச்சி. நான் அப்பயே குரல் இந்த குரல் என்று கேட்டு நான் பண்பலையில் கேட்ட குரல் மாதிரியே கீதம் எனக்கு இருந்தா. நீ கிங் சர்டிபிகேட் கரெக்டா சொல்றீங்களா? நீயா அப்புறம் வாசம் பண்றேன் மண்டபத்து பக்கத்துல சொல்லிட்டு.
1: நம்ம வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்க.
0: அம்மா, நான் வந்து நான் உரக்கடை வந்து 41 வருஷம் வச்சிருந்தமா.
1: சரிங்க.
0: இப்ப வந்து எடுத்துட்டேன். 2 பசங்க 1 பொண்ணு. பொண்ணு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டேன், அவளுக்கு 2 பையன்.
1: சரிங்க.
0: 2 பசங்க சென்னையில ஒர்க், ஒருத்தன் பி படிச்சா ஒருத்தன் எம்எஸ் டபிள்யூ முடிச்சாமா.
1: சரிங்க.
0: 2 பேரும் முடிச்சிட்டு சென்னையில இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு, எல்லாம் சென்னையில குடிக்கிறாங்க. நானும் எங்க ஒய்ஃப் தான் இங்க இருக்கிறாங்க, கெங்சிட்டு இருக்காங்க. தருமபுரியில இருந்து 10வது கிலோமீட்டர் கெங்சிட்டு.
1: அம்மா பேர் சொல்லல?
0: கல்யாணி.
1: கல்யாணி அம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. எங்களுக்கு உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
0: படம் வந்துமா அது காமராசு படம், பாதி நிலாவின்று பௌர்ணமி ஆசி அப்படின்ற ஒரு பாட்டு, அற்புதமான பாடலுமா. அது நம்ம
1: பேச்சு
0: பேச்சு நல்லா ஆச்சு.

இனி வாழ்வின் இயல்பை வரிகளுக்குள் அடக்கிய வளமான பாடல்களை வான்மொழியை கேட்டுச் சுவைக்க அரங்கேறுகிறது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

வணக்கம் நேர்களே. பாடல்கள் கேட்கறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குங்க. ஏன் நம்ம கூட பெண்பிள்ளையில் கூட பல நேரலை நிகழ்ச்சிகள், ஆசையில் ஒரு குக்கு இப்படி நிறைய இருக்குது. ஆனால் இன்னமும் கடித வழியாக பாடல்கள் கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வெகு சில பண்பலைகள் மட்டும் தான் கொடுக்குறாங்க. உங்களுடைய அலைபேசியில் கூட நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி ஒரு பாடலை எப்போ வேணாலும் எத்தனை வாட்டி வேணாலும் கேட்கலாம். ஆனால் இப்படி கடிதம் எழுதி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம விருப்ப பாடல் நம்ம பேரோட எஃப்எம்ல வராதா அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ வரப்போகிற தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. இன்றைக்கி உங்கள் எல்லாரோட கடித விருப்பங்களையும் கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் தெருவில் உங்கள் பேரில் ஒரு பாடல் வரத்தான் போகுது. அதனால் தொடர்ந்து எழுதுங்க, விடாமல் கேளுங்க. நிகழ்ச்சியில் உங்களோட சித்தார்த்தன்.

0: ரசிகன், உங்கள் ரசிகன்.
1: நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி, கொங்கு செவல்பட்டி, பீமராஜன், கல்யாணி, ராமு, சீதாலட்சுமி, ரகுவரன், கவிதா, இவங்களுக்காக 1979 கே விஜயன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த நல்லதொரு குடும்பம் படத்தில் இருந்து கண்ணதாசன் வரிகள், சுசிலா, டி எம் சவுந்தரராஜன் குரலில் சிந்து நதி அப்படிங்கிற பாடல்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டு தாவணி, மதுரை.
6: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: அடுத்த நிகழ்ச்சியில் 1970 வெளிவந்த எதிர்காலம் படத்திலிருந்து மௌனம்தான் அப்படிங்கிற பாடலை எதிர்பார்த்து காத்திருக்காங்க பெரியகுளம் இளங்கோவன், நாகலட்சுமி, திவ்யபாலா, சுரபி, கவினையா. பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன் கொடுத்துருக்காரு. குரல் LR ஈஸ்வரி, இசை MSV, இயக்கம் MS சோலைமலை.

0: பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: அடுத்து 1976 AS மணியோட வரிகளில் வாணி ஜெயராம் ML ஸ்ரீகாந்த் குரலில் வெளிவந்த நினைப்பது நிறைவேறும் அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி நீங்கள் நினச்சதும் இன்றைக்கி நிறைவேறிச்சு. பாடலை கேட்கலாமா?

0: ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
1: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
0: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
1: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
0: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
1: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
2: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்பிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9999 6014.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த

0: படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
4: 2026-27 யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: யூஜி பிரிவில் பிஎஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ மற்றும்
4: பிஏ தமிழ், இங்கிலீஷ், பிசிஏ, பிபிஏ, பிகாம் சிஏ, பிகாம் பிஏ ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
4: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல், கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
3: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
4: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி.

0: இங்கிலீஷ், பிசிஏ, பிபிஏ, பிகாம் சிஏ, பிகாம் பிஏ ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
0: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல், கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
1: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
0: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி,
1: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
0: தொடர்புக்கு 9994098417.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துகள்.

அடுத்ததாக 1969 வெளிவந்த சிவந்தமன் படத்திலிருந்து ஒரு ராஜா அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ராஜா யாருன்னா அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன். பாடலுக்கு குரல் பி சுசிலா, டி எம் சவுந்தரராஜன், இயக்கம் ஸ்ரீதர், பாடலுக்கு வரிகள் கொடுத்திருக்காரு கண்ணதாசன். இந்த பாடலை உங்களுக்கு கொடுக்கறது கோடை பண்பலை 100.5.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயின் நதி ஓரத்தில் மானைப்போவின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இதயம் சொல்லும் லப்டப், கடிகாரம் சொல்லும் டிக் டிக். மதியம் 1:33. அடுத்த பாடல் ஈரோடு சென்னிமலை கைத்தறி நெசவாளர்கள் ராதா காமராஜ் சாவித்ரி இவங்க கேட்டிருக்காங்க. ரகசிய போலீஸ் 115 ஆகா என்ன பொருத்தம் அப்படிங்கிற பாடல். படம் வெளிவந்த ஆண்டு 1968. இயக்கம் பந்தலு, குரல் டி எம் சவுந்தரராஜன், இசை எம் எஸ் வி.

0: நான் சொல்றதுக்கு எது தான் பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுறேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: ஆஹா,
1: பேசக்கூடாது. பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
0: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
1: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
6: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின்

0: செழிப்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம்.
2: இன்னைக்கு தலைவலியும் புற்றுநோயை பற்றியும் பேச போகிறேன். தலைவலி அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கிறது. சில பேருக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கும்போது தலைவலிக்கும், படிக்கும்போது தலைவலிக்கும், தூர பார்வை பார்க்கும்போது தலைவலிக்கும், வெயில் இருந்துச்சுன்னா உக்கரமாக இருந்துச்சுன்னா தலைவலிக்கும், டென்ஷன் ஆயிடுச்சு, சப்போஸ் யாராவது ஏதாவது ஒரு கெட்ட செய்தி சொன்னாங்களோ இல்லை வேலை அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா உடனே நமக்கு நிறைய தலைவலிக்கும். இந்த தலைவலி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா தலை வெடிக்கிற மாதிரி இருக்கும், பேசாமல் ரெஸ்ட் எடுத்தால் அந்த தலைவலி அப்படியே அமைங்கிரும். தலைவலியை வந்துட்டு நாங்கள் ரெண்டு விதமாக பிரிப்போம். ஒன்று வந்து பெத்தலாஜிக்கல், பெத்தலாஜிக்கல்னால் ஏதோ வியாதி வந்து உருவாக்குற தலைவலிக்கு பேர் பெத்தலாஜிக்கல் தலைவலி. ரெண்டாவது வந்துட்டு தானாக எல்லாமே நல்லா இருக்குது, பட் இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸு, கெட்ட செய்தி, அதிகமான வேலை, வெயில், உக்கரம், இது வந்து பெத்தலாஜிக்கல் இல்லாத தலைவலிகள்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் மெயினாக என்ன வித்தியாசம்னா மூளை இருக்கு இல்லையா, மூளை தான் தலைவலிக்கு சோர்ஸ், ஆரம்ப காரணம். மூளையில் கட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு தலைவலின்னு காமிக்கும். அது ஸோ தலைவலி வந்துச்சுனாலே ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாளைக்கு மாத்திரை எழுதி பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் காமன். 100 பேருக்கு தலைவலி இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு தான் வந்துட்டு கேன்சரோ இல்லை கெட்ட விஷயமோ இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது தான் டாக்டருடைய வேலை. ஸோ டாக்டர் என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க, எப்பப்பெல்லாம் வருது, ஏதாவது ட்ரிகர் பண்ணுதா. சில பேருக்கு கரெக்டாக கண்ணாடி போட்டோடனே அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும், பயங்கரமாக ஒரு சைடில் மட்டும் தலைவலிக்கும், தாங்கவே முடியாது, ஒரு அரை மணி நேரம் போய் படுத்தா தான் சரியாகும், கண்ணில் தண்ணி வர அளவுக்கு தலைவலிக்கும். ஸோ இது பேர் மைக்ரேன். மைக்ரேன் அப்படின்னு ஜஸ்ட் சும்மா எல்லாம் சொல்லிடுவாங்க, சார் எனக்கு மைக்ரேன் இருக்கு சார் செக் பண்ணுங்க அப்படின்னு. மைக்ரேன்றது எப்பவுமே என்னன்னா மெயினாக ஒரு சைடில் தலைவலிக்கும், கண்ணுக்கு பின்னாடி கொஞ்சம் ஊர்த்துற மாதிரி இருக்கும், பாரமாக இருக்கும், விட்டா போதும், எந்த வேலையை செஞ்சாலும் விட்டா போதும், பேசாமல் படுத்துக்கலாம் அப்படின்னு தோணும். அப்புறம் தானாக ஒரு 20 நிமிஷத்தில் சரியாயிடும். இது பேர் தான் மைக்ரேன். ஆனால் புற்றுநோய் உற்பத்தி பண்ணுற தலைவலி எப்படி இருக்குன்னா கண்டினியூஸாக இருக்கும், அந்த தலைவலி பாரம் போகவே போகாது. சில டைம் பார்வைகளில் சில சேஞ்சஸ் வரும், அப்படியே கொஞ்சம் கருப்பு சேர்ந்த மாதிரி இல்லை கொஞ்சம் லைட் அடிக்கிற மாதிரி பார்வையில் சில மாற்றங்கள் வரும், வாந்தி வரும். ஸோ நாங்கள் கேன்சர் டாக்டர் வந்துட்டு எந்த கேன்சர் பேஷண்ட்டை பார்த்தாலும் நாங்கள் என்ன கேட்போம்னா, ஏதாவது தலை சுத்துச்சா, மயக்கம் வந்துச்சா, உங்களை அறியாமல் நீங்கள் மயங்கிட்டீங்களா, வலிப்பு வந்துச்சா, ஃபிட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல பக்கவாதம் மாதிரி ஃபில் ஃபிட்ஸ் மாதிரி வந்துருச்சா அப்படின்னு கேட்போம். 4வது தலைவலி அவ்வளோ ஏதாவது ஒரு பக்கம் இருக்கா இல்லை ரெண்டு பக்கம் இருக்கா இல்லை ஃபுல் தலைவலி பயங்கரமாக இருக்கா. ஸோ இந்த 3 கேள்விக்கு பதில் ஆமாவாக இருந்தால் உடனே நாங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ண சொல்லுவோம். ஸ்கேன் பண்ணால் தெரிஞ்சிடும் ஏதாவது மூளையில் ஏதாவது கட்டி இருக்கான்னு. சில பேருக்கு கட்டி வளர வளர கை கால் விளங்காமல் போகலாம். ஏன்னா மூளையில் ஒரு ஒரு பகுதியும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் செய்யும். உதாரணத்துக்கு தலைக்கு பின்னாடி இருக்கிற இடங்க ஆக்சிபிட்டல் லோப் அப்படின்ற இடத்துல நம்ம பார்வை பார்க்குற சென்சேஷன் வந்துட்டு அங்கே தான் போய் ஃபார்மேட் ஆகுது. அந்த இடத்துல ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா பார்வை பாதிக்கப்படும். அப்புறம் டெம்பரல் லோப், டெம்பரோ பரைட்டல் லோப் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா இடது கையோ இல்லை வலது கையோ பலவீனமாக போகும், அது வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். தலைக்கு முன்பகுதியில் இருக்கிற இடத்துல கட்டி வந்துச்சுன்னா பயங்கர கண்ணாபின்னு டென்ஷன் ஆவாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க, வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்தந்த இடத்துல இருக்கிற கட்டிகள் அந்தந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு அது பாதிக்கும். காது போகிற இடத்துக்கு வந்துட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இப்போ கட்டி வளர்ந்துச்சுன்னா அந்த காது கேட்குற தன்மை இழந்துருவாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் காமன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைவலி பயங்கரமாக இருக்கும், வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும். சாப்பாடு வாயில் வச்சாலே வாந்தி கொமட்டும். ஸோ தலைவலி சேர்ந்து வாந்தி வருதுன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டர் போய் பாருங்கள், அவங்க MRI ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, அதில் ஏதாவது கட்டிக்கிட்டி இருக்கான்றது பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்லைனா சந்தோஷம் எல்லாருக்கும், இருந்துச்சுன்னா சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுக்கான வைத்தியமும் பண்ணலாம். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

இதில் நிறைந்தவை. அடுத்ததாக 1963 கே.வி. மகாதேவன் இசையில் கண்ணதாசன் பாடல் வரியில் டி.எம்.எஸ் குரல் கொடுக்க வந்த பாடல் கண்ணதிரிதே தோன்றினால். படம் இருவர் உள்ளம், பாடலை விரும்பும் பல உள்ளங்கள், அருப்புக்கோட்டை பிள்ளையார் கோவில் திரு, குற்றாலலிங்கம், தெய்வசிகாமணி, ஜெய்கணேஷ், கோமதி, அபிநயா.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
2: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
3: என்ன நேர்களே, நிகழ்ச்சி எப்படி இருக்கு? நிகழ்ச்சியை கேட்கறது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியை பற்றின உங்களுடைய விமர்சன கடிதங்களை நிலைய இயக்குனர் கொடைக்கானல் பண்பலை 100.5 கொடைக்கானல் 624-101 அப்படிங்கிற விலாசத்துக்கு கண்டிப்பாக எழுதி அனுப்புங்க. அடுத்ததா டிஎம்எஸ் குரலில் கண்ணதாசன் எழுதிய பாடல் எனது ராஜா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாணியின் கணவன். படம் வெளிவந்த ஆண்டு 1963. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கொடரோடு ராசதானி கோட்டை, மரியன் சாமி, ஆஞ்சல் மேரி, ஆல்வினா, இனியா, எலோவின், ஃபென்சி.

அடுத்த நிகழ்ச்சியில் நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிற படத்துலேருந்து எந்தன் பொன் வானமே அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. மதுரை தெத்தூர் துரையப்பா, பூங்குழலி, பத்மஸ்ரீ, ஹீமாஸ்ரீ, சக்திவேல். படம் வெளிவந்த வருடம் 1979. இயக்கம் தா யோகானந்த், இசை இளையராஜா, பாடல் வரிகள் கண்ணதாசன், குரல் வண்ணம் டி எம் சவுந்தரராஜன்.

அடுத்த நிகழ்ச்சியில் புதிய புறப்படத்திலிருந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. கரூர் வெள்ளியனை பெரியசாமி, கவிதா, ஃபிலதா, சரண்யா. வருடம் 1964. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பி சுஷிலா குரலில். இதோ பாடல்.

இளைஞர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்க பேரோட உங்க பாடல் தெரியும் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் வரணும்னு விருப்பப்படுறீங்களா? அப்போ நிலைய இயக்குனர் கோடைப்பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை பகுதி அனந்தகிரி 4வது தெரு கொடைக்கானல் 6241 அப்படிங்கிற முகவரிக்கு உங்க கடிதத்தை எழுதுங்க. எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றம் தரலாம், ஆனால் எதிர்பார்ப்பே இல்லாமல் யாரும் இருக்க முடியுமா? எனவே எதிர்பார்ப்போம் கொஞ்சம் பொறுமையோடு என்கிற விண்ணப்பத்தோடு விடைபெறுகிறேன். உங்கள் சித்தார்த்தன். வரும் நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் ஆங்கில செய்தியறிக்கை டெல்லி அஞ்சலாக.

0: வானொலி அன்பர்களே, பொன்னியின் செல்வங்களில் ஒன்றான ஆனைமங்கல சிப்பேட்டு தொகுதி தாயகம் திரும்பியுள்ள நற்செய்தியை கேட்டு மகிழ்கிறோம். கடந்த 10ஆம் தேதி நமது தொடரில் இதே சாசனங்கள் பற்றி பார்த்தோம். இந்த அதிசய இணைவு மெய்சிலிர்க்க செய்கிறது. 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கடல் கடந்து போய் நெதர்லாந்து அருங்காட்சியகத்தை அலங்கரித்து வந்த இத்தொகுதியை அந்நாட்டு அரசு நமது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைத்துள்ள இச்செய்தியை இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டு நம் பயணத்தை தொடர்வோம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: நந்தினிக்கும் வந்தியத்தேவனுக்கும் இடையிலான உரையாடல் தொடர்கிறது.
1: என்னுடைய ஜன்மசத்ருவிடம் நான் உமக்கு கொடுத்த மோதிரத்தை கொடுத்து விட்டீர் அல்லவா? மிக்க நன்றியுள்ள மனிதர் நீர்.
2: நானாக கொடுத்து விடவில்லை, பலவந்தமாக எடுத்துக்கொண்டார்கள்.
1: வாணாதிராயர் குலத்தில் உதித்த வீராதி வீரர் பலவந்தத்துக்கு உட்பட்டு ஒரு காரியம் செய்தீரா? என்னால் நம்ப முடியவில்லை.
2: அம்மணி, இங்கே இந்த சமயம் நான் வந்திருப்பதும் பலவந்தம் காரணமாகத்தானே? தங்களுடைய ஆட்கள்
1: உண்மையை சொல்லும் ஐயா. நன்றாய் நினைத்து பார்த்து சொல்லும். பலவந்தத்தினால் மட்டும் நீர் இங்கே வந்தீரா? இஷ்டப்பட்டு வரவில்லையா? பல்லக்கில் ஏற்றப்பட்ட பிறகு கீழே குதித்து ஓடுவதற்கு உமக்கு சந்தர்ப்பம் இல்லையா என்று நந்தினி கேட்ட கேள்விகள் கூறி அம்புகளைப் போல வந்தியத்தேவன் நெஞ்சை துளைத்தன.
2: ஆம், இஷ்டப்பட்டு தான் வந்தேன் என்றான்.
1: எதற்காக வந்தீர்?
2: தாங்கள் எதற்காக என்னை அழைத்து வரச் செய்தீர்கள்?
1: என் முத்திரை மோதிரத்தை திருப்பி கேட்பதற்காக.
2: அது மட்டும்தானா?
1: இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. என் கணவரின் பாதுகாப்புக்கு உட்பட்ட பொக்கிஷ நிலவரையில் நீர் அன்றிரவு இருந்தீரல்லவா?
2: வந்தியத்தேவன் திடுக்கிட்டான்.
1: எனக்கு தெரியாது என்றா எண்ணினீர்? அழகுதான், எனக்கு தெரிந்திராவிட்டால் அன்றிரவு நீர் தப்பிச் சென்றிருக்க முடியுமா?
2: தேவி.
1: ஆம், எனக்கு தெரியும். பெரிய பழுவேட்டரையருக்கும் தெரியும். உம்மை அங்கேயே கொன்று போட்டுவிடும்படி பழுவேட்டரையர் சுரங்க வழிக்காவலனுக்கு கட்டளையிட்டார். அவர் அப்பால் சென்றதும் நான் அந்த கட்டளையை மாற்றிவிட்டேன். அதனால் நீர் பிழைத்தீர். உம்முடைய அழகான நண்பன் ஆபத்துக்கு உள்ளானான். இல்லாவிடில் அந்த பொக்கிஷ நிலவரையில் முத்துக் குவியல்களுக்கு பக்கத்தில் உம்முடைய எலும்புகள் இப்போது கிடைக்கும்.
2: வந்தியத்தேவன் வியப்புக் கடலில் மூழ்கினான். அவள் கூறியவையெல்லாம் உண்மை என்று அவனால் நம்ப முடியவில்லை. உண்மையில்லாவிட்டால்தான் அங்கு ஒளிந்திருந்தது எப்படி தெரிந்தது? சம்பிரதாயத்துக்காகவாவது நன்றி கூற வேண்டியது அவசியம் என்று கருதி அம்மணி என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தான்.
1: வேண்டாம், மனத்தில் இல்லாததை வெளியில் எதற்காகச் சொல்ல பார்க்கிறீர்? எனக்கு நன்றி செலுத்த முயல வேண்டாம்.
2: இல்லை தேவி,
1: உம்முடைய உயிரை அன்று காப்பாற்றியதை பற்றி எதற்காகச் சொன்னேன் தெரியுமா? உம்முடைய நன்றியை எதிர்பார்த்தல்ல. மறுபடியும் அந்த சுரங்க வழியை உபயோகிக்க பார்க்க வேண்டாம் என்று எச்சரிப்பதற்காகத்தான். அங்கே இப்போது மிகவும் வலுவான காவல் போடப்பட்டிருக்கிறது, தெரிகிறதா?
2: மறுபடியும் அந்த பக்கம் போகும் உத்தேசமே எனக்கு இல்லை.
1: அது ஏன் இருக்கப் போகிறது? உதவி செய்தவர்களை நினைக்கும் வழக்கமேதான் உமக்கு இல்லையே. உம்மால் உம்முடைய சிநேகிதன் ஆபத்துக்கு உள்ளானான். அவனை என்னுடைய அரண்மனைக்கே எடுத்து வரச் செய்து அவனுக்கு வைத்தியம் பண்ணுவித்து குணப்படுத்தி அனுப்பினேன். அதில் உமக்கு திருப்திதானே? அல்லது நம்பிக்கை துரோகத்தைப் போல் சிநேகித துரோகமும் உம்முடன் பிறந்ததா?
2: நந்தினியின் வார்த்தை ஒவ்வொன்றும் விஷ பாணத்தைப் போல வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் ஊடுருவிச் சென்றது. அவன் துடிதுடித்து

0: மௌனமாயிருந்தான். உம்முடன் கோடிக்கரைக்கு வந்த வைத்தியர் மகனைத்தான் உமக்கு பதிலாக பிடித்துக் கொடுத்து அனுப்பினீர். அவன் என்ன ஆனான் என்று விசாரித்தீரா?
1: தங்களை கேட்க எண்ணினேன்.
0: சொல்கிறேன். ஆனால் உம்முடன் இலங்கையிலிருந்து புறப்பட்ட இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன ஆனார்? அதை சொன்னால் நான் வைத்தியர் மகனை பற்றி சொல்லுவேன்.
1: வந்தியத்தேவனுக்கு உடம்பை ஒரு உலுக்கி உலுக்கி போட்டது. இளவரசரை பற்றி அறிவதற்காகத்தான் தன்னை இவள் இப்படி பாடாய்படுத்தினாளோ என்று தோன்றியது.
0: ஏமாந்து போகக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டான்.
1: அரசி, அதை பற்றி மட்டும் என்னை கேட்க வேண்டாம் என்றான்.
0: ஆம், அதை பற்றி மட்டும் கேட்கக்கூடாதுதான். கேட்டாலும் உம்மிடமிருந்து மறுமொழி வராது என்று எனக்கு தெரியும். உம்முடைய காதலி எப்படி இருக்கிறாள்? அதை பற்றியாவது எனக்கு சொல்லலாமா?
2: வந்தியத்தேவனுடைய கண்களில் தீப்பொறி பறந்தது.
1: யாரை சொல்லுகிறீர்கள்? ஜாக்கிரதை என்றான்.
0: ஆஹா, நான் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கிறேன். அந்த பழையாறை மகாராணியை சொல்வதாக எண்ண வேண்டாம். அவள் உம்மை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டாள். தன் காலில் ஒட்டிய தூசிக்கு சமானமாக உம்மை மதிப்பாள். உம்மை இலங்கையில் கொண்டு சேர்த்து திரும்பியும் அழைத்து வந்தாளே அந்த ஓடக்கார பெண்ணை பற்றி கேட்கிறேன். பூங்குழலி உமது காதலி அல்லவா?
1: இல்லை, இல்லவே இல்லை. அவளுடைய காதலர்களை அவளே எனக்கு காட்டினாள். நள்ளிரவில் கோடிக்கரை சதுப்பு நிலத்தில் கிளம்பும் கொள்ளிவாய் பிசாசுகளை எனக்கு காட்டினாள். அவர்கள்தான் தன்னுடைய காதலர்கள் என்று சொன்னாள்.
0: அவள் பாக்யசாலி. ஏனென்றால் அவளுடைய காதலர்கள் ஒளி வடிவம் பெற்றிருக்கிறார்கள். பிரகாசமாக கண்முன் தோன்றுகிறார்கள். என்னுடைய காதலர்களோ இருள் வடிவானவர்கள், உருவம் அறிய முடியாதவர்கள். இருள் அடைந்த பாழும் மண்டபத்தில் நீர் எப்போதாவது நள்ளிரவு நேரத்தில் படுத்திருந்ததுண்டா? ஒவ்வால்களும் ஆந்தைகளும் இறகுகளைச் சடபடவென்று அடித்துக்கொண்டு அந்த இருண்ட மண்டபங்களில் உருத்தெரியாத வடிவங்களாக பறந்து திரிவதை பார்த்ததுண்டா? அம்மாதிரி வடிவங்கள் என் உள்ளமாகிய மண்டபத்தில் ஓயாமல் பறந்து அலைகின்றன. இறகுகளை அடித்துக் கொள்ளுகின்றன. என் நெஞ்சை தாக்குகின்றன. என் கன்னத்தை இறகுகளால் தேய்த்துக் கொண்டு செல்லுகின்றன. அந்த இருள் வடிவங்கள் எங்கிருந்து வருகின்றன? எங்கே போகின்றன? ஏன் என்னை சுற்றி சுற்றி வட்டமிடுகின்றன? ஐயோ, உமக்கு தெரியுமா? இவ்விதம் கூறிவிட்டு நந்தினி வெறிகுண்ட கண்களால் அங்குமெங்கும் பார்த்தாள்.
1: வந்தியத்தேவனுடைய வைர நெஞ்சமும் கலங்கிப் போயிற்று.
0: ஒரு பக்கம் இரக்கமும்,
1: இன்னொரு பக்கம் இன்னதென்று தெரியாத பயமும் அவன் மனதில் குடிகொண்டன.
0: தேவி, வேண்டாம், கொஞ்சம் சாந்தி அடையுங்கள் என்றான். என்னை சாந்தி அடையும்படி சொல்வதற்கு நீர் யார் என்று கேட்டாள் நந்தினி.
1: நான் வாணர் குலத்தில் வந்த ஏழை வாலிபன்.
0: தாங்கள் யார் தேவி? நான் யார் என்றா கேட்கிறீர்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. அதை கண்டுபிடிக்கத்தான் முயன்று கொண்டிருக்கிறேன். நான் யார்? நான் யார்? மானிடப் பெண்ணா அல்லது பேயா, பிசாசா என்று கேட்கிறீரா?
1: இல்லை இல்லை, தெய்வலோகத்திலிருந்து தவறி விழுந்த தேவ பெண்ணாகவும் இருக்கலாம் அல்லவா? தெய்வ சாபத்தினால்?
0: ஆம், தெய்வ சாபம் என் பேரில் ஏதோ இருக்கிறது. அது என்னவென்று மட்டும் தெரியவில்லை. நான் யார், எதற்காக பிறந்தேன் என்பதை அறிவேன். இதுவரையில் ஒரே ஒரு சூச்சகத்தை மட்டும் தெய்வம் எனக்கு அளித்திருக்கிறது. இதோ பாரும் என்று கூறி நந்தினி அவள் அருகில் இருந்த வாளை எடுத்து காட்டினாள்.
1: புதிதாக செப்பனிடப்பட்ட அந்த கூரிய வாள் தீப வெளிச்சத்தில் பளபளவென்று ஜொலித்து கண்ணை பறித்தது.
0: வந்தியத்தேவன் அந்த வாளை பார்த்தான்.
1: பார்த்தவுடனே அது கொல்லன் பட்டறையில் தான் பார்த்த வாள் என்பதை தெரிந்து கொண்டான். இதுவரையில் நந்தினியின் வார்த்தைகளாகிற விஷபானங்களினால் அவன் துடிதுடித்துக் கொண்டிருந்தான். இப்போது இரும்பினால் செய்த வாளாயுதத்தை பார்த்ததும் அவனுடைய மனம் திடப்பட்டது. ஏனென்றால் வாள், வேல் முதலிய ஆயுதங்கள் அவனுக்கு பழக்கப்பட்டவை. பிறந்தது முதல் அவனுடன் உறவு பூண்டவை. ஆகையால் பயமில்லை. நந்தினி அந்த வாளை தன் பேரில் பிரயோகிப்பதாயிருந்தாலும் பயம் கிடையாது.
0: தேவி, பார்த்தேன், வாளை பார்த்தேன். வேலைப்பாடு அமைந்த வாள், அரசகுலத்துக்கு உரிய வாள், வீராதி வீரர்களின் கைக்கு உகந்த வாள். அது மெல்லியல் கொண்ட தங்கள் அழகிய கையில் எப்படி வந்தது?
1: அதன் மூலம் தெய்வம் தங்களுக்கு அளித்திருக்கும் சூச்சகந்தான் என்ன என்று கேட்டான்.
0: நந்தினி ஒளிவீசி அந்த வாளை எடுத்து ஆசையுடன் தன் மார்போடு அணைத்து கொண்டாள். பிறகு முகத்துடன் சேர்த்து வைத்துக் கொண்டு தன் செவ்விதழ்களால் முத்தமிட்டாள்.
1: ஒரு கணம் அக்னிக் கொழுந்தை செந்தாமரை மலர் முத்தமிடுவது போல இருந்தது.
0: அடுத்த கணத்தில்

0: இரத்த வர்ம மேகம் பூரண சந்திரனுக்கே குறுக்கே சென்று தடுக்கப் பார்ப்பது போல இருந்தது. நந்தினியின் முகம் அப்போது காபாலிகர்கள் பூசித்த இரத்த பலி கேட்கும் காளியின் கோர சௌந்தரிய முகம் போலாயிற்று. கத்தியை எடுத்து முன்போல் பக்கத்தில் வைத்ததும் அவளுடைய முகம் பழைய வசீகரத்தை அடைந்தது. ஆம், தெய்வம் எனக்கு அளித்திருக்கும் சூசகம் இந்த வாள். ஆனால் அந்த சூசகத்தின் பொருள் இன்னதென்பதை நான் இன்னும் அறியவில்லை. இந்த வாளை நான் அடிக்கடி கொல்லன் உலைக்கு அனுப்பி துருணிக்கு பதப்படுத்தி கூறாக்கி வைத்து கொண்டு வருகிறேன்.
1: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேயர்களே, கொல்லுப்பற்றையில நடந்த சில நிகழ்ச்சிகளை நினைவு கூறுவோம். அந்த பகல்ல அந்த

0: இருக்கும் சூசகம் இந்த வாள். ஆனால் அந்த சூசகத்தின் பொருள் என்னதென்பதை நான் இன்னும் அறியவில்லை. இந்த வாளை நான் அடிக்கடி கொல்லன் உலைக்கு அனுப்பி துருணிக்கு பதப்படுத்தி கூறாக்கி வைத்துக் கொண்டு வருகிறேன்.
1: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேயர்களே, கொல்லுப்பற்றையில நடந்த சில நிகழ்ச்சிகளை நினைவு கூறுவோம். அந்த பகல்ல அந்த நெடிய தூக்கத்துக்கு இடையில வல்லவரையன் கண்ட கனவுகளை தவிர, வாழல பொறிச்சிருந்த மீன் உருவத்தை மறைச்ச வேலைக்காக காசு வாங்க மறுத்துட்டான் கொல்லன். அது மட்டுமா, பழுவூர் இளையராணிக்கு தன் காணிக்கையா கொடுத்துட்டான். வந்தியத்தேவனுடைய குதிரைக்கான இரும்பு கவசத்தை லாடத்தை உருவாக்க சுத்தியலால அடிக்கும் போது, இது பெரிய பழுவேட்டரையருக்கு, இது சின்ன பழுவேட்டரையருக்கு, இந்த அடி சம்புவரையருக்குன்னு ஆத்திரத்தோட போட்டான். இந்த வேலைக்கும் காசு வாங்க மறுத்துட்டான். காரணம், வந்தியத்தேவன் நல்ல பிள்ளையான். அதாவது அந்த கொல்லுப்பற்றைக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு மரியாதை உண்டு. ஆமா, பழுவேட்டரையரோட ஈட்டி ஒருவேளை செப்பனிட வந்திருந்தாலும் வேலையை முடிச்சு காணிக்கையா திருப்பி கொடுத்துருப்பான். இயல்பாகவே நல்லவனா இல்ல பிழைக்க தெரிஞ்ச ஆளான்னு தெரியல. வந்தியத்தேவன் விடை பெறும்போது, தம்பி நீ பழையாறைக்கு எதுக்காக போறேன்னு கேட்டதும், அதுக்கு அவன் பாணியிலேயே, ஐயா அதை பத்தி ஒன்னும் கேட்காம இருந்தா நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாதுன்னு சாமர்த்தியமா நழுவினதும் நினைவரும். பூனைக்கு தோழன், ஆனா பாலுக்கும் காவல். இந்த நிலை எப்பவும் உதவுமா? ஆழ்வார்க்கடியானுங்கிற திருமலை அப்பனைத்தான் கேட்கணும். நுணலும் தன் வாயால் கெடும், இப்படி ஒரு பழமொழி உண்டு அல்லவா? மறைஞ்சு வாடுற தவளை தன் ஆபத்தை உணராம கத்திடும், பாம்பு கிட்ட அகப்பட்டு இரையாயிடும். இதே போல எதிர்பாராம தேவராளனை கண்டதும் பதறி போயிடலாம் வந்தியத்தேவன். ஏதோ பேச்சு கொடுக்க போய் உன் கூட்டாளி ரவிதாசன் எங்கேன்னு கேட்டு சிக்கிக்கிறேன். உனக்கு தானே தெரியும்னு கிண்டல் பண்ணிட்டு போகட்டும், அந்த ஓடக்கார பெண் எங்க மடக்கிறான் அந்த படிமத்தான். அடுத்து தஞ்சாவூர் லதா மண்டபம் போன்ற சூழல்ல மறுபடியும் நந்தினியை சந்திக்கிறான் வந்தியத்தேவன். குரல்ல இனி கிண்கிணி நாதம், வினாக்களோ விஷக்கணைகளா பாயுது. தனாதிகாரி மேல தான் செலுத்தும் ஆளுமையை நினைவுபடுத்திட்டு கந்தமாறன் வைத்தியர் மகன் இப்படி சுத்தி வளைச்சு அருள்மொழிவர்மரை பத்தின கொக்கிய போடுறா. வல்லவரையன் பார்க்காத கொக்கியா? நேர்களே, நாம சூச்சகம்ங்கிற சொல்ல ஆராயணும். சூச்சி இந்த சொல்லுக்கு ஊசின்னும் பொருள் உண்டு. ஊசியை போல மிக கூர்மையா நுட்பமா தெரிவிப்பது சூச்சகம், மறைமுக குறிப்பு. ஊசிங்கிற அர்த்தத்துல ஒரு சுவையான செய்தி, கால் நுண்ணியில நின்று கைகளை ஊசி மன போல வைக்கிற ஒரு கரணம் நாட்டிய சாஸ்திரத்துல இருக்குது, பேரு சூச்சி. அந்த வாள்ல என்ன சூச்சகம் இருக்குது பாப்போம்.
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். பல மொழிகளில் இருக்க அதிரடியான பாடல்களை அள்ளித்தந்து உங்களை ஆட்டம் பாட வைக்க வருது நம்ம கோடைப்பண்பலை 100.5 தூள் தமாக்கா தூள்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.

மாலம் 2:34 நாம் இணைந்திருக்கும் கோடைப்பண்பலி 100.5 டோல் தமாக்கா தூள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு வளம் வர காத்திருக்கிறது உங்கள் கோடைப்பண்பலி 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி ஈரோடு மாவட்டம் கருமண்டாம்பாளையம் குமார் பாலு அவர்களின் தெரிவிக்கும்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.

இன்று மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக், தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் செப்புக செந்தமிழ்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக்.

0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

காலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக் தாராபுரம், விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் செப்புக செந்தமிழ். நான்கு 30க்கும் கேட்கலாம். பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸின் செப்புக செந்தமிழ். தமிழோடு விளையாட வாருங்கள் இன்று மாலை 4 மணிக்கு.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். புதிதாக வளர்ந்து வரும் தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக வேளாண் அமைச்சர்

அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1,35,00,000 பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட செப்பு தகடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமிர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் ரவுனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றன. ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி போட்டிகள் இன்று போபாலில் நடைபெறுகின்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இது மூட்டும் இன்ப வணக்கம் நேர்களே.

இயல்பு வாழ்க்கையை இசையோடு இணையச் செய்யும் வரிகள், உள்ளத்தின் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் வரிகள், உறவுகளின் உரசல்களை உந்தி தள்ளும் வரிகள், காற்றின் கிசுகிசுப்பில் நம் காதோரம் கவி பாடும் கானங்களோடு தன் எண்ணங்களை கோர்வையாக்கி நேயர்கள் படைத்த படைப்பின் தொகுப்பை பண்பலையில் அரங்கேற்றிடும் நேரமாக இது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரோட்ட காத்திருக்கிறார் வானொலிக்குள் வானொலி எனும் கருப்பொருளோடு ஈரோடு கருமாண்டம்பாளையம் ஆர். குமார் பாலு அவர்கள்.

தன்னுடைய தொகுப்பினை இவ்வாறாக தொடங்கியிருக்கிறார். உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு என் பணிவான வணக்கங்கள். நாங்கள் ஈரோடு மாவட்டம் கருமாண்டம்பாளையம் ஆர் குமார் பாலு சகோதரர்கள். வானொலி கேட்பதில் அரை நூற்றாண்டு காலம் பட்டறிவு எங்களுக்கு உண்டு. 70-80களில் அன்றைய பாடல்களை இப்போதும் நம் பண்பலையில்

கேட்கும் போது அன்று முதல் அலைவரிசையில் கேட்ட பாடல்களின் நினைவுகளின் தாக்கத்தில் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு வானொலிக்குள் வானொலி என தலைப்பிட்டு எழுதி அனுப்பியிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வீர்களா என வினவியிருக்கிறார் நம் நேயர். தன் தொகுப்பின் முதல் பாடலாக அவர் தேர்வு செய்திருப்பது தெய்வீக ராகங்கள் திரைப்படத்தில் இருந்து. கை கை கை என முடிந்திருக்கும் பாடல் வரிகள் கவிஞர் புலமைப்பித்தனின் கைவண்ணத்தை காட்டியிருக்கும். கவிஞர்கள் மறைவதில்லை, கானங்களோடு கரைந்திருக்கிறார்கள் என்பதை காட்சிப்படுத்தும் பாடல் இது. கவிஞர்கள் மறைவதில்லை, கானங்களோடு கரைந்திருக்கிறார்கள் என்பதை காட்சிப்படுத்தும் பாடல் இது.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ்
3: மாபெரும் கல்வி சேவையில் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
9: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேஷண்ட் டெய்லி எங்கிட்ட ஓபியில் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி இந்த ஆப்ரேஷனுக்காக நான் இப்போ வந்து 2-3 மாதம் கழித்து நான் பண்ணணும், இதுக்காக நான் ஏதாவது என்ன தயார்படுத்திக்கணுமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து என்னென்னா, நம்ம இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இந்த இதெல்லாமே வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அதனால் என்னென்னா, இதை ப்ராப்பராக பிளான் பண்ணும் போது நம்ம வந்து அதுக்கான ரெடியாக வரத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பிளட்டு அளவு, ரத்தத்தில் இருக்க அளவுகள் எவ்வளோ இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, ஹார்ட்டில் ஏதாவது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மயக்க மருந்து கொடுக்கும்போது நல்லா இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். அடுத்தது நுரையீரல் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அடுத்தது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்குற அளவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவோம். மெயின் என்னென்னா, அந்த மூட்டு அந்த தசை எல்லாமே என்னென்னா ஒரு தேஞ்சு போயிருக்கு. ஸோ அது வந்து எல்லாம் டைட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம்னா, சுடுதண்ணியத்தில் வச்சு எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்கள். 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி மசிலில் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். அப்போ என்னென்னா, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அவங்களை நடக்க வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வலி ரொம்ப கம்மியாக இருக்கும், நடக்கிறதுமே அவங்க ரொம்ப நல்லா நடப்பாங்க. அடுத்தது போனோட ஸ்ட்ரென்த்துங்க. ஸோ யூஸ்வலாக அவங்க நட கம்மியாக இருக்கனால என்னவனு கேட்குறீங்க, போனோட ஸ்ட்ரென்த்தும் கம்மியாக இருக்கும், ஏஜ் ஃபேக்டர்னால போனோட ஸ்ட்ரென்த்தும் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கான கால்சியம் டேப்லெட்ஸ், ஸோ தேவைப்பட்டது டெக்ஸா ஸ்கேன் எடுப்போம். ஸோ அதில் வந்து கால்சியம் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கால்சியம் டேப்லெட்ஸு, ஸோ இந்த மாதிரி படுத்தி போனை தயார்படுத்தணும். ஏன்னா நம்ம பண்ண போகிற மூட்டை எங்கே போய் உட்காருதுன்னு கேட்டிங்கன்னா எலும்பில் தான் உட்காருது. அது எலும்பு உட்காரும் போது நம்ம ஒரு அதோடய லைஃப் வந்து வெறும் மூட்டில் மட்டும் இல்லை, நம்ம எலும்பில் இருக்க இதுவும் ரொம்ப முக்கியமானது. இப்போ வாதம்லாம் இருக்குன்னா வாதம் இருக்கவங்க கரெக்டாக அந்த இதை மெயின்டைன் பண்ணோம், அந்த எலும்போட ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணோம், அப்போ தான் அந்த மூட்டோட லைஃபுமே நமக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப நாளைக்கு வரும். இது இருக்குது. ஸோ அதனால் மெயின் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, எக்ஸசைஸு, பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு முடிஞ்சதுன்னா உங்களால் வாக்கிங்லாம் என்ன முடியுதோ அது நாங்கள் பண்ண சொல்லுவோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் என்ன நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னா, இந்த மூட்டு வலி தேஞ்சு போச்சு அப்படிங்க என்ன எக்ஸசைஸ் பெஸ்ட்டுனா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்கும் ஸ்விம்மிங் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி மூட்டு தேய்மான பிரச்சனைகளுக்கு.

0: கண்டிப்பாக பேஷண்ட்டுக்கு யாருக்கெல்லாம் மூட்டு அறுவிசை செய்யணுமோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, ரத்தத்தோட அளவு தெரிஞ்சுக்கிட்டு ரத்தத்தோட அளவு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும். இப்போ ஹீமோக்ளோபின் 9 இருக்குன்னா அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு, ஸோ கரெக்டான டேப்லெட்ஸோ கரெக்டான ஃபுட்டோ இது அயன் ஃபுட்டெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா பிளட் அவங்க ஹீமோக்ளோபின் தானாக ஏறும். அப்போ வந்து என்னென்னா அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வந்துட்டு ரத்தம் இறக்குறதுங்கிற தேவைப்படாது. அதிநவீன சிகிச்சைக்கு என்னென்னலாம் தேவையோ அது அத்தனையுமே இமய மருத்துவமனையில் இருக்குது. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது ஈரோடு கருமாண்டம்பாளையம் ஆர் குமார் பாலு சகோதரர்களின் தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம் நேயர் தேர்வு செய்திருக்கக்கூடிய அடுத்த பாடல் மூடுபனி திரைப்படத்தில் இருந்து. இதுவும் ஒரு விடுதலைதான் என்று புதினத்தை தழுவி திரைப்படமாக்கப்பட்ட இப்படம் இயக்குனரால் இயற்கை அழகோடு படம் பிடிக்கப்பட்டிருக்கும். இப்போது பார்த்தாலும் புதிதாக படத்தை பார்ப்பது போன்ற உணர்வு எங்களுக்குள் எழும் என நேயர் குறிப்பிட்டு இப்பாடல் அதற்கு உயிரூட்டும் என்றே சொல்லலாம் என சொல்லியிருக்கிறார்.

0: மற்றும்
1: அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
2: திண்டுக்கல்லில் NACA அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
3: 2026-27 ஆண்டிற்கான UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: PG பிரிவில் MA தமிழ், இங்கிலீஷ், MCOM, MCOM CA, MSc Maths, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
3: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல்,
2: இலவச மருத்துவ சேவை,
3: கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
2: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
3: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
2: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
3: தொடர்புக்கு 9994098417.
4: கூடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமில்.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துகள்.

மணி 23 மணி துளிகளில் இணைந்திருக்கிறோம். கோடை பன்மலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு வானொலிக்குள் வானொலி எனும் கருப்பொருளோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய உயிரெழுத்து. 1978 வெளியான 1000 ஜென்மங்கள் படம் வேறுபட்ட கதைக்களத்தோடு அமைந்திருக்கும். திகழ் நிறைந்த கதைகளோடு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் ஜானகி அம்மாவின் குரலில் அமைந்த இப்பாடல் காண்பவர்களுக்குள் எப்படியான உணர்வை ஊட்டும் என்பதை கேட்டு பாருங்களேன்.

காற்றின் கவிதை மொழியாம் நம் கோடை பண்பலை நுறுப்புள்ளியாய்ந்தெழுது உயிரெழுத்து. ஈரோடு கருமாண்டம் பாளையம் ஆர் குமார் பாலு சகோதரர்களின் தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 1973 வெளியான அலைகள் திரைப்படம் என் நினைவில் சில விடயங்களை மீட்டுச் செல்கின்றன. தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கப்படும் பெண்ணுக்கு அடைக்கலம் கிடைக்கும் போது கதைக்களம் சுவாரஸ்யமாகிறது. உயிரெழுத்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேச உறவுகளே, 70களில் வானொலியில் கேட்ட இப்பாடலை வானொலியில் இப்போது கேட்கும் போதும் உங்கள் உதடுகள் முணுமுணுக்கும் என்று நான் எண்ணுகிறேன். கேட்போமா இப்போது கோடை பண்பலை 100.5 இல்?

இது நம் கோடி பண்பலை 100.5 உயிரெழுத்து. நாயகனின் கவிவரிகளை அவன் அறியாமல் நாயகி பாடலாக பாட அவளின் உள் உணர்வுகள் சங்கீத கோலமாய் வெளிப்படுகின்றன முகபாவனையில். கண்ணதாசன் வரிகளில் கல்யாணி மேனன் குரலில் 80களில் முதல் நிலை அலைவரிசையில் எங்கள் திண்ணை வானொலியில் கேட்ட இப்பாடலை எங்களுக்காக வழங்குவீர்களா? கோடை பண்பலை 100.5 என வினவியிருக்கிறார் நம் நேயர்.

0: செவியோரும் கவி பாடி சென்ற பாடல் ஒலித்து சென்ற நேரம் பிற்பகல் 3:36 துளிகள்.
1: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
1: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
2: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல்

0: டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
1: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
5: கூடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

0: கோரி
1: இரண்டு கைகளையும் சேர்த்து வேண்டி
0: அல்லது
1: மலைமகள்
0: அல்லது
1: கடுமையாதல்
0: கோரி
1: மலைமகள்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: கூடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க இல்லத்தரசிகளை.

0: இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: காற்று தேரினில் கவி உலா நடத்தி கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது வானொலிக்குள் வானொலி எனும் கருப்பொருளோடு ஈரோடு கருமாண்டம்பாளையம் ஆர் குமார் பாலு சகோதரர்களின் தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 76களில் புதனிரவு 8 ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் முன்னுரையோடு ஒலித்த இந்த பாடல் இப்போதும் அப்படியே எங்கள் நினைவில் நிற்கிறது. நாள்கள் நகர்ந்தாலும் நகரவில்லை நாங்கள் வானொலியோடு இணைந்திருந்த நினைவுகள். வாலியின் வரிகளில் எஸ்பிபி ஸ்வர்ணலதா குரல்களில் வலம் வரட்டுமே இப்பாடல் இப்போது நம் கோடை பண்பலையில்

உங்களோடு இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. வானொலிக்குள் வானொலி எனும் கருப்பொருளோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது ஈரோடு கருமாண்டம் பாளையம் ஆர் குமார் பாலு சகோதரர்களின் தெரிவில் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. அன்று மிகுதியாய் கேட்ட பாடல் இன்றும் அந்த அறிவிப்பாளரின் குரலோடு எங்கள் செவிகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கண்ணதாசனின் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் வாணிஜெயராம் குரல்களில் இப்பாடலை இப்போதும் கேட்க தோன்றுகிறது. நம் பண்பலையில் பயணம் திரைப்படத்திலிருந்து இதோ பயணிக்கிறது இப்பாடல்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9966552399.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
4: கூடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: வானொலிக்குள் வானொலி எனும் கருப்பொருளோடு ஈரோடு கருமாண்டம் பாளையம் ஆர் குமார் பாலு சகோதரர்களின் தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய உயிரெழுத்து. பல்வேறு பாடல்களோடு பயணித்தாலும் சில பாடல்களுக்குள் நாம் பயணிப்போம். பல்வேறு பாடல்களோடு பயணித்தாலும் சில பாடல்களுக்குள் நாம் பயணிப்போம். அப்படியான பாடலாக நான் தேர்வு செய்திருப்பது 1000 வாசல் இதயம் எனும் திரைப்படத்திலிருந்து இப்பாடல் என சொல்லியிருக்கிறார் நம் நேயர்.

8:58 மணித்துளிகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கோடி பண்பலையின் உயிரெழுத்து நிகழ்ச்சியை. வானொலியோடு பயணிக்கும் தன் பயணத்தின் நினைவுகளை வானொலிக்குள் வானொலி எனும் தொகுப்பில் வெளிப்படுத்தியிருந்த ஈரோடு கருமாண்டம்பாளையம் ஆர் குமார் பாலு சகோதரர்களுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும். எனினும் கோடை பண்பலை 100.5 மில்கா ஒன்ற கேக், தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் செப்புக செந்தமிழ். செப்பிடும் முன் செவி சேரும் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். புதிதாக வளர்ந்து வரும் தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1,35,00,000 பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை

0: நடத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமிர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ரவுனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றன. ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி போட்டிகள் இன்று போபாலில் நடைபெறுகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்கள் செவிமடுத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: உயிர் தமிழை உளமார வணங்கி கோடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் செப்புக செந்தமிழ்
1: கோடை பண்பலையில் இனி மில்கா வண்ட கேக்.
2: Chocolate.
3: Wonder cake.
2: And strawberry.
3: Milka. Wonder cake.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
5: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: விவரங்களுக்கு 9524936156.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
7: செழித்து வளர்ந்த செம்மை மொழி, வளர்ந்து கொண்டே இருக்கும் இளமை மொழி, வாழ்வியல் விழுமியங்களை கற்றுத்தரும் வரலாற்று மொழி, இலக்கணத்தின் இனிமையையும் இலக்கியத்தின் இயல்பையும் எடுத்து எம்பும் மொழி, பிறமொழி கலப்பின்றி தனித்து இயங்கும் தன்மை கொண்ட தார்மீக மொழியை தடையின்றி உரைத்து வான்வழியே வாகை சூட வரவேற்கிறது கோடை பண்பலை நுறுபொழியாய்ந்தன் செப்புக செந்தமிழ். புதுமைகளின் மீது நாட்டம் கொண்ட மாணவ செல்வங்கள் வரலாம். 24 24 24 புத்துணர்வோடு இயங்கிடும் மகளிர் வரலாம். 24 24

4:26 பூரிப்போடு தன் செயல்களை செய்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளும் அழைக்கலாம். 24:24:29 அல்லது 290-333 முன் இணைப்பிற்கு 4542. சரித்திரம் படைத்த சித்திர மொழியை சபைதனில் வரவேற்று செந்தமிழவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.

0: நன்றிகள் பல சுபா. இசையின் கரம் பிடித்து ஆடிடும் இன் அமுத கீதங்கள், அசையின் அறம் படித்து அறிவின் சிரம் தொடும் ஆதாரங்கள், மிசையின் மேன்மை பெற மிளிர்ந்து வரும் ஆதார சுருதிகள், கசையின் அசைவால் களைத்து ஓடும் குதிரைப்படைகள், திசையின் திருக்குறளாய் திவ்யமெங்கும் பெருமையாய் ஒழிக்கும் காற்றலையின் கவி தேவதையாம் நம் கோடை பண்பலை 100.5 கனிவான மாலை. வணக்கங்கள் நேயர்களே, பாச வணக்கம் சுபா, நேச வணக்கம் சதாம்.
1: வணக்கம் நேர்களே.
2: வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை கூறிவிடலாமா?
1: 1 நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது. எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. அசை சொற்கள் கூடாது. ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது. வாகை சூடுபவர்கள் 1 ஆண்டுக்கு பிறகே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்கள் 1 திங்களுக்கு பிறகே மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும். யாரும் நேரடியாக வெற்றி பெறவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
0: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: என் பெயர் அஸ்வின் ஐயா.
0: அஸ்வின், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள்?
3: தஞ்சாவூர் மாவட்டம் மருத்துவ கல்லூரி சாலை கபிலர் நகர் ஐயா.
0: கபிலர் நகர். அந்த ஊருக்கு தபால் குறியீட்டு என்ன?
3: புரியலங்கையா
0: என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர். வணக்கம். உங்கள் பெயர் என்ன?
4: திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி குலாம் ரசூல் பேசுகிறேன்.
0: குலாம் ரசூல் அவர்களே, நாம் வந்து விதிமுறையை சரியாக கடைபிடிக்கிறோமா?
4: நிச்சயமாக கடைபிடிக்கிறோம்.
0: சின்னமாக என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: சொன்னவரின் பேர் என்ன?
5: பிரியங்கையா.
0: பிரியங்கையா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள்?
5: கரூர் மாவட்டம் புகலூர் வட்டம் காப்பரம்பிலிருந்து
0: வந்திருக்கிறீர்கள். பிரியங்கா என்பது ஒற்றை சொல்லாக வந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
6: ஒளி அரங்கில அமைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பேர் என்ன?
6: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவாங்கையா, தங்களோடு நேரடி வந்துள்ளேன்.
0: ஐயா, அவர்கள் என்ன வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் பிழைப்பிற்காக?
6: தையர் வேலை செய்து கொண்டு வந்து.
0: எத்தனை வருடங்களாக?
6: சுமாராக ஒரு
0: சுமார் என்பதற்கு ஏறத்தாழ என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வரும் நேரம் 4:10 துளிகள் வருக. வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
7: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவகுமார், நீண்ட இடைவேளைக்கு பிறகு.
0: ஏன் நீண்ட இடைவேளை வந்தது, காரணம் என்ன?
7: அரசியல் காரணமாக.
0: நிறைய வேலையை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறீர்கள், பரவாயில்லை. மதியம் என்ன சாப்பிட்டீர்கள்?
7: ரைஸ்.
0: ரைஸ் சாப்பிட்டு இருக்கிறார் என்று சொல்லி இருக்க வேண்டும். சாரோடு சோறும் வந்திருக்க வேண்டும். எனக்கு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
8: வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளையம் சிவா பேசுகிறேன். எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறோம் நண்பா. மதியம் என்ன சாப்பாடு நம் வீட்டில்?
8: இன்று நண்பகல் உணவாக.
0: இவ்வளவு நேரம் சமைத்தால் என்ன சோறு கெட்டு போய்விடும் அல்லவா? காலை இடைவெளி 3 நொடிகளுக்கு மேல் இருக்கக்கூடாது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். சரிங்க. என்று வந்திருப்பவரின் பெயர்
9: என்ன? முத்து பேசுகிறேன்.
0: முத்து அவர்களை, இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
9: இப்பொழுது கால்நடை மேய்த்துக் கொண்டிருக்கிறேன்.
0: நம்மிடம் எத்தனை கால்நடைகள் இருக்கின்றன?
9: 5 எண்ணிக்கை இருக்கின்றன.
0: உங்களுக்கு என்ன சத்தம் என்றால் பிடிக்காது?
9: எனக்கு சத்தம் என்றாலும்
0: சத்தம் என்பது தமிழாக இருக்காது. தம் என்று

0: முடிகிறது. அதற்கு ஓசை ஒளி என்று சொல்லி இருக்க வேண்டும் என்று காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
1: நாமக்கல் மாவட்டம் மாரியப்பன் பேசுறீங்களா?
0: மாரியப்பன், என்ன வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
1: நான் பல பல்பொருள் அங்காடி வைத்துள்ளேன் ஐயா.
0: இது நான்காவது ஐயா. வணக்கம் ஐயா. நான்கு முறை வந்தன, அதனால் மணி ஒலித்திருக்கிறது, இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:12 துளிகள் வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். அன்பு நேயரே, உங்களின் குரலை கேட்பதற்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோம். உங்கள் பெயர் என்ன?
2: வணக்கம் ஐயா.
0: சொன்னவரின் பெயர் என்ன?
2: புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோயில் வட்டம் கோபாலப்பட்டினம் என்ற சிறிய கிராமத்திலிருந்து தங்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறேன் ஐயா.
0: உரையாடி கொண்டு இருக்கிறீர்கள், ஆனால் அங்கு என்று சொல்ல வேண்டும். கிராமம் என்பதற்கு பதிலாக
3: சிற்றூர்,
0: நாட்டுப்புறம்,
3: பட்டிக்காடு
0: என்ற சொற்கள் இருக்கின்றன. பயன்படுத்துவோம். பண்பலையோடு இணையும் நேரத்தில் இப்பொழுது கேட்கலாம்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: 17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம் பரப்பு, கரூர்.
4: ரொம்ப ரொம்ப ரொம்ப
5: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
6: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
7: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9966552399.
8: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
11: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 1-7.

0: மாம்பழ சுவையில் மில்கா வொண்டர் மேங்கோ.
1: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
2: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
1: எப்படிமா?
2: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
1: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
3: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: கொடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மில்கா வண்டகி.

0: ஏற சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
3: விசும்பின் துளிகள் மண்ணை நனைக்கும் வேளையில் தமிழோடு இணைய காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
4: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன? வந்து விட்டீர்கள், பேசிவிடலாம். கொடைக்கானலில் நல்ல மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. வண்டிகள் ஓட்டி கொண்டு வரும் நேய உறவுகள் கவனமாக வரவும் இப்போது இணைப்பில் காத்திருக்கும்.
5: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து கோகுல்.
4: கோகுல் ஐயா அவர்களை பிழைப்பிற்காக என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
5: புகைப்படம் தொழில் பண்ணி கொண்டு இருக்கிறேன் ஐயா.
4: எத்தனை வருடங்களாக உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது?
3: 45
4: வருடம் என்பது தமிழ் சொல்லாக இல்லை, அதனை ஆண்டாண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கும் தமிழோடு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
4: சொன்னவரின் பேர் என்ன?
6: மாவட்டம் திருச்சி வட்டம் இருந்து செங்கமலையிலிருந்து தங்கமணி பேசுகிறேன் ஐயா.
4: தங்கமணி யாருடைய ரசிகன் அல்லது ரசிகை? இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் அன்பு உறவுகள் வந்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கான எண்களை தந்து இருக்கிறோம். மாணவர்கள் மட்டுமல்லாமல் இந்த எண்ணில் 24 இப்பொழுது இணைப்பில் காத்திருப்பவரின் பெயர் என்னவோ? வணக்கம்.
7: வணக்கம்.
4: உங்கள் பெயர் என்ன?
7: திருத்தங்கலிருந்து மல்லிகா பேசுறேங்கய்யா.
4: மல்லிகா அவர்களே, நாம் பேசிய முதல் சொல் என்ன சொன்னோம்? வணக்கங்க என்பது ஒற்றை சொல் தானே தோழியே? மணி ஒழிக்க வேண்டி இருக்கிறது. நேய உறவுகளுக்கு தெரிந்த விதிமுறைகளை தான் வைத்திருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். ரம்யா அவர்களே, உலகம் ரம்யமாக இருக்கிறதா?
8: மிகவும் அழகாக உள்ளது.
4: மிகவும் அழகாக இருக்கும். நீங்கள் அதிகம் பயன்படுத்தும் சொல் என்ன சொல்? மூன்று நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது என்ற விதிமுறையை வைத்திருக்கிறோம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
4: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
9: நாமக்கல் மாவட்டம் பெரியபட்டி என்கிற சிற்றூரிலிருந்து லட்சுமி தங்களிடம் உரையாட வந்துள்ளேன்.
4: லட்சுமி அவர்களே, உங்களுக்கு ஜலதோஷம் பிடித்து இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
9: அதனை
4: மருந்து என்று சொல்வோம். இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். சொன்ன நண்பனின் பெயர் என்ன? இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
10: வணக்கம்.
4: உங்க பேர் என்னங்க? இளங்கோவன். அவர்கள் என்ன உங்க இனிஷியல்? இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:20 துளிகள். வருக. வணக்கம். வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பெயர் என்ன?
11: விருதுநகர் மாவட்டம் குன்னூர் முருகேசன், தங்களோட உரையாடுகிறேன்.
4: உரையாட வந்திருக்கும் நண்பனுக்கு என்ன வேஷம் போட்டால் பிடிக்கும்?
11: கண்டிப்பாக அப்படி ஒன்றும் இல்லை ஐயா.
4: உங்கள் அதிர்ஷ்ட எண் என்ன?
11: மூன்று
4: முறை தவிர்க்கும் வகையிலான விடையாக வரக்கூடாது. அதுவும் ஒரு விதிமுறையாக வைத்திருக்கிறோம். கோடை பண்பலையின் 1.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
12: வணக்கம் ஐயா.
4: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
12: அனுஷ்யா தேவி.
4: அனுஷ்யா தேவி, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள்?
12: மாவட்டம் வடக்கு வளையவட்டியில் இருந்து வந்திருக்கிறோம்.
4: வந்திருக்கும் தோழி, மதியம் என்ன சமைத்தார்?
12: சாதம்
4: என்று சொல்லக்கூடாது. அப்படித்தானே, அதற்கு நல்ல தமிழ் சொற்கள் இருக்கின்றன, பயன்படுத்துவோம். பண்பு

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப
2: வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
6: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
7: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாட பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
8: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துகள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: நறுமட்டுகளின் நனிசுவை போல் நம்மை நிகழ்விக்கும் மொழியை எடுத்து எம்ப காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
5: வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
6: சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் வாங்குடி எனக்கு திருவிழிலிருந்து சூ கண்ணன் உங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
5: வந்து இருக்கும் நண்பன் இன்று என்ன செய்து கொண்டு இருக்கிறார்?
6: இன்று எனது பணியில்
5: பணியில் வந்து என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? விவசாயம் என்பதற்கு பதிலாக
4: வேளாண் தொழில்,
5: உழவு தொழில்,
4: பயிர் தொழில்
5: என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
7: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் உருந்து தொட்டுப்பட்டிலிருந்து சஞ்சனா உரையாடுகிறேன்.
5: சஞ்சனா அம்மா, அவர்களை அவசரமாக எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள்?
7: எங்கும் ஓடவில்லை.
5: நீங்கள் எத்தனை வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
7: 10ஆம் வகுப்பு.
5: 10ஆம் வகுப்பு பக்கத்தில் யார் சொல்லிக் கொடுப்பவரின் பெயர் என்ன?
7: யாரும் சொல்லித்தரவில்லை.
5: எந்த நம்ம

0: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:27 துளிகள். வருக வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பேர் என்ன?
1: தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரத்திலிருந்து இரா செல்வராசு தங்களுடன் உரையாடி கொண்டிருக்கேன்.
0: செல்வராசு அவர்களை, உங்களுக்கு எத்தனை வயதில் முதல் பல் விழுந்தது?
1: சரியாக நினைவு இல்லை.
0: நினைவில் இல்லை. உங்களுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்?
1: சரியாக 5 கல் தொலைவு இருக்கும்.
0: உங்களுக்கு என்ன வசனம் என்றால்?

0: வணக்கம் அன்பு நேயரே.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொன்னவரின் பெயர் என்ன?
1: பூஜா ஐயா.
0: பூஜா, எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
1: நான் ஐந்தாம் வகுப்பு முடித்து விட்டேன் ஐயா.
0: ஐந்தாம் வகுப்பு பெரிய குழந்தை, எப்படித்தானே வணக்கம் என்பது ஒற்றைச்சொல், பூஜாயா என்பது ஒற்றைச்சொல் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழில் நேய உறவுகள் வந்து கொண்டே இருக்கலாம். எண்கள் உங்களுக்காக, மகளிர் மட்டும் வரலாம். 24 24 26 இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பேர் என்ன?
2: பழனி ஐயம்பாளையம் கனகராஜ்.
0: கனகராஜ் அவர்களே, இன்று அங்கே மழை பொழிந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா?
2: தற்பொழுது மேகமூட்டமாக உள்ளது.
0: என்னுடன் பேசுவதற்கு உங்களுக்கு சம்மதமா?
2: முழு சம்மதமாக உள்ளது.
3: இசைவு
0: ஒப்புகை என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கான எண்கள் சொல்லிவிடலாம். மாணவர்கள் மட்டும் வரலாம். இந்த எண்ணில் 24 24 24 மற்ற நேயர் வந்து விட்டார், பேசிவிடலாமே. வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
1: நாமக்கல் மாவட்டம் கருப்பட்டி பாளையத்திலிருந்து சம்பூரணம் உங்களிடம் உரையாட.
0: லட்சுமியா சம்பூரணமா?
1: சம்பூரணம்.
0: சம்பூரணம் என்று ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது வந்து விட்டார், பேசிவிடலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
4: புதுக்கோட்டையிலிருந்து கணேஷ். புதுக்கோட்டையிலிருந்து வசந்தி தாங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
0: வசந்தியா கணேசா? வசந்தி கணேசா.
4: வசந்தி.
0: வசந்தி ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
5: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் மில்கா வண்ட கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
5: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: விவரங்களுக்கு 9524936156.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
7: எனக்கும்
8: மற்றும் சேலம், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
10: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்
9: வழங்கும் செப்புக செந்தமிழ்.

0: வெற்றி வாகை நான் கண்டதே இல்லை ஐயா.
1: நீங்க கண்டதே இல்லை. நம்ம வீட்டில் எத்தனை பாட்டில்கள் இருக்கின்றன?
0: அது ஒன்றும் தெரியலையே.
1: தெரியவே இல்லை. பக்கத்தில் பக்கத்தில் போய் அவர் பார்க்கவில்லை போலும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:33 மணித்துளிகள். வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
2: லவராஜா.
1: லவராஜா, எந்த ஊர்லிருந்து வந்திருக்கிறீர்கள்?
2: வலையபட்டியிலிருந்து.
1: வலையபட்டியில் எத்தனாவது படித்துக் கொண்டிருக்கிறார்? பக்கத்தில் இருக்கும் அம்மாவும் அப்பாவும் பக்கத்தில் இருக்கும்

0: நொடிகளும் நொறுவைகளும் சிறுபுசி ஆற்றிடும் வேளையில் சீர்மிகு மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
1: மகாராஜன் பரமேஸ்வரி அவர்களை நீங்கள் வெற்றி வாகை சூடி எத்தனை நாள்கள் ஆகின்றன?

0: பெயர் உத்தண்டன்.
1: உத்தண்டன் அவர்களே, எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீர்கள்? வந்திருக்கும் நண்பன், இதுவரை எத்தனை முறை விரதம் இருந்து இருக்கிறார்? விரதம் இருப்பதில்லை என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பேர் என்ன?
2: திண்டுக்கல் மாவட்டம் காமராஜர் கணேசன் பேசுறேன்.
1: கணேசன் அவர்களை, உங்களுக்கு பரிசு அறிவித்து ஓராண்டு முடிந்து விட்டதா? இன்னும் முடியவில்லையா?
3: பாரதி
1: அவர்களே, இன்று நம் ஊரில் என்ன விசேஷம்?
3: நம்ம ஊரில் எந்த
1: என்று சொல்வது சரியா இருக்கும். ஷா என்ற எழுத்து இருக்கிறது. அப்படித்தானே தோழம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:35 துளிகள். வருக. வணக்கம்.
4: ஹலோ. ஹலோ வணக்கம் ஐயா.
1: ஹலோ. ஹலோ வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் ஒன்றியா
1: வந்து இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் எங்களுக்கு சரியாக கேட்கவில்லை. கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழில் கேட்கலாம்.
5: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
6: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
5: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
6: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
7: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
10: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: வணக்கம்.
1: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
2: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் அவன்
8: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
9: சாளரங்களின் சாமரத்தோடு சங்கமிக்கும் வேளையில் சாமானிய மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
10: வணக்கம். வணக்கம் அன்பே.
11: கரூர் மாவட்டத்திலிருந்து கிஷோர் பேசுறேன். கிஷோர்
10: அவர்கள் என்ன படித்துக் கொண்டிருக்கிறார்?
11: ஆறாம் வகுப்பு.
10: ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் நண்பனை ஏன் இத்தனை நாட்களாக வரவில்லை?
11: முடியலையா?
10: முடியலையா என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.

0: ஹலோ
1: ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
0: திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளம்பட்டி
1: வந்திருப்பவர் வீரமணி வந்து இருக்கிறார். ஹலோ என்பதற்கு பதிலாக அதாவது சிற்றூர் பகுதியில் யூஸ் பயன்படுத்தி கொண்டு இருப்பார்கள். ஏலோ வணக்கம் என்று இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்
0: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: தென்காசி மாவட்டம் கரும்லூர் மாணிக்க வாசகம் பேசுகிறேன்.
1: மாணிக்க வாசகம் ஐயா, உங்களுக்கு பல முறை நிகழ்ச்சி சொல்லிக் கொண்டுதான், விதிமுறையை கடைபிடித்து அருள் கூர்ந்து வாருங்கள். உங்களின் நீங்கள் வந்த திகதி எங்களால் சொல்ல முடியும். ஒவ்வொரு முறையும் இதையேதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில்
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
4: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
7: மரம் மிக்க மாசற்ற மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம். கோடை பண்பலை 100.5 ஒளி அலையோடு இன்னொரு ஒளி அலையும் கலந்து வந்திருக்கிறது. என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்று கேட்டுவிடலாம். அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் அன்பு உறவுகள் அழைத்துக் கொண்டே இருங்கள். கொடைக்கானலில் நல்ல மழை பொழிந்து கொண்டுதான் இருக்கிறது. வந்திருப்பவரின் பெயர் என்ன?
8: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், உங்கள் பெயர் என்ன?
8: என் பெயர் அழகு நாச்சியார்.
1: அழகு நாச்சியார்,
8: உறையூர் வட்டம் மருவத்தூர் கிராமத்தில் இருந்து பேசுகிறேன்.
1: அன்பு தோல் என்று சொல்வது சரியாக இருக்கும். தோழிக்கு தெரிந்த சொல் தான் அது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
9: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா.
1: கவிதா அவர்களை இன்று என்ன ரசம் வைத்தீர்கள் வீட்டில்? மிளகுச்சாறு என்று சொல்வது சரியாக இருக்கும். கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழில் கலந்து கொள்ள மாணவர்கள் மட்டும் வரலாம். இந்த எண்ணில் 24 24 24 மகளிர் மட்டும் இணைப்பில் வரலாம். இந்த எண்ணில் 24 24 26 மற்ற அனைத்து நேய உறவுகளும் வரலாம். 24 24 29 இன்னொரு எண் கூட இருக்கிறது. 290 330 முன் இணைப்பிற்கு சுழியம் 45 42 இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வந்து வீட்டில் பேசிவிடலாம். உங்கள் பெயர் என்ன?
10: இனிய மாலை வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொன்னவரின் பெயர் என்ன?
10: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து ரகுராமன் தங்களிடம் உரையாட வந்துள்ளேன்.
1: ரகுராமன் அவர்களை பிழைப்பிற்காக என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
10: நமது பிழைப்புக்காக ஆசிரியர் வேலை பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன்.
1: என்ன பாடங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள்?
10: அனைத்து பாடங்களையும் நான் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன்
1: ஐயா. கணிதம் நன்றாக தெரிய வேண்டும் என்றால் என்ன தெரிந்திருக்க வேண்டும் ஐயா?
10: கணிதம் நன்றாக தெரிய வேண்டும் என்றால் 4 அடிப்படை செயல்கள்,
1: அதாவது கணிதம் என்று சொல்வதற்கு பதிலாக கணக்கு, கணக்கியல், கணக்கு என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
11: வணக்கம் ஐயா.
1: சொன்னவரின் பேர் என்ன?
11: தேனி மாவட்டம் கீழமேட்டிலிருந்து நான் அர்ச்சுனன் தங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
1: நான் அர்ச்சுனன் அவர்களை உங்களுக்கு பரிசு அறிவித்து ஓராண்டு இன்னும் முடியவில்லையே, ஏன் வந்திருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளலாமாம்.
11: வெற்றி பெற்று 2 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டன சொல்லறே.
1: அப்படியா? உங்களின் வாழ்க்கையின் லட்சியம் தான் என்ன?
11: என்னுடைய குறிக்கோள் வேளாண் தொழிலில் முன்னேற்றம் அடைவது.
1: நம் வீட்டில் அதிகம் சேட்டை செய்பவர் யார்?
11: மிகவும் சுறுசுறுப்பாகவே குழந்தைய பேர குழந்தைகள் இருப்பார்கள்.
1: பேரன் பெயர்த்தி என்று ஒரு தலைமுறையை இன்னொரு தலைமுறைக்கு பெயர்த்து செல்வதால் அவர்களை பேரன் பெயர்த்தி என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
12: ஹலோ.
1: ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
12: கரூர் மாவட்டத்தில்
1: சிவா ஐயா அவர்களை ஹலோ என்று சொல்ல வேண்டாம், ஏலோ வணக்கம் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும். இப்பொழுது வருபவரின் பெயர் என்னவோ? இணைப்பில் காத்திருக்கும் நெய்ய உறவுகள் வந்து வணக்கம்.
13: வணக்கம்.
1: வணக்கம்.
13: காளையார் கோவில்.
1: காளையார் கோவில் இருந்து வந்திருப்பவரின் பெயர் என்ன?
13: சந்தன பிரகாஷ்.
1: சந்தன பிரகாஷ் எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்?
13: ஏழாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கேன்.
1: உங்களுக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் என்னென்ன?

0: கணிதம்
1: கணக்கு
2: என்று சொல்வது கணக்காக இருக்கும் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: ஐயா என்னுடைய பேர் ஷேக் தாவூத், திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம்.
2: மணப்பாறை வட்டம். மணப்பாறை என்று சொன்னால் என்ன ஸ்பெஷல்?
3: முறுக்கு,
2: முறுக்கு,
3: மாடுகள்,
2: மாடுகள் எல்லாம் இருக்கின்றன. அப்படித்தான். உங்களுக்கு முறுக்கு என்று என்ன டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் முறுக்கில்?
3: புரியவில்லை
2: ஐயா என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் வந்து விட்டார், பேசிவிடலாம்.
4: ஹலோ, வணக்கம் ஐயா.
2: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: சேலம் மாவட்டம் சங்கரி வட்டம்
2: சீனிவாசன் அவர்களே, நீங்கள் ஜீனி அதிகமாக போடுவீர்களா கம்மியா போட்டு டீ குடிப்பீர்களா? சர்க்கரை என்பது தமிழ் சொல் அல்ல. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
5: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.

0: மாலை சமிங்கை கை காத்திருக்கும் வேளையில் காற்றலையில் இணையும் நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? சாரியும் சொல்லக்கூடாது, சாரி சொல்லக்கூடாது. இணைப்பில் காத்திருக்கும் நெய்ய உறவுகள் வந்து கொண்டே இருக்கலாம், உங்களுக்கான எண்கள் இருக்கின்றன. வருக வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கத்துடன் சேல வேம்படிதானம் தியாகராஜன்.
1: தியாகராஜன் அவர்களை இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
2: இப்போது சேலக்கடை வியாபாரம் வைத்துக் கொண்டிருக்கிறது.
1: வணிகம் என்று சொல்வது சரியாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக வணக்கம். இணைந்திருக்கும் நேய உறவுகளுக்காக எண்கள் இருக்கின்றன. கொடைக்கானலில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. சொல்லிக் கொண்டிருப்பது நீங்கள் வண்டி ஓட்டி வரும்பொழுது கவனமாக வாருங்கள், வளைவுகளில் முந்த வேண்டாம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக வணக்கம். வந்து விட்டீர், உங்கள் பெயர் என்னவோ?
3: இனிய மாலை வணக்கம், திருப்பூர்லிருந்து மனவைக்கா சந்திரசேகர் உங்களுடன் உரையாட வந்திருக்கிறேன்.
1: சந்திரசேகர் ஐயா அவர்கள், நீங்கள் என்ன வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
3: தனியார் ஏற்றுமதி நிறுவனத்தில் பணிபுரி வருகிறேன்.
1: எத்தனை வருடங்களாக இந்த வேலையை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
3: 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன்.
1: பணிபுரிந்து இருக்கும் நண்பன் மதியம் என்ன சாப்பிட்டார்?
3: மதியம் அரிசி சாதம்,
0: நண்பகல் அரிசி சோறு
1: என்று சொல்ல வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் குரலை கேட்பதற்கு அவ்வளவு ஆர்வமாக ஆவலாக இருக்கும், உங்கள் பெயர் என்னவோ?
4: செந்திலுவேல் குமரன்.
1: அங்கு என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
0: வணிகம்
1: என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் நேய உறவுகள் வந்து கொண்டே இருங்கள். அதற்கு முன்னால் பண்பலையில் கேட்கலாம். ஒரு நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
3: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
4: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாட பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
5: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
8: மழை காற்றோடு அலைக்காற்றில் அன்னை தமிழை பேச காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
9: என்று
8: சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
8: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
10: திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் அக்கறை பற்றி ரிதன்யா பேசுகிறேன்.
8: ரிதன்யா அவர்கள் எத்தனை வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்?
10: 12 வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன்.
8: இங்கே மணி ஒலிக்க வேண்டி இருக்கிறது அன்பு தோழியே. 12 வகுப்பு என்று சொல்வதுதான் இலக்கண விதிமுறைப்படி சரியாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
11: வணக்கம் ஐயா.
8: சொன்னவரின் பேர் என்ன?
11: செல்வராஜ்.
8: செல்வராஜ், எங்கே இருந்து பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள்?
11: என்று
8: சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
12: வணக்கம் ஐயா.
8: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
12: ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து அலங்கா.

0: அலங்கார ராஜ் அவர்களை பக்கத்தில் என்ன ட்ரெயினா போகுது?
1: பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன்.
0: பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கிருந்து எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்?
1: மதுரையிலிருந்து பரமக்குடி சென்று கொண்டிருக்கிறேன்.
0: அங்கே என்ன விசேஷம் பரமக்குடியில்?
1: என்னுடைய ஊர் ஐயா அது.
0: அங்கே என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
1: நான் பொன்னில் பொருள் தயாரிக்கும் இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன்.
0: வேலையெல்லாம் எப்படி சென்று கொண்டு இருக்கிறது?
1: நன்றாக
0: இருக்கிறது ஐயா என்பது ஒற்றை சொல்லாக வந்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இந்திரா கோவிந்தராஜ் அவர்களே, எந்த எண்ணில் வந்து இருக்கிறீர்கள்? என்று சொல்ல வேண்டும். சுழியம் என்று சொல்வதற்கு பதிலாக பாலியம் என்று சொல்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: என் பேர் பவித்ரா. ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கேன்
0: ஐயா. மதியம் நம் வீட்டில் என்னென்ன பொருட்களை வைத்து சமைத்தீர்கள்? அசைவம் என்று சொல்ல வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: ஷியாம் பிரசாத். மதுரை புளியங்குளம் அங்கிருந்து பேசுறேன் ஐயா.
0: அங்கு என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
3: நான் தனியார் மருந்தகம் ஒன்றில் கணக்காளராக பணிபுரிந்து வருகிறேன் ஐயா.
0: அங்கு எத்தனை வருடங்களாக இந்த வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஏறத்தாழ என்று சொல்லி இருக்க வேண்டும். அன்பு நேயர்களுக்கு நன்றியை சொல்லி கோடை பண்பலையின் 100.5 இன்றைய செப்புக செந்தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கிறது. இன்றைய செப்புக செந்தமிழில் நேரடியாக யாரும் வாகை சூடவில்லை. மிகுதியான நேரம் பேசிய நேயர்களுக்கு பரிசினை வழங்கிவிடலாமா?
4: வழங்கிவிடலாம். நாமக்கல் பெரியப்பட்டி லட்சுமி.
5: வாழ்த்துக்கள் லட்சுமி. நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
4: அடுத்ததாக ராமநாதபுரம் அலங்கார ராஜ்.
5: வாழ்த்துக்கள் நண்பரே. நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூரிய நேயர்களின் பெயர்கள் மீண்டுமாக:
4: நாமக்கல் பெரியப்பட்டி லட்சுமி, ராமநாதபுரம் அலங்கார ராஜ்.
0: இவர்களோடு திண்டுக்கல் மோ சௌமியா, திண்டுக்கல் பேச்சியம்மாள். நீங்கள் நால்வரும் உடனடியாக 93 61 73 38 68 என் மீண்டுமாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேர், ஊர், முகவரியை செல்லடைபேசி என்னோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள். கச்சவியிலும் கூட அனுப்பி வையுங்கள். காத்திருக்கிறது நமது கோடை பண்பலையின் 100.5 நிகழ்ச்சியில் இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டுச் சுவைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியை கைகுலுக்கிக் கொள்வோம். நன்றி நேர்களே.

0: சாலை நூற்புள்ளியில் பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமேக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமேக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
4: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்
0: வழங்கிய செப்புக செந்தமிழ்.

பூட்டும் மொழியை சுவைப்பட வரவேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜே பே ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், எம் சரவணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி கிஷோர்குமார். கணினியின் கைவிரல்களோடு யுவபாலா. இனி இசையின் இனிமையை இதயம் உணரும் நேரமாக சிவக்க இருக்கிறது சித்திர செவ்வானம். சிவந்திடும் முன் செவிவசம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டார். புதிதாக வளர்ந்து வரும் தொழில்துறைகளில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1,35,00,000 பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட செப்பு தகடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமீர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ரவுனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி போட்டிகள் இன்று போபாலில் நடைபெறுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

மாலையின் மின்காற்றில் மனது நிம்மதிக்கான சிந்தனைகள் சாந்தமாக மலையின் சத்தம் காதோரம் வந்து கவிப்பாட நினைவுகள் மெதுவாய் வந்து நெஞ்சத்தை தொட்டு செல்ல அந்தி நேரத்தின் அமைதியில்

அழகான ஒரு மௌனம். இது நம் கோடி பண்பலை 100.5 இசையோடு இதயங்களை தாளாட்ட சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான admission நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட், 100% கடலை எண்ணெய்.
9: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles. புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
11: தொடர்புக்கு 9524936156.
12: நேரமாலை 5:12. இது கோடை பண்பலை நுறுபுழை 5 சித்திர செவ்வானம். அவள் அருகில் இல்லாத நாளிலும் அவனது நினைவுகள் அவனை தழுவுகின்றதாம். காற்றாய் வந்த அவள் காதல் அவன் உயிராய் அவனுள் இன்றும் நிலைத்திருக்குமாம். கண்களாலே கவிதை எழுதுகின்றனர் காதல் காகிதத்தில்.

0: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

கவிதையோடு கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வனம். அவளின் சிரிப்பு போதுமாம் அவன் வாழ்நாள் முழுவதும் ஒளிர. சொல்லாத வார்த்தைகளையும் அவள் கண்களே பேசிவிடுமாம். காற்றாய் வந்து மனதில் தங்கிய காதல் பெயரில்லாத போதும் உணர்வாய் நிறைந்திருக்கின்றதாம்.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
5: திண்டுக்கல்லில் NACA அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
6: 2026-27 ஆண்டிற்கான UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: UG பிரிவில் BSc Max, Physics, Chemistry, Zoology, Data Science, Computer Science, IT, Computer Science and AI மற்றும்
6: BA தமிழ், இங்கிலீஷ், BCA, BBA, BCOM, CA, BCOM, PA ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: St. Anthony's College of Arts and Sciences for Women, தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
6: தொடர்புக்கு 9994098417.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,

0: மீண்டும் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.
1: காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது நம் கோடி பண்பலை நுறுப்புழை ஐந்தின் சித்திர செவ்வானம். அவள் பேசாத மௌனம் கூட அவனுக்கு ஒரு மொழியாம். அந்த மொழியில்தான் அவர்கள் காதல் கவிதை எழுதப்பட்டிருக்கின்றதாம். அவள் அருகில் நேரம் நின்று போவதைப் போல அவள் நினைவில் அவன் உலகம் சுழல்கின்றதாம்.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காற்றின் வழியே ஒரு இசை பயணமாய் இது நம் கோடி பண்பலை 100.5 சித்திரச்சு வண்ணம். கண் பார்த்த முதல் நொடி முதலே காலம் நின்றதில்லையாம். ஆனால் அதற்கு பின் உலகமே அவனோடுதான் இயங்குகின்றதாம், கடிகாரத்தின் முட்களைப் போல ஒன்றோடு ஒன்று இணைந்து.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரமாலை 5:36. இது சித்திர செவ்வானம் நம் கோடி பண்பலை நுறுபுழையாய்ந்தில். அவள் பார்வை போதுமாம், அவன் நாளெல்லாம் நிறைய. அவளின் ஒரு வார்த்தை போதுமாம், மனம் அமைதியாக. நிலவாய் அவள் தூரத்தில் இருந்தாலும் ஒளியாய் அவளை தொட்டுக்கொண்டே இருக்கின்றாளாம்.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.

0: நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 25, சமய சஞ்சீவி தொடர்ச்சி. பொன்னனும் வள்ளியும் அரண்மனை தோட்டத்திற்குள் பிரவேசித்து அரண்மனையில் இருந்த சிறு கோவிலை அடைந்தனர். அங்கிருந்த தெய்வ சிலைகளின் ஜீவக்கலை அவர்களை அப்படியே திகைத்து நிற்கச் செய்தது. இனி முதலில் திகைப்பு நீங்கியவனான பொன்னன், வள்ளி நிற்க நேரமில்லை என்று சொல்லி மகாவிஷ்ணு விக்கிரகத்தின் சமீபம் சென்று விஷ்ணு பாதத்தின் அடியிலிருந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய நீளவாட்டான மரப்பெட்டியை எடுத்துக்கொண்டான். சோழ குலத்தின் விலையில்லா பொக்கிஷம் இந்த பெட்டிக்குள் இருக்கிறது வள்ளி. நல்ல வேளை இது அந்த நரசிம்ம சக்கரவர்த்தியின் கண்ணில் படவில்லை. பட்டிருந்தால் இதற்குள் காஞ்சிக்கு கட்டாயம் போயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே கோவிலிலிருந்து வெளியேறினான். அவனை பின்தொடர்ந்து வெளியே வந்த வள்ளி, ஐயையோ விளக்கு அணைந்து விட்டதே என்றாள். நல்ல வேளை, காரியமான பிறகு அணைந்தது. போனால் போகட்டும், இப்போது எப்படி போகலாம்? தோட்டத்தின் வழியாக இருட்டில் போவது கஷ்டம். கிழக்கு மதில் வாசல் வழியாக வேணுமானால் போய்விடலாமா? வா, கதவு திறக்கிறதா பார்ப்போம் என்று சொல்லி பொன்னன் தோட்டத்தின் கிழக்கு மதிலை நோக்கி விரைந்து சென்றான். அங்கிருந்து வாசற்படி அருகில் இருவரும் போனதும் மதிலுக்கு வெளியில் பேச்சு குரலை கேட்டு இருவரும் திடுக்கிட்டார்கள். பின்வரும் சம்பாஷணை அவர்கள் காதில் லேசாக விழுந்தது. மாரப்ப பூபதியின் பேச்சை நம்பியா இந்த கத்தியை உருவிக்கொண்டு நிற்கிறாய்? அரண்மனையிலாவது திருடன் நுழைவதாவது என்றான் ஒருவன். திருடன் நுழைகிறதை கண்ணாலே பார்த்தேன் என்று மாரப்ப பூபதி சொல்லும் போது எப்படியப்பா அதை நம்பாமல் இருப்பது என்றான் இன்னொருவன். தப்பிப்போவதற்கு இதுதான் வழியா? வேறு வழி இல்லையா? திருடன் அரண்மனை வாசல் வழியாக துணிந்து கிளம்ப மாட்டான். இந்த வாசலுக்கு வராவிட்டால் தோட்டத்தின் வழியாக காவேரியில் போய் இறங்க வேண்டியதுதான். அதற்குள்ளாக அதோ பார் என்றான் ஒருவன். என்ன அங்கே? ஏக தீவர்த்தி வெளிச்சமாக தெரிகிறதே என்றான் இன்னொருவன். மாரப்ப பூபதி ஆட்களை திரட்டிக்கொண்டு வருகிறார். இந்த பேச்சை கேட்டதும் பொன்னனுக்கு உடம்பு வெலவெலத்து போய்விட்டது. ஒரு கண நேரத்தில் அவனுடைய உள்ளம் என்னவெல்லாமோ கற்பனை செய்துவிட்டது. தன்னை பெட்டியுடன் மாரப்ப பூபதி கைப்பிடியாக பிடித்து சக்கரவர்த்தியின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது போலவும், சக்கரவர்த்தி தன்னை பார்த்து, வெகு யோக்கியன் போல் நடித்தாயே, திருடனானி என்று கேட்பது போலவும் அவனுடைய மனக்கண் முன்னால் தோன்றியது. உடனே வள்ளியையும் ஒரு கையினால் பற்றி இழுத்து கொண்டு தோட்டத்தில் புகுந்து வடதிசையை நோக்கி ஓடினான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது கோடி பண்பலை நுறுபுழை ஐந்தின் சித்திரச்சி வண்ணம். கண்கள் மூடும் ஒவ்வொரு நொடிக்கும் அவளது முகமே கனவாக வந்து செல்கின்றதாம். இதயம் துடிக்கும் வரை அவளது நினைவுகளை சுமந்து வாழ்கின்றானாம் காதலோடு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இடைக்கால கணங்கள் உங்கள் செவியோரம் கவிப்பாடி சென்றது கோடி பண்பலை 100.5 சித்திர செவ்வானத்தில். மீண்டும் கேட்கலாம் சித்திர செவ்வானம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர சவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் ஆனூர் அஸ்திரபுரீஸ்வரர் கோயிலை தரிசிக்கலாம் என்று.
2: சிவநாமம் தினம் சொல்லி வருவேனையா, மன குறையொன்றும் எனக்கில்லை அருணாச்சலா.
1: அப்பாவிகளையும் அமைதியானவர்களையும் அவதியுற செய்வதுதானே புராண காலத்து அரக்கர்களின் விளக்கம். ஒருமுறை இந்திரன் முதலான பல தேவர்களுக்கும் அவ்வாறு கொடுமை இழைக்கப்பட அவர்கள் பிரம்மாவிடம் தம் துயர் துடைத்து அருளுமாறு வேண்டிக் கொண்டனர். பிரம்மனும் அவர்களை ஆறுதல் படுத்தி பூலோகத்தில் ஆதியூர் என்ற திருத்தலத்துக்கு சென்று அங்குள்ள பாலாறு என்ற சூசிர நதியில் நீராடி ஈசனை நோக்கி தவமிருக்குமாறு அறிவுரை சொன்னார். அதன்படி தேவர்கள் பூமிக்கு வந்தார்கள். பிரம்மனின் அறிவுரைப்படி ஆழ்ந்த தவம் மேற்கொண்டார்கள். மனமிறங்கிய ஈசன் அவர்கள் முன் தோன்றி அவர்களுக்கு பாதுகாப்பு தருவதாக அருளினார். அதே போல தன் அஸ்திரத்தை எடுத்து பிரயோகிக்க அதிலிருந்து வெளிப்பட்ட தீப்பிழம்பால் அக்கணமே அரக்கர்கள் அனைவரும் அழிந்தொழிந்தார்கள். அஸ்திபுரீஸ்வரா சரணம்.

என்று தம் கொடுமை விளக்கிய எம்பெருமானுக்கு நன்றி செலுத்தினார்கள் தேவர்கள். இந்த ஈசனே அஷ்டதிக்குகளுக்கும் தலைவன் என்ற பொருளில் அஷ்டபுரீஸ்வரர் என்றும் வழங்கப்பட்டார். அந்த ஆதியூர் திருத்தலம் இப்போது ஆனூர் என்று அழைக்கப்படுகிறது. 3500 ஆண்டுகளுக்கு முன்பே சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் இத்தலம் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து களத்தூர் கோட்டத்து ஆதியூர் என்று பெயர் கொண்டிருக்கிறது.

0: கோவிலை தரிசிப்போமா? இப்பொழுது கிழக்கு நோக்கிய நுழைவாயில் மிக சிறிய கோபுரத்துடன் அழகுமிளிர காட்சியளிக்கிறது. அதில் விநாயகர், வள்ளி தேவசீனா, சமேத முருகன் மற்றும் பார்வதியுடன் இணைந்து சிவபெருமான் வண்ணமயமாக உலர்கிறார். இந்த கோபுரத்துக்கு முன்னால் ஓர் தீபஸ்தம்பம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த தூணில் பொறிக்கப்பட்டிருக்கும் திரிசூலம் இக்கோயிலின் தொன்மைக்கு சாட்சியாக விளங்குகிறது. பிரகாரம் வளம் வரும் போது சுதை சிற்பமாக ஜேஷ்டா தேவியை தரிசிக்கலாம். பொதுவாகவே ஜேஷ்டா தேவியை பற்றிய தவறான கருத்து நிலவுகிறது. இவள் மகாலட்சுமியின் மூத்த சகோதரி என்றும் மூதேவி என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. மகாலட்சுமிக்கு எதிரானவள், அதாவது வறுமையை தருபவள் என்றெல்லாமும் கருத்து பரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் முப்பெருந்தேவி, மூன்று சக்திகளும் இணைந்த மூன்று தேவி என்பதுதான் மூதேவி என்று தெரிந்து விட்டிருக்கிறது. அடுத்து தரிசனம் நல்குபவர் சங்கீத விநாயகர். இசை பயில்பவர்கள் மற்றும் எல்லா கல்வி நிலை மாணவர்களும் இவரை துதித்து தம் தகுதியை மேம்படுத்திக் கொள்கிறார்கள். கோஷ்டத்தில் தென்புறம் நோக்கி கருணை பெருக்கும் தட்சிணாமூர்த்தி வித்தியாசமாக திகழ்கிறார். ஆம், இவருக்கு பின்னால் கல்லால மரம் இல்லை, முன்னால் சனகாதி முனிவர்கள் இல்லை, காலடியில் முயலகனும் இல்லை. ஆனால் வலது கால் மேல் இடது காலை மடித்து போட்டு அமர்ந்திருக்கும் வழக்கமான கோலம். இன்னொரு வித்தியாச தரிசனம் பைரவர். இவருக்கு நாய் வாகனம் இல்லை, ஆம், தனித்தே நின்றிருக்கிறார். வன்னி மரம் கோவிலின் தலவிருட்சமாக நெடிது வளர்ந்திருக்கிறது. அதன் கீழே விநாயகர் இரு பக்கங்களிலும் ராகுகேது உடனிருக்க நல்லாசி அருள்கிறார். கருவறையில் அந்தரபுரீஸ்வரர் சுயம்புலிங்கமாக உலர்கிறார். தன் பக்தர்களின் எல்லா வகை துன்பங்களையும் தன் அருளனும் அஸ்திரம் ஏவி தூள் தூளாக்குகிறார். இவரிடம் வேண்டிக் கொள்ளும் தம் கோரிக்கை ஈடேறிய பக்தர்கள் இவருக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி தம் பக்தி கடனை செலுத்துகிறார்கள். புதர்மண்டி முற்றிலும் பழுதுபட்டிருந்த இக்கோவிலை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்த போது தட்சிணாமூர்த்தி, ஜேஷ்டா தேவி, பைரவர் என்ற சிற்பங்கள் ஒவ்வொன்றாக தோன்றி பக்தர்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தன. வித்தியாசமான தோற்றம் கொண்ட இந்த சிலைகளை கொஞ்சமும் தொன்மைநுட்பம் குறையாத வகையில் பக்குவமாக அகழ்ந்தெடுத்து தனித்தனியே சன்னிதிகள் அமைத்தார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்விளைந்த களத்தூருக்கு அருகில் உள்ளது ஆனூர் திருத்தலம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: கொடைப்பண்பலை 100.5 கிது.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: திருச்சி சாரதாஸ்.
6: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: கூடு கட்டக்கூடிய பறவைகள்ல தூக்குணாங்குருவி அளவுக்கு பொறியியல் படித்த பறவை வேற எதுவுமே கிடையாது. அப்படியான டெக்னாலஜி. எம்பிட்டு மழை பெஞ்சாலும் எம்பிட்டு இடி இடித்தாலும் தண்ணி இதாகாதுங்க, அப்படியே காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு, ஆண் பறவை மட்டும்தான் கூடு கட்டும், பெண் கட்டாது. பெண் வந்து பார்த்துட்டு சரியில்லைன்னு சொன்னால் வேற கூடு கட்டணுமா? அதில் ஒரு ஆச்சரியம், அவர் என்ன சொன்னீங்களா, பனைமரத்தில் ஆண் பனைமரம், பெண் பனைமரம்னு இருக்கு. ஆண் பனைமரத்தை தேடி அதில் தான் ஆள் ஏற மாட்டானா, அதில் தான் கூடு கட்டுமா? இதுக்கு எப்படி தெரிஞ்சு யோசிச்சு பாருங்க. அந்த குருவி கூடு கட்டுது, அதனுடைய அறிவு, அதனுடைய ஆற்றல் திறமை எப்படி இருக்கு பாருங்க. உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா ஆற்றலும் உண்டு. உதாரணமா இந்த குருவி இருக்கே, தூக்குணாங்குருவி, அதுக்கு கை கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, குருவியால் ரெண்டு காலில் முன்னு முன்னு நடக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு, இப்போ நம்ம வலது கால் முன்னாடி இடது கால் இப்படி நடக்கிறோம்ல, குருவி அப்படி இல்லை. அப்படி தத்தி திரியும் அந்த குருவி, நான் பாரதி, தத்தி தான் போகும், தத்தி தத்தி தவழ்ந்து வருங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படி தான் போகும். அவர் சொன்னால் ரெண்டு கையும் இல்லாத அந்த குருவி அழகான கூடு கட்டுகிறது. நீங்கள் எப்போவாவது அந்த பிஞ்சு போன கூட்டை எடுத்து போறீங்களேன், ரெண்டு ரூம் இருக்குங்க, டபுள் பெட்ரூம் வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை வந்து தூக்குணாங்குருவி தான்.

0: இன்னொன்னு எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்றோம்ல, அது வச்சிருக்கோம். இந்த பக்கம் கைய விட்டா இந்த பக்கம் கூடி போயிரும். அதை காட்டுல ஆச்சரியம், பெட்ரூம்ல லைட் வச்சிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியுமா? மின்மினி பூச்சியை கொண்டு அதுல ஒட்ட வச்சிருக்குங்க. இதெல்லாம் எங்க பார்த்தோம், எதுல பார்த்தோம் சொல்லுங்க பாக்கலாம். அந்த குருவிக்கு கூடு கட்ட யார் சொல்லி கொடுத்தார்? தேன் அடைகளை கட்டுகின்ற அந்த தேனீக்களுக்கு யார் அதை சொல்லி கொடுத்தார்? கரையான் புற்று கட்டுகிறதே பாம்புக்கு புத்து கட்ட தெரியுமா உங்களுக்கு? அந்த கரையான் புத்து கட்டிட்டு அதுலதான் பாம்பு போய் குடியிருக்குமா? கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிபுகுந்தார் போல. இந்த கரையானுக்கு புத்து கட்டு கட்டு கண்டுபிடிச்சது யாரு? எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொன்னாங்க, சிலந்தி இருக்கிறதே, அந்த சிலந்தி கட்டுகிற கூட்டுக்கு அது எங்கிருந்து பொருளை பெறுகிறது தெரியுங்களா? அதனுடைய சலைவால் இருந்து பெறுது. அது எதன் மூலமாக கூடு கட்டுது? தன்னுடைய சலைவா மூலமாக கூடு கட்டுகிறது. நல்லா ஞாபகம், தான் கட்டின கூட்டில் வேற எந்த உயிரினம் வந்தாலும் மாட்டிக்கிறோம், அது மாட்டாது. அதான் ஆச்சரியம். அதுக்கு எங்கனங்கன நிக்கணும்னு தெரியும். எல்லாருக்கும் எல்லா அறிவுக்கும் பயன்படுத்த வாய்ப்பில்லடா. வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தென் சிலம்பு யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எழுது. அப்படின்னா இது ஒரு அருமையான பாட்டு, அவ்வையாருடைய பாட்டு.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
1: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
2: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.
6: ஈரக்காற்றிலிருந்து இசையை இதமாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. நேரம் 6:21. நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்று தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சொக்கநலை கிராம மக்களோடு ஒரு சந்திப்பு.

இது கூடி பண்பலை 100.5. இன்று இரவு 8 மணிக்கு வரும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் தொட்டு தொட்டு 1, 2, 3 இரண்டு விளையாட்டுகளோட மாணவர்கள் விளையாட காத்திருக்காங்க. குடிப்பண்பலை 100.5 இனி தமிழ் செய்திகள்.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்து உடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்வீடன் புறப்படும் முன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு, நீர்வளம், புதுமை கண்டுபிடிப்புகள், செமிகண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தமது நெதர்லாந்து பயணம் உதவியுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து பயணம் தொடர்பான காணொலியையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடமளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார்.
1: இப்ப பாத்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் நீ கூர்ந்து கவனித்தான் தெரியும். முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது வந்து 200 யூனிட்னாரு மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டும் இல்லாம மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதே முறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துதான் 700க்கு மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை.
0: ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி

0: மணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தவிக்க முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை 5 மணி அளவில் வலுவிழந்தது. மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: இதற்கிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இந்த சூழலில் கடந்த சில தினங்களாக மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து வர துவங்கியது. இதன் காரணமாக வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் கரையில் குவிந்தனர். இதனால் சுமார் 30 நிமிடத்திற்கு மேலாக வரிசையில் நின்று குளிப்பதற்கு காவல்துறையினர் அனுமதித்ததால் குறைவான தண்ணீரிலும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இருப்பினும் விரைவில் குற்றாலத்தில் சீசன் துவங்க உள்ள நிலையில் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதையும் விரைந்து முடிக்க வேண்டுமெனவும் உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
0: ஈரோடு மாவட்ட மலை கிராமங்களில் பலாப்பழம் அதிக அளவில் காய்த்துள்ளது. இந்த பலாப்பழங்கள் சத்தியமங்கலம் பகுதியில் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பலாப்பழம் சீசன் தொடங்குவது வழக்கம். அதன்படி ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் உள்ள பலா மரங்களில் தற்போது பலாப்பழங்கள் அதிக அளவில் காய்த்துள்ளது. இங்கு விளையும் பலாப்பழங்களை வியாபாரிகள் விலைபேசி வாங்கி அறுவடை செய்து சத்தியமங்கலம் நகர்பகுதிக்கு கொண்டு வந்து சாலையோரங்களில் கடைகள் அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். 5 கிலோ முதல் 15 கிலோ வரை எடை கொண்ட பலாப்பழங்கள் 1 கிலோ 50 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பழுத்த பலாப்பழங்களில் அறுக்கப்பட்ட பழைச்சுளைகளும் உதிரியாக விற்பனை செய்யப்படுகிறது. சுவை மிகுந்த பழங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில்

0: மூன்று பேர் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே பாலாற்றில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌஹான் தங்கப்பதக்கத்தையும் சனி தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமிர் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி கஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. இப்பிரிவில் சூரஜ் கோலா த்ரு ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்து உடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இது கோடை பண்பலை 100.5.
2: வணக்கம் நேர்களே.
3: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
2: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
3: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
4: கம்பு வறட்சியை தாங்கும் பயிர், கால்நடை தீவனத்திற்கும் கூடுதல் வருமானத்திற்கும் உதவுவதுடன் வைக்கோல் தட்டுப்பாட்டிற்கு மாற்றாக விளங்குகிறது. மேலும் கம்பு வளமானது மற்றும் பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த மூலமாகும். இது பல்வேறு வகையான மண் வகைகளில் சாகுபடி செய்யப்படலாம். அவ்வகை நன்மைகள் கொண்டுள்ள கம்பின் சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் பதப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை பேராசிரியர் முனைவர் கே ஐயனார் அவர்கள்.
5: எல்லோருக்கும் வணக்கம். ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா கம்பு தான் பிரதான உணவாக இருக்குதுங்க. அடுத்த மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உத்தரப்பிரதேசம், ஹரியானா, குஜராத், அப்புறம் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், இப்போ நம்ம தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கம்பு உற்பத்தியில் வந்து ஒரு 10% வந்து பரப்பளவு வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாநிலங்கள் தான் வந்து கம்பு உற்பத்தியில் முதன்மை வகிக்கிறது. தமிழ்நாட்டில் கணக்கு எடுத்துட்டோம்னாக்கா முன்னாடிலாம் வந்து ஒரு 400,000 ஹெக்டரில் வந்து உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க கம்பு. ஆனால் இன்னைக்கு வந்து வெறும் 67,000 ஹெக்டர் தான் பரப்பளவு இருக்குது. உற்பத்தி பார்த்தீங்கன்னாக்கா 186,000 மெட்ரிக் டன் வந்து உற்பத்தி வந்து செஞ்சுருக்கிறாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் தான் வந்து உற்பத்தி திறன் 2,500 கிலோவுக்கு மேலே வந்து நம்ம வந்து உற்பத்தி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 67,000 ஹெக்டரில் ஒரு 10,000 ஹெக்டர் வந்து இரவை சாகுபடியில் வந்து இருக்குது. மீதி ஒரு 55,000 ஹெக்டர் வந்து மானாவாரி பயிர்களாக இருக்குது. இப்போ இரவை சாகுபடியில் வந்துட்டு மகசூல் வந்து அதிகரிக்குது. இப்போ விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாமே வந்து பிரைவேட் கம்பெனியிலேருந்து வாங்கி ஹைபிரிட் விதைகளாக வந்து பயன்படுத்துவீங்க. அப்போ அதுக்கு தகுந்த தொழில்நுட்பங்களை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சித்திரை பட்டத்தில் வந்து மாசி பட்டத்தில் போடுறவங்க அதை வந்து பயன்படுத்துவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு கிட்டத்தட்ட வந்து 4.5 டன்னுலேருந்து 5 டன் வரைக்குமே மகசூல் எடுத்திருக்காங்க. இப்போ விழுப்புரம் மாவட்டத்திலே கடலூர் மாவட்டத்திலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக மகசூல் வந்து எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மாவட்டம் தான் வந்து அதிக பரப்பளவில் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. இப்போ கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம், கடலூர், இதெல்லாம் வட மாவட்டங்கள். தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. ஸோ இந்த 5 மாவட்டங்கள் வந்து 10 லட்சம் ஹெக்டருக்கு மேலே வந்து பரப்பளவு வந்து கம்பு வந்து உற்பத்தி செய்கிறாங்க. மற்ற மாவட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கரூர், அரியலூர், திருப்பத்தூர், சேலம், தருமபுரி, இந்த பக்கம் தென்காசி, விருதுநகர், இந்த மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 1,000 ஹெக்டர் தான் வந்து உற்பத்தி பரப்பளவில் வந்து கம்பு வந்து உற்பத்தி செய்கிறாங்க. இப்போ பரப்பளவு வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் உற்பத்தி செய்கிறது வந்து கம்மியாக இருக்குது. மற்ற மாவட்டங்களிலெல்லாம் பயிரிடுறாங்கனாக்கா ஒரு 200 ஹெக்டர் அது போல் வந்து பயிரிட்டுருக்கு. கோவை மாவட்டம் பார்த்திங்கனாக்கா 280 ஹெக்டரில் வந்து பயிரிடுறாங்க கம்பு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்துட்டு இந்த உற்பத்தி திறன் வந்து அதிகமாக இருக்குது இப்போ இந்தியாவிலே. சரி, இப்போ உற்பத்தி பெருக்கணும் அப்படின்னாக்கா தொழில்நுட்பம் வேணும் இல்லைங்களா. இதில் வந்து நமக்கு முக்கியமாக

வந்து பருவங்கள். இப்போ பருவங்கள் எடுத்துக்கிட்டோம்னாங்க, கம்பு வந்து நாலு பருவங்களில் வந்து பயிரிடலாம். நமக்கு ஆடிப்பட்டம், புரட்டாசி பட்டம், இதெல்லாம் மழை பெய்கிற காலம், அங்கே வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து வந்து தைப்பட்டம் இல்லை மாசி பட்டத்தில் பயன்படுத்தலாம். அப்புறம் சித்திரைப்பட்டம், தண்ணி இருக்கிறவங்க மாசிப்பட்டமும் இல்லை சித்திரைப்பட்டமும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது ரகங்கள். இப்போ ரகங்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 10 ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம். 10 வீரிய ஊட்டு ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கோ 10 அப்படின்ற ஒரு ரகம் வந்துட்டு நல்லா போயிட்டுருக்குது. விவசாயிகளுக்கு வந்து வல்லுநர் விதை உற்பத்தி செஞ்சு தமிழ்நாடு உள்ள மாவட்டங்களில் வந்து எல்லா வேளாண் விதை உற்பத்தி நிலையங்களையும் வந்து விதை உற்பத்தி செஞ்சு எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நல்ல மகசூல் வந்துகிட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோ 10 அப்படின்ற ரகம் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 2500-3000 கிலோ வந்து மகசூல் வந்து கொடுக்குதுங்க. அது 85-90 நாள் பயிர் தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வீரிய ஊட்டு ரகம். இந்த வீரிய ஊட்டு ரகம் வந்துட்டு இப்போ 2023 தான் வந்து வெளியிட்டிருக்கிறோம். இதுவும் வந்து கோ H 10 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ரகம் வந்து செறிவூட்டப்பட்டது. என்ன செறிவூட்டப்பட்டதுன்னா, இரும்பு சத்தும் துத்தநாக சத்தும் வந்து இருக்குது. இந்த ரெண்டு சத்தும் வந்து செறிவூட்டப்பட்டு அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு வீரிய ஊட்டு ரகமாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெக்டருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000-3500 கிலோ வந்து நமக்கு வந்து மகசூல் கொடுக்கக்கூடியது. இது இது வந்து இரவைக்கும் ஏற்றது, மானாவாரிக்கும் வந்து ஏற்றது. இதில் வந்து அடிச்சாம்பல் நோய்க்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் கொண்டது. இப்போ மற்ற நோய்களுக்கு எல்லாமே வந்து எதிர்ப்பு திறன், புரத சத்தும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வீரிய ஊட்டு ரகங்களை வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வாங்கி எல்லாரும் வந்து பயன்படுங்க. விதையும் வந்து கையிருப்பு இருக்குது, இதை வந்து எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்க. இது போக பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்கள், வேளாண் நிலையங்கள், வேளாண்மை பல்கலைக்கழகங்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து 15 செறிவூட்டப்பட்ட வீரிய ஊட்டு ரகங்கள், இது பயோ 45 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்து கம்பில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 15 வீரிய ஊட்டு ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. NRP அவுரங்காபாத் மகாராஷ்டிரா அங்கே என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, AHP 1200 அப்படின்ற ஒரு ரகம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோத்பூர்லேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க, ஹரியானாவிலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க, அப்புறம் குஜராத்லேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. மோதி சக்தி, கேல் சக்தி, சவஜ் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரகங்கள் இருக்குது. இது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹரியானாவிலேருந்து வரக்கூடியதெல்லாம் வந்து பண்ணாக்கா RHP 233 புலே மகாசக்தின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. HHP 311 அப்படின்ற ரகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்ரிட் ரகம். இதெல்லாமே 3 டன்னுக்கு மேலே வந்து மகசூல் கொடுக்கக்கூடியது. இதெல்லாமே வீரிய ஊட்டு ரகங்கள். தனசக்தி அப்படின்ற ஒரு ரகம் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இக்ரிசாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மித வெப்ப மண்டல பகுதிகளுக்கான சர்வதேச பயிர் ஆராய்ச்சி நிறுவனம், ஸோ இவங்க தான் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. விதை உற்பத்தி வந்து மகாராஷ்டிரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை ரகங்கள் வந்து நமக்கு இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து விதை அளவு. விதை அளவு வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து 5 கிலோ பயன்படுத்தலாம். இது வந்து இடைவெளி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 45 சென்டிமீட்டருக்கு 15 சென்டிமீட்டர் இடைவெளி. வரிசை நடவு போகிறவங்க வந்து இந்த இடைவெளியை வந்து பயன்படுத்தலாம். இல்லைன்னாக்கா பரவலாக தூவி விடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கனாக்கா ஒரு ஹெக்டருக்கு வந்து 145000 பயிர் எண்ணிக்கை இருக்கிற போல் பார்த்துக்கணும். அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 14-15 செடி அப்படின்ற போல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் வந்துட்டு நல்ல மகசூல் எடுக்கலாம். அதுக்கப்புறம் உர மேம்பாடு. இப்போ உர மேம்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா வீரிய ஊட்டு ரகமாக இருந்தனாக்கா 80 கிலோ 40 கிலோ 40 கிலோ அப்படின்னா தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. சரி, இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ யூரியாவாக கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஹெக்டருக்கு வந்து 175 கிலோ போடணும். நீங்கள் சூப்பர் பாஸ்பேட் வந்து 250 கிலோ போடணும். பொட்டாஷ் வந்து 70 கிலோ போடணும். இந்த தழைச்சத்து மட்டும் நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து 2 இடைவெளியில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ தொழில் நுணுக்கம் வந்து நமக்கு என்ன சீரான இடைவெளியில் வந்து உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னா 3 இடைவெளியில் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ தழைச்சத்து மட்டும் வந்து நீங்கள் 3 பிரித்து அடியுரமாக 1, 15 நாளில் 1, 30 நாளில் 1 இப்படி கொடுத்தீங்கன்னா தான் சீரான வளர்ச்சி வந்து நமக்கு ஏற்படும். அப்போ நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். இதே வந்துட்டு நாட்டு ரகம் தான் பயன்படுத்தினேன் அதுக்கு போய் அவ்வளோ உரம் போடணுமா அப்படின்னாக்கா இது தேவையில்லை. அது வந்து யூரியா 150 கிலோ போடலாம், சூப்பர் பாஸ்பேட் வந்து 220 கிலோ போடலாம், பொட்டாஷ் வந்து ஒரு 60 கிலோ போடலாம். இதையும் வந்து நீங்கள் பிரித்து போட்டுக்கலாம். சரிங்களா. அப்புறம் கலை நிர்வாகம். கைக்கலை நீங்கள் எடுக்கிற போலனாக்கா 15 நாளில் எடுக்கலாம் இல்லை 30 நாளில் எடுக்கலாம். இது வந்து கைக்கலை. அப்புறம் அதுக்கப்புறம் 45 நாளில் எடுக்கலாம். இந்த ஆள் இருக்கிறது இப்போ ஆளே இல்லை அப்படின்னாக்கா இப்போ கம்புக்கு வந்து நம்ம வந்து அட்ரஸின் அப்படின்ற ஒரு கலைக்கொல்லி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒரு ஹெக்டருக்கு வந்து 500 கிராம் என்ற அளவில் பயிர் நீங்கள் வந்து நேரடி விதைப்பாக செய்கிறீங்க அப்படின்னாக்கா விதைத்த 3 நாள் வந்து இப்போ தண்ணி கட்டியிருப்பீங்க. வயலில் ஈரம் இருக்கும்போது மட்டும்தான் வந்து களைக்கொல்லி அடிக்கணும். காஞ்ச மண்ணில் களைக்கொல்லி அடிக்கக்கூடாது. சரிங்களா. இது வந்து ஒரு முக்கியமான இப்போ இது போல் வந்து இது அடிச்சிங்கன்னா இந்த அகன்ற இலை தாவரங்கள், இந்த அகன்ற இலை களைகள் எல்லாமே வந்து கட்டுப்பாடாயிடும். அப்புறம் தண்ணி

0: தண்ணி வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து தண்ணி ஈரம் இருந்ததுனாக்கா போதும். இது மூலமாக வந்து நீங்கள் வந்து பயிரை கொண்டு வந்துருங்க. அப்புறம் அறுவடைக்கு வந்து நீங்கள் 75 நாள்லேருந்து 80 நாளில் வந்து இலைகள் வந்து ஒரு மஞ்சள் நிறமாக மாறும்போது நீங்கள் வந்து அறுவடை செஞ்சுக்கலாம். கை அறுவடையும் செஞ்சலாம், மெஷின் அறுவடையும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? ஸோ அறுவடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கதிர் அடிக்கிற எந்திரம் இருக்குது, அந்த கதிர் அடிக்கிற எந்திரத்தில் நீங்கள் கொண்டு போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கதிர் அடித்து கதிர் தனியாகவும் தானியம் தனியாகவும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். இப்போ மெஷினை யூஸ் பண்ணும்போது என்னன்னாக்கா 20-25% நமக்கு ஈரப்பதம் இருந்தாலும் அந்த மெஷின் வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னாக்க எடுத்துரும். இதே வந்து இப்போ ரோட்டில் போட்டு நிறைய பேர் அடிக்கிறாங்க, இல்லை டிராக்டர் விட்டு அடிக்கிறாங்க அப்படின்னாக்கா நல்லா காய வைக்கணும். நல்லா காய வச்சு 10-12% வந்து நமக்கு ஈரப்பதம் இருந்தால் தான் அந்த கம்புலேருந்து தானியம் தனியாக பிரிஞ்சு வரும். அதனால் மெஷினை யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னாக்கா தரையில் வந்து இந்த டிராக்டர் விட்டு பயன்படுத்திங்க. அப்புறம் பூச்சி நோய் தாக்குதல் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் அதிகமாக அடிச்சாம்பல் நோய் இருக்குது, குலை நோய் வருது, அப்புறம் துரு நோய் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து மருந்து வந்து அடிச்சிக்கலாம். சரி, இப்போ கம்பு அறுவடை செஞ்சுட்டோம், எல்லாமே வந்து உற்பத்தி செஞ்சு வச்சுருக்குறோம், இது அடுத்தது என்ன பயன்படணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ விவசாயிகளாக வந்து நீங்கள் உற்பத்தி செஞ்சு வச்சுருக்கீங்க, இதை வந்து நம்ம மார்க்கெட்டு கொண்டு போகணும் இல்லைங்களா. இப்போ மார்க்கெட்டு கொண்டு போது அதை வந்து விலை உயர்ந்த பொருட்களாக வந்து அதை வந்து மாற்றுறாங்க, சரிங்களா? அப்போ நம்ம வந்து புத்தொழில் நிறுவனங்கள் இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்னு சொல்லுவோம், சரிங்களா? அவங்க எல்லாமே வந்து இந்த சிறுதானியங்களை வந்து தேடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து உற்பத்தி செஞ்சு வச்சுருங்க, மார்க்கெட்டு ஆட்டோமேட்டிக்காக தானாக தேடி வரும். இப்போ புத்தொழில் நிறுவனங்கள் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு தேவையான இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய சிறுதானிய ஆராய்ச்சி நிறுவனம் ஹைதராபாத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து மத்திய அரசினுடைய அங்கத்தின் கீழே வராங்க. அவங்களும் இப்போ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையுடன் இணைந்து நியூட்ரி ஹப் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா யாரெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து புத்தொழில் நிறுவனம் வந்து சிறுதானியத்தை பயன்படுத்தி அதை ஒரு உணவுப் பொருளாக வந்து கொடுத்து அதை வந்து சந்தைக்கு நீங்கள் வந்து வெளியில் கொண்டு போறீங்க அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இவங்க வந்து இப்போ லோன் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தராங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து 1 கோடியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 25 லட்சம் வந்து உங்களுக்கு வந்து மானியமாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து தயாரிக்கலாம், சத்து நிறைந்த பொருட்களை வந்து தயாரித்து இதை வந்து நீங்கள் வந்து சந்தைக்கு கொண்டு போகலாம். அப்படி நான் வந்து கொண்டு போகிறதுக்கு தேவையான உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. உணவுப் பொருள் உற்பத்தி எப்படி செய்யணும், பேக்கேஜ் எப்படி செய்யணும், ஏன்னா வந்து பேக்கேஜ் தான் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா? அதை வந்து சின்ன சின்ன பேக்கெட்டாக இருந்தால் என்னென்ன யூனிட்ல பண்ணணும், பேக்கேஜிங் பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, சந்தையை வந்து அணுகிறது எப்படின்றது கேட்குறாங்க. அப்புறம் அவங்க குவாலிட்டி டெஸ்ட், சப்போஸ் நீங்கள் அவங்ககிட்ட போக வேணாம், நீங்களே ப்ராடக்ட் செஞ்சுருக்கிறீங்க, அது குவாலிட்டி மட்டும் எனக்கு டெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதையும் வந்து அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கும் தர ஆய்வு வந்து செஞ்சு உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அவங்க சர்டிஃபிகேட் ஒன்ஸ் அது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் அப்படின்றதுனால இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஏற்றுமதிக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு இது வந்து போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறுதானியத்திலிருந்து பெறப்படும் மாவு, ரவை இந்த போன்ற அடுத்த நிலை பொருட்கள் தவிர இந்த பிஸ்கட்டு, அவல், அந்த உடனுக்குடன் சமைக்கிற பொருள், அப்புறம் உடன் உண்பதுக்கு ஏற்ற பொருள், இதெல்லாம் வந்துட்டு நம்ம சந்தையில் வந்து பெரும் எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்திட்டு இருக்குது. ஸோ அப்போ அதனால் உற்பத்தி முதல் கொள்முதல் வரையிலான வழிமுறைகள் வந்து பயன்படுத்தும் போது நீங்கள் இந்த கம்பு சாகுபடியை வந்து கண்டிப்பாக வந்து லாபகரமான வணிகமாக இதை வந்து மாற்ற முடியும் என்பதை சிறிதளவும் ஐயமில்லை. அதனால் இச்சூழலில் விவசாயிகள் மட்டுமின்றி பதனிடுவோர், சுய உதவிக்குழுவினர், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் இவங்க எல்லோரும் வந்து சிறுதானிய வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பாளர்களாக உள்ளனர். ஸோ அந்த அடிப்படையில் சிறுதானியங்களுடைய உற்பத்தியை வந்து இந்த வானொலி மூலமாக வந்து நீங்கள் வந்து கேட்டு இதோடைய உற்பத்தியை வந்து பெருக்குவதோடு புதிய தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தி நாமும் வளர்ச்சி அடைவோம், நாட்டின் வளர்ச்சியும் ஏற்றுமதிக்கு முக்கிய பங்காற்றுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: இதுவரை கம்பின் சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் பதப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தந்தார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை பேராசிரியர் முனைவர் கே ஐயனார் அவர்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: இது கோடை பண்பலை 100.5. அம்மி மிதிச்சாச்சு
5: அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு

0: நேயர்களின் விமர்சன கடிதங்களோடும்
1: கட்சவி கருத்துக்களோடும்
0: விருப்ப பாடல்களோடும்
1: நேயர்களின் எண்ண கருத்துக்களோடும்
0: செவிநிறைக்கும் நேரமாய்
1: நம் கோடை பண்பலை 100.5
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களோடு
1: என்றும் அன்புடன் ஹரி,
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக். வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.
0: இன்றைய தினமும் நேர்களின் கடிதவழி கானங்கள் காற்றலையில் தவள காத்திருக்கின்றன. இணைந்தே இருப்போம் கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மதுரை எஸ் எஸ் காலனி ஜெயபிரகாஷ், நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, பூமாரி, பாலகிருஷ்ணன் மற்றும் சூர்யா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மற்றும்
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துகள்.

0: நேயர்களின் விமர்சன கருத்துக்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: தங்கள் அன்புடன். நேயர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் மே மாதம் 6 புதன்கிழமை முதல் 12 செவ்வாய்க்கிழமை வரை 80 56 57 15 54 என்ற நமது பண்பலையின் கட்சவியனிற்கு

0: நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்போம்.
1: முதல் பதிவு. இந்த மாதம் மே 6 புதன்கிழமை அன்று காலை 8 மணிக்கு வலம் வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட நேர்கள் கலந்து கொண்டு அவரவர் விருப்ப பாடல்களை பெற்று மகிழ்ந்தனர். காலை நேரத்தில் கலகலப்பான முறையில் நிகழ்ச்சியை காற்றலையில் கேட்க செய்த அறிவிப்பாளர் மீனா அவர்களுக்கும் நம் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்செவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள். சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா மற்றும் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் புதிய நேர்களும் நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களது எண்ண கருத்துக்களை உடனுக்குடன் பதிவு செய்யலாம். 80 56 57 15 54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்செவி இலக்கத்திற்கு.
0: இனி மே மாதம் கடந்த 6 புதன்கிழமையன்று இரவு 8 இசைத்த இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு சொல்லுக்குள் சொல், வார்த்தை சங்கிலி என இரு விளையாட்டுகளையும் விளையாடி சென்று நிகழ்ச்சியை ரசிக்க செய்தனர். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் புத்துணர்வை அள்ளித்தந்தன. நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் வீணா வீரபத்ரன் அவர்களுக்கு நன்றிகளை கட்செவி வழியாக கூறியுள்ளார்கள் தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் மற்றும் கரூர் மாவட்டம் தரகம்பட்டி சந்திரசூட்.
1: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
1: கொடைக்கானல் 624 101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் அடிமை இல்லை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் சென்னை குன்றத்தூர் பிரகாஷ்.

0: அன்பான வீடு எங்கும் வளம் வந்து கொண்டிருக்கிறது.
1: கோடை பண்பலை 100.5
0: தங்கள் அன்புடன். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 7 வியாழன் அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது எப்படி கேட்கிறது என்ற கேள்விக்கு விடை தேடும் வகையில் வந்து சென்றது. நேயர்கள் அனைவரும் எந்த இடத்தில் எந்த விஷயத்தில் தாங்கள் தயங்கி எப்படி கேட்பது என்ற அனுபவங்களை நிகழ்ச்சியின் பக்கம் பரிமாறி சென்றனர். பல்வேறு நிகழ்வுகளையும் சுவாரஸ்யமான முறையில் பதிவு செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாய் ஐயனார் மற்றும் நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர்.
1: இனி மே மாதம் கடந்த 7 வியாழக்கிழமை அன்று இரவு 10 அரங்கேறிய நினைவே சுகம் நிகழ்ச்சியானது திருநெல்வேலி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பை தாங்கி வந்தது. இனிமை ததும்பிய பாடல்களால் இரவை ரசிக்கச் செய்து நிகழ்ச்சியை அலங்கரித்த அறிவிப்பாளர் சசிரேகா ஜெயகாந்த் அவர்களுக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்களை கூறியுள்ளார்கள். தஞ்சாவூர், வியாகுளமேரி, தேனி, உமா, திண்டுக்கல், தேவி, ஹிவானி மற்றும் மகாலட்சுமி.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. வானவீதி எங்கும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடிதவழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக செந்தூர பூவை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் பரமத்தி வேலூர் ரமேஷ், சுரேஷ், ராஜா, மணி, தனம், ஹரிஸ், அஞ்சனா, சஞ்சனா, ஆர்

0: காற்றின் கூர்வையால்
1: இதயங்களை நனைத்துக் கொண்டிருக்கிறது.
0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரி

0: வசதியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: அடுத்ததாக இந்த மாதம் மே 8 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது மறக்க முடியுமா என்ற கேள்வியோடு வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் பல வருடங்களாக தங்கள் மனதில் பதிய வைத்திருந்த கருத்துக்களை பண்பலையில் பகிர்ந்து கொண்டனர். அவரவர் மறக்க முடியாத நினைவுகளை கூறியும் சென்றனர். நிகழ்ச்சியை கேட்டு ரசிக செய்த அறிவிப்பாளர் மெர்லின் ரமேஷ் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள். தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் மற்றும் திண்டுக்கல் செல்வி சிவராஜ். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களும் நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களது என்ன கருத்துக்களை உடனுக்குடன் பதிவு செய்யலாம். 80 56 57 15 54 என்ற பண்பலையின் வளமையான கட்சி இலக்கத்திற்கு.
2: இனி மே மாதம் கடந்த 8 வெள்ளிக்கிழமையன்று மாலை 4 அரங்கேறிய திக்குமுக்கு வண்ணத்துறையை நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக அமைந்தது. நேயர்கள் விறுவிறுப்பாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட திக்குமுக்குகளை கூறி சென்ற விதம் நிகழ்ச்சியை ரசிக்க செய்தது. கலகலப்பாய் நிகழ்ச்சியை கையாண்ட அறிவிப்பாளர் ஈரோடு கைலாசம் மற்றும் அனலட்சுமி இருவருக்கும் நன்றிகள் என கட்சவி பக்கம் பதிவு செய்துள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாய் ஐயனார் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொன் ஊருக்கு புதுசு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன்.

0: வானவீதி எங்கும் வளம் வந்து கொண்டிருக்கிறது.
1: கோடை பண்பலை 100.5
0: தங்கள் அன்புடன். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 9 சனிக்கிழமை அன்று காலை 7 ஒலித்த சுகமான காலை நிகழ்ச்சியில் வளமந்த பாடல்களுக்கு இடையே இடம்பெற்ற குறு நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது. குறிப்பாக தக்கமுக்கு தர்பார் பகுதியில் அன்றைய தினம் வலசை போகும் பறவைகள் குறித்த பல தகவல்களை தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியானது பயனுள்ள வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியில் பறவைகள் காலநிலை மாறுபாட்டால் இனப்பெருக்கத்திற்காக எவ்வாறு நாடு விட்டு நாடு பறந்து செல்கின்றன என்பது குறித்து பல சிறப்பான தகவல்களை தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக நகர்த்திய அறிவிப்பார் கஜேந்திரன் மற்றும் கோபாலகிருஷ்ணன் இருவருக்கும் வாழ்த்துக்கள் என கட்செவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள். கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா மற்றும் ஸ்ரீசுதன்.
1: இனி மே மாதம் கடந்த 9 சனிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் கோடை காலத்தின் உணவு சைவ உணவா அசைவ உணவா என்ற விவாதமாய் விரிந்தது. நேயர்கள் அவரவர் அனுபவங்களை கூறி நிகழ்ச்சியை சுவைக்க செய்தனர். நிகழ்ச்சியை விறுவிறுப்பாய் நேயர்களின் பங்களிப்பில் நகர்த்திய மூத்த அறிவிப்பாளர் ஜான் டி பிரிட்டோ அவர்களுக்கும் நம் கோடை பண்பலை 100.5 நன்றிகள் என கட்சவி பக்கம் பதிவு செய்துள்ளார்கள் திருநெல்வேலி, கட்டபொம்மன் நகர், பொன்ராணி சங்கர் மற்றும் தேனி அமிர்தவள்ளி.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் தாராபுரம் DS கார்னர் நாகராஜன்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: இதயங்கள் தோறும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது
1: கோடி பண்பலை 100.5
0: தங்கள் அன்புடன். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள்

0: அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 10 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 வந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் அன்றைய தினம் சட்டீஸ்கர் மாநிலம் ரெய்ப்பூர் பிளாஸ்பூர் பகுதிகளில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்கள் குறித்தும் பிரதான சின்னங்கள் பற்றியும் அழகாக எடுத்துக் கூறி நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் சுபா அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள். தருமபுரி மாவட்டம் பெரியவத்தலாபுரம் செல்வராசு, திண்டுக்கல் செல்வி சிவராஜ் மற்றும் திருப்பூர் மாவட்டம் வெள்ள கோவில் அனிதா.
2: தொடர்ந்து அன்றைய தினம் மே 10 ஞாயிற்றுக்கிழமை அன்று 9 வீசிய கொடைத்தென்றல் தேனி மாவட்டம் சொக்கநலை மலை கிராம மக்களின் வாழ்வியலை விரிவாக்கும் வகையில் அமைந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய விவசாயி கண்ணன் அவர்கள் இயற்கையோடு இணைந்து அவரின் வாழ்க்கையை அழகான முறையில் கூறிச் சென்றார். அவருடன் உரையாடி நிகழ்ச்சியை சிறப்பித்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்களுக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார்கள் சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கொசவம்பட்டி தனலட்சுமி.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 11 திங்கட்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானொலி நிகழ்ச்சியானது பணம் என்பது என்ற தலைப்பிட்டு வந்தது. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்கள் பணம் சம்பாதிக்க உழைப்பு அவசியம், அதை பாதுகாக்க திறமையும் வேண்டும், அதை பிறருடன் பகிர்ந்தால் மனித நேயமும் மலரும் என பல தரப்பட்ட அனுபவங்களை நிகழ்ச்சியில் கூறி மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் பியூலா அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் திருப்பூர் மாவட்டம் மனவை சந்திரசேகர் மற்றும் தஞ்சாவூர் வியாகுளமேரி.
2: தொடர்ந்து அன்றைய தினம் மே 11 திங்கட்கிழமை அன்று மாலை 5 இசைத்த சித்திர சிவானன் நிகழ்ச்சியில் இதமாய் இதயம் மறடிய இனிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியை அலங்கரித்த அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 நன்றிகள் என கட்சவி பக்கம் பதிவு செய்துள்ளார்கள் தேனி மாவட்டம் பன்னிபுரம் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஈரோடு மாவட்டம் ஓசைப்பட்டி வெங்கட்.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 12 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 7 ஒழித்த சுகமான காலை நிகழ்ச்சியின் இடையில் அரங்கேறிய தக்கமுக்கு தர்பார் பகுதியில் அன்றைய தினம் சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு செவிலியர்களின் தியாகம், மருத்துவத்துறையில் அவர்களுக்கான பங்கு உள்ளிட்ட பல தகவல்களை தாங்கி வந்தது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை தகவல்களையும் கேட்டு பயன்பெற்றோம். படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் கஜேந்திரன் மற்றும் கோபாலகிருஷ்ணன் இருவருக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா மற்றும் ஸ்ரீசுதன்.
2: இனி மே மாதம் கடந்த 12 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 8 வளம் வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது திருநெல்வேலி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்தது. நிகழ்ச்சியை கலகலப்பாய் கையாண்டு நேயர்களின் விருப்ப பாடல்களால் நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் சசிரேகா ஜெயகாந்த் அவர்களுக்கு நன்றிகள் என கட்சவி பக்கம் கூறியுள்ளார்கள் நாமக்கல் மாவட்டம் அந்தப்பம் பாளையம், புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், செந்தில்குமார் மற்றும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளங்கோவில் அனிதா.
0: தொடர்ந்து அன்றைய தினம் அதாவது இந்த மாதம் மே 12 செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 3 வந்த உயிரெழுத்து நிகழ்ச்சியானது அன்றைய தினம் மேகம் என்ற தலைப்பிட்டு ஒழித்த அத்தனை பாடல்களும் மனதை மகிழ்வித்து சென்றன. அன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்த நேயர் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி சித்தி கதிஜா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அறிவிப்பாளர் ஈரோடு கைலாஸ் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் திருப்பூர் மாவட்டம் மனவை சந்திரசேகர் மற்றும் சின்னாலப்பட்டி சிவகாமி. நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் மே 6 புதன்கிழமை முதல் 12 செவ்வாய்க்கிழமை வரை 80 56 57 15 54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.

1.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் சிவப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா மற்றும் ஸ்ரீசுதன்.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

0: உயிர்களின் நினைவுகளில் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: கரூர் மாவட்டம் தரகம்பட்டி சந்திரசூட். அவர் இந்த மாதம் மே 6 புதன்கிழமை அன்று 8:00 அரங்கேறிய இளமை பேசுகிறது நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவை கட்சவி பக்கம் பதிவு செய்திருக்கிறார். அன்றைய நிகழ்ச்சியானது மாணவர்களின் மனநிலைக்கு ஏற்றாற்போல் கேள்விகளை தாங்கி வந்தன. மாணவ மாணவியரிடம் உரையாடிய விதமும் இடையிடையே அவர்களுக்காக வளம் வந்த பாடல்களும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் வீணா வீரபத்ரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கம் தனது எண்ண பதிவை பதிவு செய்திருக்கிறார். கரூர் மாவட்டம் தரகம்பட்டி சந்திரசூட்
3: அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள்.

0: நிறைவுக்கு வருகிறது. நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை அன்று 7:00 PM.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு வூல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடமளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தாவேக முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌகானும் தங்கப்பதக்கத்தையும் சனித் தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமீர் தங்கப்பதக்கத்தையும் அகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா

0: இஷான் பட்நாகர் இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கராகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. இப்பிரிவில் சூரஜ் கோலா, துரு ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

வணக்கம் நேர்களே. யாரையும் கேட்காமல் உயரும் வயது, யாருக்காகவும் காத்திருக்காத காலம், யார் நினைத்தாலும் நிறுத்த முடியாத நேரம். இந்த போராட்டத்திற்கு மத்தியில் தன் லட்சிய பாதையில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் மாணவர்களை சந்திக்க கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் உங்களோடு சதாம். மாணவர்கள் 24 இணைச்சுவாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொட்டு 1, 2, 3 2 விளையாட்டுகள் இருக்குது.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி பேக்ஸ், DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி பேக்ஸ்,
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ். உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இப்ப நீங்கள் சில பேச வரும் மாணவர், வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: தேனியில இருந்து அருண்ராய் செல்வி பேசுறேன் சார்.
3: என்ன படிக்கிறீங்க பாப்பா?
4: 5th ல இருந்து 6th போறேன் சார்.
3: சரி, விளையாடலாமா?
4: ஓகே சார்.
3: தொட்டு தொட்டுல பசு.
4: பசு பாடி.
3: என்ன பாப்பா? பசு பால் தரும்,

0: என்ன பாப்பா? உங்களுக்கு இணைப்பு சரியா இல்லை, என்னமோ சொல்றீங்க, என்ன சொல்ல வர்றீங்கன்னு சரியா கேட்க மாட்டேங்குது. அதுல இருந்து
1: அதுல இருந்து பஞ்ச காவியம் எடுப்பாங்க சார்.
0: ஆஹா, அடுத்து அடுத்து. ஆ, இன்னும்
1: மாட்டு சாணத்துல இருந்து உரம் தயாரிப்பாங்க.
0: அருமை அருமை. ம்,
1: பால் தயிரா மாறும்.
0: ஆஹா. ஆ,
1: பால் இருந்து பால் கோவா செய்யலாம் சார்.
0: ஆஹா, வேற
1: பசுவ கோமாதான்னு சொல்லுவாங்க சார்.
0: ஆஹா,
1: அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: ஆஹா, பரவாயில்ல. அந்த பசு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமையே நிறையா விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் அதில் என்ன அப்படின்னா, அந்த பால்லேருந்தே நிறையா சொன்னீங்க பாருங்கள். பாலில் த என்ன சொல்கிறது, தயிர் கிடைக்கும், தயிர்லேருந்து மோர் கிடைக்கும், அப்புறம் பால்கோவா கிடைக்கும் அப்படின்னு அங்கே நிற்கிறீங்க நீங்கள். நன்றி நிகழ்ச்சியில் பேசுனதுக்கு. இது கோடி பண்பலை 100.5.

0: இது கூட பின்பலை 100.5 இளமை பேசுகிறது. இப்ப நீங்கள் சில பேச வருமானவர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனிலிருந்து ஹரிணி பேசுறேன் சார்.
0: ஹரிணி, தேனிலிருந்து எந்த ஊரு?
1: அல்லிநாத்திலிருந்து
0: பேசுறேன் சார். சரி சரி, என்ன படிக்கிறீங்கம்மா?
1: எயிட்டு முடிச்சு நைன்த்து போகிறேன் சார்.

0: இந்த வீரபாண்டி திருவிழாக்கெல்லாம் போனீங்களா? களை கட்டிட்டு இருக்காம்ல கூட்டம்.
1: ஆமா சார், பயங்கரமான கூட்டம் சார்.
0: எத்தனை ராட்டினத்துல போனீங்க?
1: எதுலயுமே போல சார்.
0: ஏன்?
1: பயமா இருந்துச்சு சார்.
0: என்ன வேகம், என்ன வேகம்!
1: ஆமா சார்,
0: ஆரம்பத்துலலாம் ஒரு ராட்டினம் இருக்கும். அந்த ஒரு ஆட்டினத்தில் இந்த என்ன காரோ இல்லை குதிரையோ அதை சுற்றிட்டு வந்துடுவோம். இப்போல்லாம் அப்படியா? எத்தனை முறை போயிருக்கீங்க அங்கே திருவிழாக்கு?
1: ஒரு தடவை தான் சார் போயிருக்கேன்.
0: சரி, இல்லை இல்லாமல் நம்ம
1: ஆடு
0: மாடு பசு எருது கன்று, சரியா?
1: ஒரு தடவை மட்டும் சொல்லுங்க சார்.
0: ஆடு மாடு பசு எருது கன்று,
1: சரி சார்.
0: 4 3 2
1: எருது எருது பசு மாடு,
0: 5 4 3 2 1
1: 5 4 3 2 1 கன்று எருது பசு மாடு ஆடு சார்.
0: 3 2 4
1: பசு மாடு எருது சார்.
0: சரி, 1 2 3 4 5
1: ஆடு மாடு பசு எருது கன்று சார்.
0: அருமையா விளையாண்டீங்க. கோடை பண்பலை 100.5 இது.

0: கோடை பண்பலை 100.5 நேரம் 8:26 இப்ப நிகழ்ச்சியில் பேச வரும் மாணவர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அமரபூண்டிலிருந்து கவின்குமார் பேசுறேன்.
0: கவின், இந்த விடுமுறைக்கு எங்கெல்லாம் போனீங்க?
1: விடுமுறைக்கு அண்ணா ஊருக்கு போயிட்டு வந்தேங்கண்ணா.
0: எந்த ஊருக்கு?
1: பாட்டி ஊருக்குங்கண்ணா.
0: சரி, என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க அங்கே போய்? ஏதாவது புதுசாக ஏதாவது கத்துக்கிட்டீங்களா?
1: பைக் ஓட்டுறது கத்துக்கிட்டேங்கண்ணா.
0: அது தவறுதல்ல.
1: ஆமா,
0: பண்ணக்கூடாதுல்ல. அது நம்மளுக்கு அந்த வயது வந்ததுக்கு அப்புறம் தான் அது நம்ம கற்றுக்கணும்.
1: சரிங்க.
0: அப்படியே நீங்கள் கத்துக்கிறதா இருந்தாலும் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல சின்ன வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாவோ இல்லை அண்ணனோ கூட வச்சு பழகுங்க. அதுவுமே தேவையில்லை. வயது வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஓட்டுநர் உரிமையெல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த நேரத்தில் நம்ம பழகிக்கிட்டால் போதும். சரியா? சரி, உங்களுக்கு வந்து விடுமுறை.
1: சரிங்கண்ணா.
0: ம், சொல்லுங்கள். தொட்டு தொட்டு
1: அந்த ஒரு சொல்ல சொன்னாவே குழந்தைகள் ரொம்ப ஆர்வம் ஆயிருவாங்க. எக்ஸாம்லாம் முடிஞ்சோனே அது விடுவாங்க. அது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அந்த நாள நம்ம நிறைய கத்துக்கலாம், விளையாடலாம், ஊருக்குலாம் போலாம். அதனால
0: சரி, அந்த நாள் அம்மா எப்படி உணர்வாங்க?
1: ரொம்ப மகிழ்வா உணர்வாங்க.
0: அப்படியா?
1: கஷ்டமா தான் உணர்வாங்க.
0: அப்படியா? இப்படியா?
1: எப்படா ஸ்கூல் திறப்பாங்க அப்படிங்குவாங்க.
0: அப்ப முன்னாடி ரொம்ப மகிழ்வா அப்படின்னீங்க, எது உண்மை? அப்ப
1: இப்ப சொன்னதாங்க.
0: அம்மாவே ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி தம்பி, நிகழ்ச்சியில் பேசுனதுக்கு. இது கோடை பெண்பலை 100.5.

0: இது கோடை பண்பலை 100.5 நேரம் 8:32. இப்போ நீங்கள் சில பேச வரும் மாணவர், வாங்க. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: என்ன
0: படிக்கிறீங்க? எந்த ஊர்? தேர்டா செகண்டா? தேர்ட். சும்மா சொல்லுவான், கொஞ்ச நாள்ல சேர்ந்துருவோம்ல. மூலநூல்ல இருந்து பேசுறீங்களா? சரி, விளையாடலாமா? சரி, உங்களுக்கு என்ன கொடுக்கலாம்னா 1, 2, 3 கொடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், நீங்கள் சின்ன பையன் இல்லை, அதனால தொட்டு தொட்டு உங்களுக்கு. சரியா? வண்ண மீன்கள், வண்ண மீன்கள். வண்ண மீன்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தாமையே அதை பற்றி பேசணும். சின்னதா இருக்கும். தொட்டில வச்சு வளர்ப்பாங்க. ஆஹா, வண்ண வண்ணமா இருக்கும். அடுத்து? ஆஹா, என்ன ஒரு கண்டுபிடிப்பு! தண்ணியில இருக்கும். இன்னும் இன்னும் அது சாப்பிடுமா? நம்ம சாப்பிடுமா? அது சாப்பிடும். ஆ, சரி சரி. ஆ, அது சாப்பிடும் தான், சாப்பிடும் தான். அடுத்து? என்னது? சத்தமா சொல்லுங்க, கேட்க மாட்டேங்குதுல பிள்ளைக்கு. கடல்ல இருக்குமா? கடல்ன்ற வார்த்தை மட்டும்தான் கேட்டுச்சு உனக்கு, அதனால சும்மா கடல் மட்டும் சொல்லிட்டேன். என்ன தம்பி,
1: ம்,
0: பரவாயில்ல, அழகாக பேசுனீங்க. கோடை பண்பலை 100.5 இருந்து

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்று

0: தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இது கூட பின்பலை 100.5 இளமை பேசுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பேசணும் அப்படின்னா 0-45-42 முன்னிணைத்து 24-24-24-24-24-26-24-24-29 மாணவர்கள் பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் மாணவர், வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: என்ன
1: படிக்கிறீங்க தம்பி? உங்களுக்கு வந்து தாத்தா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, பாட்டி, நான் வந்து 5 உறவு முறை சொல்லியிருக்கேன். சரி, அதை 1, 2, 3 அப்படின்ட்டு சேர்த்துக்குங்க. தாத்தா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, பாட்டி, 4
2: தாத்தா, பெரியப்பா,
1: சரி,
2: பெரியம்மா, தாத்தா, பாட்டி.
1: 2-3 தாத்தா இருக்காருன்னு நினைக்கிறேன் தம்பிக்கு. அதான் 2-3 தடவை சொல்றாரு. பரவாயில்ல. கோடை பண்பலை 100.5 தம்பிக்காகவும் நம்ம நேயர்கள் அனைவருக்காகவும் பாடல்.

0: நேரம் 8:47 கோடி பண்பலை 100.5. இது இப்போ நிகழ்ச்சியில் பேச வருமானவர். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்ண்ணா.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
1: நாமக்கல் மாவட்டத்துலேருந்து ரட்சனா பேசுகிறேன்.
0: ரட்சனா, என்ன படிக்கிறீங்க பாப்பா?
1: 9th முடிச்சு 10th போக போகிறேங்கண்ணா.
0: சரிம்மா, விளையாடலாமா?
1: ஆ, விளையாடலாங்கண்ணா.
0: தொட்டு தொட்டு கபடி, கால்பந்து, கூடைப்பந்து, மட்டைப்பந்து, கைப்பந்து.
1: ஒரே நிமிஷம்ண்ணா.
0: எழுதிக்கிறியா? எழுதக்கூடாது. இது எழுதாம நம்ம மனசுல வச்சு விளையாடணும், அதுதான்
1: விளையாட்டு.
0: முயற்சி பண்ணுவோம், தோத்தா என்ன? எழுதி வச்சு ஜெயிக்கிறத விட எழுதாம முயற்சி பண்றோம் பத்தியா, அதுதான் வெற்றி நம்மளுக்கு. விளையாடலாமா? இன்னொரு முறை வேணா சொல்றேன் உனக்கு. கபடி, கால்பந்து, கூடைப்பந்து, மட்டைப்பந்து, கைப்பந்து. 3-2-1.
1: கைப்பந்து
0: இல்லையே. கைப்பந்து வந்து அஞ்சாவது முறையா? அஞ்சாவது டைம்ல சொன்னேன். 5வதாக சொல்லப்பட்டதுதான் கைப்பந்து. சரி, இன்னொரு முறை சொல்கிறேன். கபடி, கால்பந்து, கூடைப்பந்து, மட்டைப்பந்து, கைப்பந்து.
1: ஆ, சரிங்கண்ணா. கைப்பந்துங்கண்ணா?
0: இல்லை. 3-2-1 சொல்லுங்கள்.
1: கைப்பந்து.
0: கைப்பந்து வந்து 5. 3வதாக வந்து கூடைப்பந்து சொன்னேன்.
1: ஆ, கூடைப்பந்துங்கண்ணா.
0: ஆ, கூடைப்பந்து.
1: கால்பந்து.
0: ம்.
1: கபடி பந்துங்கண்ணா.
0: ஆஹா, அருமை அருமை அருமை. சரி, 2, 3, 4.
1: கபடி பந்து.
0: கபடி பந்தா? இதனால
1: கால் பந்து.
0: ஆ,
1: கூடை பந்து.
0: ம்.
1: பட்டை பந்து.
0: ஆஹா, அருமையா விளாண்டீங்க. உங்களுக்காக கூடை பண்பலை 100.5 இருந்து

நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் பேசின கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சதா.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: கொடை பண்பலை 100.5 கொடை தென்றல். கொடை தென்றல் மலையின் மடியில் அமைதியாக உறங்கும் ஒரு சிறிய உலகம் இதுதான். சொக்கநலை கிராமம், தேனி மாவட்டம் அகமலை ஊராட்சிக்கு உட்பட்ட சொக்கநலை மலை கிராமம். பனித்தோவும் காலை, பசுமை போர்த்திய பாதைகள், இங்கு வாழும் மக்களைப் போலவே சுத்தமான இயற்கை, இவை அனைத்தும் சேர்ந்து இந்த கிராமத்தின் அழகை சொல்லாமல் சொல்கின்றன. கொடை தென்றல் நிகழ்ச்சியில் கடந்த வாரம் தேனி மாவட்டம் அகமலை ஊராட்சிக்கு உட்பட்ட சொக்கநலை மலை கிராம மக்களையும் மூத்த விவசாயி கண்ணன் அவர்களையும் சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் நினைவுகளையும் கேட்டறிந்தோம். அந்த உரையாடல் நம்மை மண்ணின் வாசனைக்குள் அழைத்துச் சென்றது. சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இன்றும் சொக்கநலை கிராமத்தை சேர்ந்த மூத்த விவசாயி கண்ணன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே, கேட்டு ரசிப்போம்.

0: திரு கண்ணன் அவர்கள் குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டதையும் அங்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்.
1: இப்போ டெல்லிக்கு போயிருந்தோம். ட்ரைபல் டைரக்டர் ஆஃபீஸு சென்னையிலேருந்து தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு தெரியாது, இல்லை நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சாராக ஃபோன் பண்ணி கேட்டார், உங்களை டெல்லிக்கு கூட்டு போகலான்ருக்குறோம், நீங்கள் எப்படி வர விருப்பமானு கேட்டார். நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேங்க சார், சாயந்தரம் கூப்பிட்றேன்னு. சாயந்தரம் வந்து அவர் கூப்பிடலை. அப்புறம் மறுநாள் அவராக கூப்பிட்டாரு. சார் நானும் கூப்பிடலங்க, ட்ரைபல் டைரக்டர் தான் உங்கள் நம்பர் கொடுத்து கூப்பிட சொன்னார், என்னங்க சொல்கிறீங்கன்றாரு. சார் கண்டிப்பாக வர்றேங்க சார், சார் சொன்னால் வந்துடலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். டெல்லி போகிற அளவுக்கு எங்கள்கிட்ட பணமும் கிடையாது, ஏன் மெட்ராஸ் வர்றது கூட பண வசதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் வந்து கவர்மெண்ட் மூலம் உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க, நீங்கள் ஓகே மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. ஓகேங்க சார் போகலாம் அப்படின்போது கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஆதார் கார்டு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க சொன்னாங்க. கொடுக்க சொல்லி போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. அதுவும் கூட நீங்கள் ரிஸ்க் எடுத்து வாங்க வேணாம், எல்லாமே ஆஃபீஸில் வாங்கிடுவாங்க, ஆதார் கார்டு மட்டும் கொடுங்கன்றாங்க. கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் சரின்ட்டு ஓகே பண்ணிட்டோம். அப்புறம் சார் வந்து கிளம்பி வாங்கன்ட்டாங்க. அப்புறம் சார் நாங்கள் தேனி வரைக்கும் வந்துடுவோம், அதுக்கு மேலே வண்டி வசதி எங்களுக்கு தெரியாதுங்க சார்ன்ட்டேன். அப்புறம் ஆஃபீஸில் கூப்பிட்டு சூப்ரண்ட் அம்மாக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வண்டிக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து வண்டியில் கொண்டு வந்து ஏற்றி விட வரைக்கும் இருந்தாங்க. அங்கே போய் இறங்கணுன்னா அங்கே ட்ரைபல் டைரக்டர் ஆஃபீஸிலேருந்து அவங்க வந்து
2: எந்த வண்டியில் போனீங்க?
1: சொகுசு வண்டிங்க மேடம், ப்ரைவேட் வண்டியில் நல்லா பெட்டு வசதியோடு நல்ல ஏசி வண்டிங்க மேடம். இங்கேருந்து சென்னை வரைக்கும் மேடம். சென்னையிலேருந்து அப்புறம் அங்கே போயிட்டு மீட்டிங் போட்டிருந்தாங்க. மீட்டிங் போட்டு லட்சுமி பிரியா மேடம் ஐஏஎஸ் இருக்காங்களா அவங்கள பார்த்துட்டு, இவர் அண்ணாத்துறை சார் ட்ரைபல் டைரக்டர் சாரை பார்த்துட்டு அங்கே மீட்டிங் எல்லாம் போட்டு மறுநாள் வேணுற திங்ஸ் எல்லாம் சாயந்தரம் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுக்க சொன்னார். ஷூவு இந்த குளிருக்கு போடுறதுக்கான சொற்று இதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு அங்கே தங்கியிருந்துட்டு மறுநாள் காலையில் 10 மணிக்கு டெல்லிக்கு பிளேட்டுண்டாங்க ஏர் இந்தியாவில். அப்புறம் போயிட்டு 10 மணிக்கு பிளேட் ஏறி டிசம்பர் 29 போயிட்டோம். அங்கே தங்கியிருந்துட்டு மீட்டிங் முடிச்சுட்டு போய் அங்கே அந்த விமானத்தில் போனோம். ஃபஸ்ட்டு போகும்போது சின்ன பயம்தான், அவ்வளோ உயரத்தில் போகுதுன்னு சொல்லி விமான பயணம் நம்ம கீழேருந்து பார்த்துருக்குறோம். மேலே இது மேலே போயிட்டு அப்படியே போய் தூக்கிட்டு மேலே போகுது, போய் சல் சல் சல்னு மேலே போய் மட்டத்துக்கு போய் அப்படியே நின்றது மாதிரி மேகத்துக்கு மேலே போயிடுது. சார் சொல்லிட்டாரு, இதெல்லாம் பயக்க வேணாம், அது நம்ம பஸ்ஸில் உட்காந்துருக்கிறது மாதிரி தான், அது ஒன்றும் இல்லை, அது பஸ்ஸு கீழே போகுது மேலே போகுது அப்படின்ட்டாரு. டெல்லியில் போய் இறங்குனேன், அங்கே இறங்கும் போதே சொல்லிட்டாங்க, இவ்வளோ டிகிரி குழு பனி அடிக்குது, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. போனோடனே கார் ரெடியாக இருந்துச்சு. கார்லேயே எங்கள் சூட்கேஸு எல்லாமே விவிஐபி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு சார்பாக வர்றாங்கன்ட்டு நல்ல ஒரு மரியாதை. அந்த வண்டியில் எல்லாமே அவங்களே எடுத்து வச்சாங்க, தங்குற இடத்துக்கு கூட்டு போனாங்க. 4 மணிக்கு அங்குள்ள மினிஸ்டரோட மீட்டிங் போட்டாங்க. அதாவது எல்லாத்துக்கும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றாங்க. எல்லா மாநிலத்திலேருந்து வந்திருக்கிற ஒரு ட்ரைபல்ஸ் லீடரையும் கூப்பிட்டு வரவேற்றுட்டு மீட்டிங் போட்டு நாளை

0: அப்புறம் அப்படியே இது
1: தமிழ்நாடு
0: பண்ணிட்டேன்.
1: சார்பாக நீங்கள் ஒருத்தர் தான் போயிருந்தீங்களா?
0: ரெண்டு பேர், நானும் என்னுடைய மனைவியும் போயிருந்தோம். போயிட்டு அங்கே இந்த ஃபங்க்ஷன் மொதல் நாள் அப்புறம் அப்படியே சுற்றி பார்த்தோம். 26ஆம் தேதி குடியரசு தின விழா நடந்துச்சு. அதில் வந்து காலையில் 5 மணிக்கெல்லாம் சீட்டு முதல் வரிசையில் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு பின்னாடியெல்லாம் வந்து போலீஸு இவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, பெரிய பெரிய டிஐஜி இவங்கெல்லாம் பின்னாடி உட்காந்துருந்தாங்க.
1: பரேடெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் முன் வரிசையில் உட்காந்துருந்தீங்க?
0: ஆமாங்க மேடம்.
1: குடியரசு தின விழா அணிவகுப்பில்,
0: அணிவகுப்பில் முதல் வரிசையில் நம்மளுக்கு இடங்க மேடம். மறுநாள் வந்துங்க மேடம் குடியரசுத் தலைவர் வீட்டில் வந்து குடியரசுத் தலைவர் அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே உள்ளே போயிட்டு எல்லாரையும் உட்கார வச்சாங்க. 26ஆம் தேதி கடந்த நடந்த கலை நிகழ்ச்சி பூராமே அம்மா வீட்டில் போட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவங்களோட குரூப் போட்டோவெல்லாம் எடுத்துட்டு தேநீர் விருந்து அங்கேயே. குளிர்ண்ட குளிருங்க மேடம், அதிகமான குளிரு, சாரல் வேற, பனி காலம். அப்புறம் அங்கே அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அப்புறம் தியாகிகள் சமாதி இந்த மாதிரி இடங்கள் பார்த்துட்டு வந்தோம். இராணுவ அணிவகுப்பு மரியாதை இதெல்லாம் போய் கூப்பிட்டு போனாங்க. மெட்ரோ ட்ரெயின் எப்படி வந்து உருவாக்குனாங்க அந்தனுடைய தொடக்கத்தை கொண்டு போய் காமிச்சாங்க. இது எல்லாமே A to Z எல்லாமே அவங்க செலவு தான். நாங்கள் கூட போகிறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். ட்ரெஸ்ஸும் கூட அவங்களே எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா கோர்ட்டு ஷர்ட்டு வேணுமான்னு கேட்டாங்க. அதெல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் போட்டு பழக்கமே இல்லை எனக்கு. நான் சும்மா வேட்டி சட்டை தான். அங்கே வந்திருக்கிறதுலே நான் ஒரு ஆள் தான் வேட்டியும் சட்டையும் போட்டிருந்தேன். அடுத்து மோடிஜி ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் 6வது நாள். அந்த ஃபங்க்ஷனில் பிரதம மந்திரி பார்த்துட்டு தமிழ்நாடு வணக்கம் உண்டார். அந்த வேட்டி சட்டையை பார்த்தா நம்மளுக்கு தன்னால் அவருக்கு தெரிஞ்சிருச்சு போல. அப்புறம் அதுக்கு மேலே போட்டிருந்தாங்க தமிழ்நாடு, தமிழ்நாடு வணக்கம் நன்றின்றாரு. நாங்களும் வணக்கம் நன்றி சொல்லிட்டு அவரு கூடயும் போட்டாக்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன் முழுவதையும் அந்த இராணுவ அணிவகுப்பு மரியாதை கல நிகழ்ச்சிகள் அதெல்லாம் கலந்துக்கிட்டு அப்புறம் வர்றதுக்கு மொதல் நாளில் வந்து டெல்லி சிஎம் வீட்டில் வந்து விருந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கலை நிகழ்ச்சி விருந்து கலந்துக்கிட்டதுக்கான சான்றிதழ் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் மறாத நாள் டெல்லி ஆக்ரா தாஜ்மஹால் இங்கெல்லாம் கூட்டு போனாங்க. வந்து நைட் 2 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு விமானம் ஏறினோம். போன அன்னைக்கு கூட சின்ன விமானம், அங்கேருந்து வரும்போது பெரிய விமானம். முன்னாடியே டிவியெல்லாம் இருக்குது, விமானம் எப்படி போகுதுன்றது எல்லாமே மேப்பில் முன்னாடி காமிக்கிறோம். போகிற அன்னைக்கு கூட நின்றுல வரும்போது ரெண்டு காதுமே அடைச்சிருச்சு மேலே போகும்போது, விமானம் மேலே போகும்போது. போயிட்டு அப்புறம் இங்கே வந்து இறங்கினோம். இங்கேயும் அதே மாதிரி 10 நாளுமே எங்களை ட்ரைபல் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எங்களோட கூடவே இருந்தார். தியாகராஜன் சார் இருந்து எங்களுக்கான தேவைகள் பேசுகிறது, மொழி பெயர்க்கிறது, அவங்க சொல்கிறத கேட்டு சொல்கிறது, இந்த மாதிரி இதில் எங்களுக்கு கூடவே இருந்து வந்தாருங்க மேடம். அப்புறம் எங்களை இங்கே சென்னையிலேருந்து தேனி வர்ற ட்ரெயினில் நல்ல ஏசி இதில் புக் பண்ணி கொடுத்தாங்க. நீட்டாக விஐபி போகிற இது ரூம்பு அதில் பண்ணிவிட்டு இங்கே வந்து இறங்கின உடனே எங்களுக்கு ட்ரைபல் பழங்குடியின் நலத்துறை மூலம் வந்து அங்கே கவர்மெண்ட்டு ஜீப் அரேஞ்ச் பண்ணி அவர் சார் வந்து வீட்டிலே கொண்டு போய் விட்டுருங்கன்னு எங்கள் ஊர்லேயே கொண்டு போய் வீட்டிலே இறக்கி விட்டுட்டு வந்தாங்க. மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் சார்பாக வந்து அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க மேடம்.
1: சொக்கநலை கிராமத்து வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்குறாங்க. நவீன காலம் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. நம்ம ராஜதானியை போய் பார்த்துட்டு, அதாவது ஃப்ளைட்டில் பறந்து போய் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. குடியரசுத் தலைவரை சந்திச்சிருக்கிறீங்க, பிரதம மந்திரியை சந்திச்சிருக்கிறீங்க, முதல் மந்திரியை சந்திச்சிருக்கிறீங்க, எல்லாரையும் சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க. இதை எல்லாத்தையும் வந்து உங்கள் மக்கள்கிட்ட சொல்லியிருப்பீங்கள்ல, எப்படி சொன்னீங்க?
0: அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்கள் மக்களுக்கு பரவாயில்லையா நீ இருந்தாலும் போயிட்டு வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், எங்களை எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது, உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி அங்கே லோக்சபா ராஜ்யசபா இங்கேயெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. எங்கே வந்து பிரதமர் உட்காந்துருப்பார், எங்கள் ஆளுங்கட்சி எங்கள் எதிர்கட்சி உட்காந்துருக்கோம் எப்படி கேள்வி கேட்பாங்க. அங்கேயெல்லாம் கொண்டு போய் உட்கார வச்சு அந்த பெஞ்சில் உட்கார வச்சு பார்க்க சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் வந்து இங்கே சொன்ன இப்படி தான் இருக்குது நம்ம நாட்டில். இங்கே எடுக்கிற ஒரு நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுற எம்பி எல்லாம் அங்கே தான் பார்லிமெண்ட்டு போகிறாங்க. அவங்க போய் இப்படி உட்காருவாங்க, இப்படி தான் கேள்வி கேட்கணும், இப்படி தான் பேசுவாங்க, இவ்வளோ மணி நேரம் தான் ஒதுக்கியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நான் எங்கள் மக்களுக்கு வந்து சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குதான்னு சொல்லி சிலர் ஆச்சரியப்பட்டும் கேட்டாங்க.
1: இது சொல்ல சொல்ல உங்களோட முகத்தில் அவ்வளோ மலர்ச்சி, அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அந்த இடத்த நீங்கள் பார்த்ததை எங்கள் கண்ணு முன்னாடியும் கொண்டு வந்து சேர்க்குறீங்க. நீங்கள் சொல்ல சொல்ல எங்களுக்கே நாங்களே அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே போன மாதிரி இருக்குது, நாங்களே குடியரசுத் தலைவரை மீட் பண்ண மாதிரி இருக்குது.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி

0: ஒவ்வொரு கிராமத்திற்கும் தனித்துவமான ஒரு மொழியும் ஒரு வாழ்க்கை முறையும் இருக்கின்றன. அதே போல் சொக்கநிலை கிராமத்தின் பேச்சு வழக்கையும் அங்குள்ள வீடுகளின் இயல்பான அமைப்பையும் பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் மூத்த விவசாயி அவர்கள். தொடர்ந்து இந்த சிறப்பு உரையாடலில் இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல்.
1: இந்த தமிழ் மொழி மட்டும்தான் பேசுவீங்களா இல்ல உங்க மக்களுக்கு ஏதாவது?

0: இங்கே மக்களுக்குண்டு சில மொழிகள் இருக்குது, கொஞ்சம் நீட்டி பேசுவாங்க. தமிழ் தான், தமிழவே கொஞ்சம் நீட்டி பேசுவாங்க.
1: எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க.
0: ஓம் பேர் என்ன? ஓம் ஒருமையில் தான் பேசுவோம். ஓம் பேர் என்ன அப்படின்வாங்க. வந்துட்டேன், வந்துட்டி, போயிட்டி அப்படி சொல்லுவாங்க.
1: தமிழ் தான் பேசுவாங்க.
0: அதை கொஞ்சம் நீட்டி பேசுவாங்க மேடம்.
1: இங்கே வாழ்ற மக்களுக்கு உறைவிடம் எப்படி, வீடு கட்டி வச்சுருப்பீங்க, வீடு எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லலாமா?
0: இப்போ வீடுங்க மேடம், இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வீடு வந்து பாத்ரூம் இருக்கும், லெட்டின் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், சாமி ரூம் இருக்கும், ஓய்வு வரண்டு தனியாக வச்சுருப்பாங்க. இப்படி தனித்தனியாக வந்து அறைகள் வந்து இருக்கும். ஆனால் எங்கள் மக்கள்கிட்ட ஒரே வீடு தான் இருக்கும். அந்த ஒரு வீட்டுக்குள்ளே தான்
1: தனி அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது.
0: அறைகள் பிரிக்கப்பட்டிருக்காது, ஒரே வீடாக தான் இருக்கும். அந்த ஒரே வீட்டுக்குள்ளே தான் அவங்க அம்மா அப்பா எல்லாமே இருப்பாங்க. சமையலும் அதுக்குள்ளே தான் பண்ணிக்கிடுவாங்க. சிலர் ஆடுகளை கூட அதுக்குள்ளே தான் கட்டிக்கிடுவாங்க. அதுக்குள்ளேயே படுத்தெந்திரிச்சுக்கிடுவாங்க முந்த காலத்தில். இப்போ பசுமை வீடு கட்டியிருக்கிறதுனால ஒரு ரெண்டு ரூம்பு வச்சு கட்டி விட்டுருக்குறாங்க. அது அவங்களுக்கு போதுமானது தான் இருக்காது.
1: முன்னாடி இருந்தது மண் தரையாக இருந்தது, இப்போ சிமெண்ட் வீடுகளாக, காங்கிரீட் வீடுகளாக கட்டப்பட்டிருக்குது அப்படிங்களா?
0: ஆமாங்க. இப்போ முதல்ல மண் தர வீடு, இப்போ சிமெண்ட் வீடுங்க மேடம். சிமெண்ட் வீடு முதல்ல பட்டாங்கின்றது வந்து சுற்றி இலையை வச்சு மரச்சு கட்டி விட்டுருப்பாங்க, பட்டாங்கி வீடு. இப்போ வந்து மதில் வச்சுருக்குறாங்க, ஆலாப்புலா கல் வச்சு. முதல்ல வந்து சும்மா வாழை மட்டை இதெல்லாம் வச்சு படல் மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க.
1: அதுவே வந்து இயற்கையினுடைய பாதிப்புகள் இல்லாமல் இருந்துச்சு அந்த வீடு?
0: கண்டிப்பாங்க மேடம்.
1: வருஷம் ஒரு தடவை இல்லை மாற்றி கட்டுவீங்களா?
0: வருஷம் ஒரு தடவை மாற்ற மாட்டோம். அந்த புல்லெல்லாம் 5 வருஷத்து வரைக்கும் இருக்கும், மேற்கூரை புல். இந்த சுற்றி அடைக்கிறது வேண்டாம், ஆடு மாடுகள் அந்த மாதிரி பிச்சு விட்டுரும். மற்றபடி அதை அப்படியே தான் இருக்குங்க மேடம். வெயில் காலத்துக்கு மழைக்காலத்துக்கு ஒரே மாதிரி அதோட வீடுகளோட அமைப்பு வந்து இருக்குங்க மேடம்.
1: ஐயா, நீங்கள் பேசும்போது நீங்களும் அம்மாவும் தான் குடியரசு தின விழாவில் கலந்துக்கிறதுக்கு போயிட்டு வந்தீங்க, தமிழ்நாடு சார்பாக அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நமது மாநிலம் சார்பாக போயிட்டு வந்தோன்ட்டேன்னு. அம்மாவை பற்றி சொல்லுங்களேன், அவங்க பேர் என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கள்.
0: அவங்க பேர் வந்து கனகா, அவங்க அப்பா பேர் வந்து சடையன், அவங்க அம்மா பேர் வந்து பூங்கா. அவங்களும் வந்து ஒரு பழங்குடியினர் மக்கள் தான். அவங்களுக்கு இருந்த சுத்தமான கிராமம் தான் மலையொட்டி. அவங்க அப்பா அம்மாவெல்லாம் முழு தொழிலும் வந்து தேன் எடுக்க போகிறது, காட்டில் வனப்பொருள் சேகரிக்கிறது, அந்த மாதிரி தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க படித்து கொஞ்சம் வேலை கிடச்சிது, இந்த அங்கன்வாடி சமையலர் வேலை, அந்த சமையல் உதவியாளராக வந்து வேலை பார்க்குறாங்க. இப்போ அவங்களும் வந்து அந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டு அங்கே வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி டெல்லி போகிறோன்றும்
1: மலையில் தான் இருக்காங்களா?
0: அவங்க வருஷ நாட்டு மலைங்க மேடம். வேலை பார்க்குறதுனால அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த டெல்லி போனதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தைங்க ரெண்டு பசங்க இருக்கிறாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மேடம். ஒருத்தன் 10th மேடம், இன்னொருத்தன் வந்து 8th
1: படிக்கிறான்.
0: பெரிய குளத்தில் ஒருத்தன் படிக்கிறான், ஹாஸ்டலில் தங்கிட்டு. ஒருத்தன் வந்து அவங்க அம்மாவுடைய வருஷ நாட்டில்.
1: வாரம் ஒரு முறை வருவாங்களா ஊருக்கு? இங்கே
0: வீட்டுக்கு வாரம் ஒரு முறை வந்துடுவாங்க, வருவாங்க மேடம்.
1: ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். கோடை பண்பலை 100.5 சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். இயற்கை சூழலோட ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்பவே நிறைய வண்டு ரீங்காரமிடுது, சுற்றி வந்து அந்த தண்ணி போயிட்டுருக்கிற சத்தம் கேட்குது, பட்டாம்பூச்சிகள் கலர் கலராக எங்களை சுற்றி பறந்து போயிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் தான் ஐயா கிட்ட நாங்கள் பேசிகிட்ருக்கோம். கோடை பண்பலை நேயர்களுக்காக அவர் என்னமோ சொல்ல காத்திருக்கிறாரு, கேட்போம்.
0: நேயர்கள் வந்து இயற்கையை வந்து நேசிக்கணும், எளியோருக்கு உணவு கொடுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறையாவெல்லாம் கொடுக்கணும். நம்மனால் என்ன முடியுமோ அதை கொடுக்கணும். ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறது கூட நம்ம செய்கிற உதவி தான். ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றினோம்னா அந்த செடி வந்து வளர்ந்து, அந்த மரம் வந்து வளர்ந்து, இனி நான் இங்கே ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்து பக்கத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் மட்டும் இல்லை, இதில் போகிற வரலாறு எத்தனையோ பேர் வந்து பயனடைஞ்சிட்டு போகிறாங்க. அப்புறம் இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த தண்ணி, இந்த மரம், இந்த ஓடை, இந்த இயற்கை வந்து எவ்வளவு நல்ல காற்றையும் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் ஆக்சிஜன் வந்து இன்றைக்கி இல்லைன்றாங்க. இந்த இடத்துல இவ்வளோ ஆக்சிஜன் கிடைக்குது, நல்ல தண்ணி கிடைக்குது, நல்லா உட்காரதுக்கு ஒன்று இயற்கையான சேர் இல்லை, இடம் இருக்குது, கல் பாறையில் தான் உட்காந்துருக்குறோம், இயற்கையோட இயற்கை. அது மாதிரி இன்றைக்கி ஊற்றுற தண்ணி நாளைக்கு நம்ம தலைமுறைகளுக்கு வந்து அது மரமாக இருந்து நிழல் கொடுக்கும், ஆக்சிஜனை கொடுக்கும், பெரிய உதவியாக இருக்கும்.

0: கோடை பண்பலை 100.5 கோடை தென்றல் நிகழ்ச்சியில் சொக்கநலை கிராம பெண்களின் இனிய குரல்கள் நம்மை சந்திக்க வருகிறது. அவர்களின் அன்றாட வாழ்க்கை, குடும்ப பாசம் மற்றும் கிராமத்தின் அழகை மனம் திறந்து பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் சொக்கநலை பெண்கள்.
1: சொக்கநலை கிராமத்தில் உள்ள பெண்களை சந்தித்த போது

0: கிராம மக்கள் கள்ளம் கபடமற்ற அன்போடு பாசமாக நம்மோடு உரையாடினார்கள். நேர்த்தியான ஆடை, முகத்தில் புன்னகை, அளவான உடல்வாகு, அருகில் சென்று பேச முற்பட்ட போது பெண்களிடம் கூச்சம் தொத்திக்கொள்ள பேச தொடங்கினார்கள். மலைப்பகுதிகளில் உழைத்து பழக்கப்பட்ட இவர்கள் பாறைகளிலும் மலை இடுக்குகளிலும் இயல்பாக ஏறி இறங்குவதை பார்க்க முடிந்தது.
1: கோடைப்பண்பலையிலிருந்து வரும் வழியில ரெண்டு வழியில நம்ம பிரிஞ்சு வரலாம். ஒன்னு வத்தலகுண்டு வழியா வரலாம், இன்னொன்னு நம்ம அடுக்கம் வழியா வரலாம். வரும்போது பெரிய குளத்துக்கு வந்துடுறோம். பெரிய குளத்துல இருந்து கண்ணக்கரை வரும், கண்ணக்கரையிலிருந்து அகமலை போறோம். இப்ப நம்ம அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கண்ணக்கரை பகுதியில அமர்ந்திருக்கிறோம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: சவுந்தலம்.
1: சவுந்தலம் அம்மா, எத்தனை வருஷமா நீ இருக்கீங்கம்மா சொக்க நிலையில?
2: பிறந்ததுல இருந்து இங்கேதான் இருக்கிறோம்.
1: உங்க சின்ன வயசுல சொக்க நிலையில பண்ண குறும்புத்தனத்தை சொல்லுங்க உங்க அம்மாட்ட.
2: உங்க அம்மாட்டையா பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: வள்ளிக்கிழங்க பறிச்சுட்டு என்ன செஞ்சீங்க?
2: சாப்பிட்டோம், வேக வச்சு.
1: அம்மாவுக்கு தெரியாமையா?

0: நீங்கம்மா சொக்க நிலையில
1: பிறந்ததுல இருந்து இங்கே தான் இருக்கிறோம்.
0: உங்க சின்ன வயசுல சொக்க நிலையில பண்ண குறும்புத்தனத்தை சொல்லுங்க உங்க அம்மாட்ட.
1: உங்க அம்மாட்டையா பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: வள்ளி கிழங்க பறிச்சுட்டு என்ன செஞ்சீங்க?
1: சாப்பிட்டோம் வேக வச்சு.
0: அம்மாவுக்கு தெரியாமையா?
1: ஆமா.
0: வள்ளி கிழங்கு எப்படி இருக்குமா?
1: மாவா இருக்கும்.
0: வள்ளிக்கிழங்குங்கிறது சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்குமா இல்ல சேன கிழங்கு மாதிரி இருக்குமா?
1: இருக்கும்.
0: இனிப்பா இருக்குமா?
1: சப்புனதா இருக்கும், நல்லா இருக்கும்.
0: இங்க விளையிற கிழங்குங்களாமா அது?
1: காட்டுக்குள்ள
0: எப்ப போடுவாங்க, எப்ப எடுப்பாங்க? இல்ல தானா வளருமா?
1: தானா தான் வளரும்.
0: தானா வளருமா? காட்டு பகுதியில விளையிற தானா வளர்ற கிழங்காது. அதை பறிச்சுட்டு வந்து என்ன செய்வீங்க?
1: பறிச்சுட்டு வந்து கழுவிட்டு வேக வைக்குவோம், வேக வச்சு சாப்பிடுவோம்.
0: தோலை எடுத்துட்டு வேக வைக்கணுமா இல்ல தோலோட வேக வச்சிருவீங்களா?
1: தோலை எடுக்க மாட்டோம், அதை தண்ணி ஊத்து கழுவிட்டு வேக வச்சு சாப்பிடுவோம்.
0: தோலை எடுக்காமயே சாப்பிடலாம் அப்படிங்களா?
1: ஆமா.
0: அதை பத்திரப்படுத்தி எல்லாம் வைப்பீங்களா? எத்தனை மாசம் வைப்பீங்க?
1: ஒரு நாளைக்கு நாளைக்கு வரைக்கும் இருக்கும், அப்புறம் வேக வச்சு சாப்பிட்டுருவோம். அதை
0: வேக வச்சு இடிச்சு சாப்பிடுவீங்களாமா? உப்புமா மாதிரி
1: குழம்பு வச்சு தொட்டு சாப்பிடுறது.
0: படமெல்லாம் பாத்திருக்கீங்களா?
1: படம்பா அந்த காலத்துல பார்த்தோம். இப்ப எல்லாம்
0: அதுல என்ன பாட்டு பிடிக்கும்?
1: எம்ஜிஆர் பாட்டு.
0: வீட்டுல என்ன செய்வீங்க ஒரு நாள் முழுசும்?
1: தண்ணி எடுத்து அளந்தாச்சு, பாத்திரம் கழுவுவோம்.
0: வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு மற்றவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு அப்படியே நீங்க உங்களுடைய வாழ்க்கை முறையை நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. சின்ன வயசுல நீங்க என்ன சாப்பிட்டீங்க வள்ளிக்கிழங்க தவிர?
1: கேப்பக்களி, கேப்பரிசி, அதான் சாப்பிட்டோம்.
0: வேலைக்கெல்லாம் போவீங்களாமா நீங்க? இப்போ
1: இப்போ வேலைக்கு போக மாட்டேன்.
0: முன்னாடி வேலைக்கு போயிருக்கீங்க.
1: ஆமா.
0: என்ன வேலை செய்வீங்க?
1: களவட்ட போவோம், பழம் எடுக்க போவோம், அந்த வேலைக்கு தான் போவோம்.
0: ரொம்ப மகிழ்ச்சிமா உங்களை சந்திச்சதுல. அகமலை பகுதியில சொக்கநிலை கிராமத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அம்மாவை நம்ம சந்திக்க இருக்கிறோம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் காமாசிங் மேடம். வணக்கம் மேடம்.
0: எத்தனை வருஷமா நீங்க அகமலையில இருக்கீங்க?
2: நாங்க பிறந்ததுல இருந்து அகமலையில தான் இருக்கோங்க மேடம்.
0: கல்யாணம் பண்ணி கொடுத்தது இதே ஊர் தானுங்களா?
2: போர்டிங் மேடம் பிறந்தது. கல்யாணம் முடி பண்ணி கொடுத்துருக்கது இங்க பெரியவளம்.
0: எத்தனை குழந்தைங்கம்மா?
2: ரெண்டு குழந்தைங்க மேடம்.
0: ஒரு நாளுடைய வழக்கம் எப்படி இருக்கும்?
2: வேலைக்கு போயிட்டு வருவோம், காலைல 9 மணிக்கு போவோம், சாயங்காலம் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவோம். அப்புறம் வந்து வீட்டு வேலை செய்ய சரியா போவோம்.
0: என்ன வேலைக்கு போவீங்க?
2: களவெட்ட போவோம், பழம் எடுக்க போவோம், உலாங்காய் பிறக்க போவோம், பாக்கு எல்லாம் பிறக்க போவோம்.
0: பாக்கெல்லாம் இங்கே இருக்குது. களை எடுக்கிறதுக்கு போவீங்க? என்ன
2: வெள்ளாம காட்டுக்குள்ள செடிராக போவோம்.
0: என்ன வெள்ளாம பண்ணியிருப்பாங்க?
2: காபி, இலும்சு, மிளகு எல்லாமே வெள்ளாம பண்ணியிருக்காங்க.
0: அப்போ
2: செடி வெட்ட போவோம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றிம்மா. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க, பேர் சொல்லலாமா?
2: ஆ சொல்லலாம் மேடம். என் வீட்டுக்கார் பேர் வந்து முருகன், என் பேர் காமாட்சி, என் மக பேர் வந்து ரஞ்சிதா, ராமசுந்தரன் மயம் பேர், மருமையின் பேர் வந்து சுரேஷ்கண்ணன், பேத்தி பேர் வந்து இனியா.
0: என்ன பண்றாங்கம்மா?
2: சுரேஷ்கண்ணன் மருமையை வந்து இங்கேயே விவசாயம் தான் பாக்குறோம் நாங்க.
0: கரண்ட் வசதி எல்லாம் இருக்கா வீட்டுல?
2: வசதி எல்லாம் இருக்குங்க மேடம்.
0: ரேடியோ கேப்பீங்களாமா?
2: எப்பவும் ரேடியோ வச்சுக்கோங்க மேடம்.
0: வேலை செய்யும் போது ரேடியோ கேட்டுக்கிட்டே தான் வேலை செய்வீங்க. சரி, ரொம்ப சந்தோஷமா உங்களை சந்திச்சு பேசினது. இப்ப நம்ம எந்த இடத்துல உட்காந்துட்டு
2: இருக்கோம்? கண்ணக்கரையில தான் உட்காந்துருக்கோம்.
0: கண்ணக்கரையில எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம்?
2: அகமலைக்கு போற பெருவுல உட்காந்துருக்கோம்.
0: நீரோடையில உட்காந்துட்டு இருக்கிறோம். நீரோடை பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம்.
2: தண்ணி சவுண்டு கேக்கும்,
0: அப்புறம்
2: குருவி சவுண்டு, ஒரே காத்து சவுண்டு தான் கேக்குது.
0: வண்டு எல்லாமே அந்த ரீங்காரம் பண்ற எல்லா சத்தமும் இங்க நமக்கு கேக்குது. அது ரொம்ப இதமா இருக்கு கேக்குறதுக்கு. இந்த மலைப்பகுதியிலேயே குடியிருக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த இயற்கையோட வாழ்றது?
2: இங்க இருக்கிறதா மேடம் பிடிக்கும். கீழே வந்து எங்களுக்கு 1 மணி நேரம் இருக்க முடியாது. இங்க இருக்கிறதே எங்களுக்கு பிடிக்கும், ஆனாலும் தாங்க முடியாது.
0: ரொம்ப சந்தோஷம். ஊருக்கே ஏசி போட்ட மாதிரி இயற்கையோட இயற்கையாக வாழ்றீங்க. நன்றிம்மா.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சொக்கநிலை கிராம பெண்களின் மனம் திறந்த உரையாடலை.
1: உங்க பேரு
2: நந்தினி.
1: நந்தினி என்ன பண்றீங்க நந்தினி? ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு உங்க வாய்ஸ், ரொம்ப ஸ்டைலா இருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க நந்தினி?
2: 9th முடிக்க படிச்சிருக்கேன்.
1: 9th படிச்சிருக்கீங்களா? இப்ப 9th முடிச்சிருக்கீங்களா நீங்க?
2: போன வருஷமே
1: முடிச்சிட்டீங்க. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? கோட்டை ஸ்கூல். எங்க இருக்கு?
2: வீரவேண்டிக்கு அங்கட்டுக்கு.
1: ஓகே. அங்க போய் ஸ்கூல் படிக்கும் போது என்னெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க? இங்க இருக்கிற வாழ்க்கை முறைக்கும் அங்கேக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க?
2: அங்க இருந்த ஒரே வண்டி சவுண்டு, நல்லா ஜாலியா இருக்கும், இங்கே ஜாலியா இருக்கும்.
1: சரி, படிச்சு என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க?
2: நான் கலெக்டர் ஆகணும்.
1: கலெக்டர் ஆகி என்ன பண்ண போறீங்க?
2: நல்லது செய்ய போறேன்.
1: உங்க ஊருக்கு நீங்க நல்லது செய்யணும். வாழ்த்துக்கள்மா. எதிர்கால மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
2: தமிழ். இங்கிலீஷ்.
1: தமிழ் ரொம்ப பிடிக்கும். சரி, உங்க ஊரை பத்தி ஒரு ரெண்டு லைன்ல சொல்லணும்.

0: அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க?
1: எங்கள் ஊர் நல்லா இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும்.
0: உங்கள் ஊருக்கு நான் இப்போ வரணும், எப்படி வர்றது, எந்த வழியாக வரணும்?
1: பெரிய குளத்துலேருந்து கண்ணக்கரை வரணும், கண்ணக்கரையிலேருந்து நடந்து வரணும் சொக்கநாளைக்கு.
0: பெரிய குளத்துலேருந்து கண்ணக்கரை வரணும், கண்ணக்கரையிலேருந்து சொக்கநாளைக்கு நடந்து வந்தோம் அப்படின்னா சொக்கநாளை கிராமத்துக்கு வந்துடலாம். உங்களை மாதிரி எத்தனை பேர் படிக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க உங்கள் ஊரில்?
1: மாலதின்ற பிள்ளை இருக்காங்க.
0: என்ன படிக்கிறாங்க?
1: அவங்க 8வது முடிச்சு, இந்த வருஷம்
0: இந்த வருஷம் 8th முடிச்சிருக்காங்க. உங்க வீடுகள்லாம் எப்படி இருக்கும்? பக்கத்துல பக்கத்துல இருக்குமா, கொஞ்சம் தூரமா இருக்குமா?
1: தூரமா இருக்கு, கொஞ்சம் தள்ளி
0: தள்ளி தள்ளி இருக்கும். கூப்பிடுற தூரத்துல இருக்குமா?
1: கூப்பிடுற தூரத்துல இருக்கும்.
0: என்ன விளையாடுவீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டீங்க சொக்கநாளையில?
1: இங்க வந்து சின்ன வயசுல வந்து தேங்காய் சட்டையில மணலி போட்டு விளையாடுவோம், சோறாக்கி கிளம்பு வச்சு விளையாடுவோம்.
0: அப்புறம்
1: ஆத்துல போய் விளையாடுவோம், ஓடி பிடிச்சு விளையாடுவோம் ஆத்துக்குள்ள, ஜாலியா இருக்கும்.
0: ஆறு வந்து பெரிய ஆறு சொக்கநாளை பக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. தேரிச்சன் ஆறுன்னு ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆறுல வந்து குழிச்சி விளையாடுவீங்க, ஓடி பிடிச்சி விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்க ஊர்ல படிச்சு பெரிய ஆளா வந்திருக்கிற யாராவது சொல்ல முடியுமா?
1: ராமன் ஒருத்தங்க இருக்காங்க, கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க.
0: அவர் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு, நீங்க கலெக்டராவே ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள்மா. சரி, அப்பா அம்மா பேர் சொல்லுங்க.
1: ராமர் அப்பா பேரு, அம்மா பேர் மீனா.
0: படிச்சு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரா எதிர்காலத்துல வரணும், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நந்தினி. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நன்றி. உங்க பேர் என்னமா?
2: மாரியம்மா.
0: மாரியம்மாள், என்ன பண்றீங்க, என்ன படிச்சிருக்கீங்க?
2: 7th படிச்சிருக்கீங்களா?
0: 7th படிச்சிருக்கீங்களா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: இப்ப வீட்டுல தான் இருக்கேன்.
0: கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா?
2: குழந்தை இருக்கு.
0: குழந்தை இருக்கு. எத்தனை வயசு இருக்கும்?
2: ஒரு வயசு ஆயிடுச்சு.
0: ஒரு வயசு ஆயிடுச்சு. இப்ப மருத்துவ முகாம் வந்திருந்தாங்கல்ல, நீங்க டாக்டர்கிட்ட செக் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க?
2: சுகர் தான் கொஞ்சம் கூட இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேடம்.
0: ஏன் நீங்க என்ன சாப்பாட்டுல தப்பு பண்ணீங்க?
2: காலையில தான் சாப்பிடுவோம், ஒரு நேரம் சாயங்காலம் 5 மணிக்கு சாப்பிடுவோம், மத்தியான சாப்பாடு 5 மணிக்கு சாப்பிடுவோம், அதனால தான் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க.
0: சரி சரி, நல்லா சாப்பிடுங்க, உடம்ப பாத்துக்கோங்க, சரியா? நீங்க வேலைக்கு போறீங்களாமா?
2: வேலைக்குலாம் போடல, என் வீட்டுக்கு அது போவாரு.
0: வீட்டுக்கு வரதுதான் வேலைக்கு போறாரு. நீங்க வீட்டுலதான் இருக்கீங்க. சரி, சத்தானதை சாப்பிடுங்க, நல்லபடியா இருங்க. நன்றிமா உங்களை சந்திச்சது. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் லிங்கம்மா.
0: லிங்கம்மா, எத்தனை வருஷமா சொக்க நிலையில இருக்கீங்க?
3: நாங்க பிறந்ததுல இருந்து இங்க தான் இருக்கோம்.
0: கல்யாணம் பண்ணி கொடுத்தது இதே ஊர் தானா? வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, யாரா இருக்காங்க?
3: என் பிள்ளைய மட்டும் 2 பிள்ளைங்க இருக்குது.
0: 2 பேர் இருக்காங்க. சரி, நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க?
3: வேலைக்கு போயிட்டு இருக்கேன்.
0: என்ன வேலை பாக்குறீங்கம்மா?
3: தோட்டத்து வேலை தான் பாத்துட்டு இருக்கோம்.
0: தோட்டத்துல என்னெல்லாம் போட்டிருப்பாங்க?
3: காபி, உலகமரம், இதுக்கு மட்டும்.
0: சரி, நீங்க வெளியூருக்கு போகணும்னா எந்தெந்த ஊருக்கு எல்லாம் போயிருக்கீங்க?
3: நானே வரசநாடு, சிறக்காடு, போடி சைடு இதுக போயிருக்கோம்.
0: சரி சரி, கோவில் இருக்காமா இங்கே இந்த ஊரில்? எந்த கோவில் இருக்கு?
3: கருப்பணசாமி, பழச்சியம்மன் இருக்குது.
0: சரி, எப்படி இருக்கு இந்த ஊர் பார்க்கறதுக்கு உங்களுக்கு?
3: ரொம்ப அழகான ஊர் எங்கள் ஊர்.
0: சொல்லும் போதே அவங்க முகத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி. இந்த ரோடு வசதியும் வரப்போது இனி ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பெரியகுளம் போயிட்டு வரலாம், எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். உங்கள் குழந்தைங்களை என்ன ஆக்கணும்னு ஆசை?
3: எதுக்கு நல்லா படிக்க வச்சு ஆளாக்கணும்ன்றது ஒரு கவலை தான் எங்களுக்கு.
0: பெரிய லெவலில் கொண்டுட்டு வரணுன்றது ஆசை. உங்களோட ஆசை நிறைவேறணும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். மலை பாதைகளில் சரக்குகளை சுமந்து செல்லும் குதிரைகளோடு தினமும் பயணிக்கும் ஒரு மனிதரின் குரல் இப்போது நம்மை சந்திக்க வருகிறது.
1: சொக்கநிலை கிராமத்தில் நாம் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்த போது அங்கு சாலை வசதிகள் மேற்கொள்வதற்காக பொருட்கள் ஏற்றிக்கொண்டு வாகனங்கள் இங்கும் அங்கும் செல்வதை காண முடிந்தது. தற்பொழுது குதிரைகள் மூலமாக அங்கு விளையும் பொருட்களை பெரியகுளம் பகுதிக்கு எடுத்து செல்வதை காண முடிந்தது. குதிரையில் சவாரி செய்து வந்த இளைஞரை சந்தித்த போது,
2: சொக்கநிலை கிராமத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் தூக்கிட்டு போகணும் அப்படின்னா சொக்கநிலையில இருந்து கண்ணக்கரை வரைக்குமே குதிரை வழியாக தான் எந்த பொருளையுமே எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மலை பொருட்களை எடுத்துட்டு போகிறதுக்காக குதிரையை பயன்படுத்துறாங்க. அந்த குதிரையை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தம்பி நம்ம கண்ணில் பட்டாங்க. அவங்கள்ட்ட நம்ம பேச போறோம். வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் சரவணகுமார்.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் சும்மா மலைக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கேன். கலைக்கிறவளே தோட்டத்துல, சொந்த தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
2: என்ன படிச்சிருக்கீங்க?
3: நான் சும்மா 8th தான் படிச்சிருக்கேன்.
2: இப்ப மலையில வந்து நீங்க குதிரையில பொருட்கள் எடுத்துட்டு போறதை பார்த்தோம், மலை பொருட்கள் எடுத்துட்டு போறதை பார்த்தோம். என்னென்ன பொருட்கள் எடுத்துட்டு போறீங்க?
3: எலுமிச்சம்பழம், மிளகு, அதே மாதிரி இலவம் மஞ்சு, வாழைக்காய், மிளகு, காபி கொட்டை, இந்த மாதிரி எடுத்துட்டு போறோம்.
2: ஒரு தடவை குதிரை நடை போயிட்டு திரும்புறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்?
3: 3 மணி நேரம் ஆயிடும்.
2: 3 மணி நேரம் ஆயிடும். ஒரு நாளைக்கு எத்தனை நடை போயிட்டு வருவீங்க?
3: ஒரு நாளைக்கு 2 நடை தான் நடக்க முடியும், 2 இல்லைன்னா 1.
2: அந்த குதிரையை பராமரிக்கிறதுக்கு என்னெல்லாம்
3: செய்யறீங்க? அது சில தேவையான தவிடு, சாப்பாடு, தீவனங்கள் போட்டு அதை மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு தேவையான புல், சரியான சாப்பாட்டுன்னு அதை நல்லா சாப்பிட்டு நல்லா சமைக்குங்க.
2: இங்க மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய வேற என்ன பொருள் எல்லாம் கொடுக்குறீங்க அதுக்கு?
3: அதுக்கு புல் சாப்பிடும், அதே மாதிரி வாழை இலை,

0: போட்டால் வேஸ்ட் ஆகிறத போட்டுருவோம். தவிடு இந்த மாதிரி மாவு தான் போடுவோம்.
1: குதிரையை நீங்கள் ஓட்டிகிட்டு போயிட்டு வரீங்க இல்லையா, உங்கள் சொந்த குதிரை தானா இல்லை இந்த வாடகைக்கு எடுத்து அந்த மாதிரி பண்ணுறதா?
0: இல்லைங்க்கா, எங்களோட சொந்த குதிரை தான். இது வந்து
1: எத்தனை வச்சுருக்கீங்க?
0: ரெண்டு தான்க்கா இருக்கு.
1: கால்நடை பராமரிப்பு நீங்கள் பண்ணிக்கிறீங்க, கால்நடை மருத்துவமனை கூட்டிகிட்டு போவீங்களா, ஊசியெல்லாம் போடுவீங்களா?
0: போடுவோங்க்கா, அதுக்கு உடம்புக்கு முடியாத மாதிரி தெரிஞ்ச ஊசியெல்லாம் போடுவோங்க்கா.
1: போடுவீங்க. நீங்கள் இந்த இதே தொழில் தான் பண்ண போறீங்களா இல்லை வெளியில் வேற எங்கேயும் போகிற ஐடியா இருக்கா உங்களுக்கு?
0: எங்கிட்டு போகிற மாதிரி ஐடியா இல்லைங்க, இதே தொழில் தான்க்கா.
1: இந்த மலைப்பகுதியை பார்க்கும்போது, பெரியகுளம் போயிட்டு வரும்போது, நகர்பகுதியை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது?
0: நமக்கு எப்பயுமே ஒரே மாதிரி தான்க்கா ஃபீல் ஆகுது. நம்ம மலை தான்க்கா நமக்கு சொர்க்கமே.
1: மலை தான் உங்களுக்கு சொர்க்கமே. ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. உங்களோட எதிர்கால வாழ்க்கை சிறக்கிறதுக்கு வாழ்த்துறோம்.
2: தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வட்டம் சொக்கநிலை பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களை சந்தித்து விடைபெறுகிறது இன்றைய கொடை தென்றல். தென்றலோடு பயணித்த நான் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பில் உதவி அபிநயா. மீண்டும் பிறிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

நீங்களே இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் இன்றைய நினைவே சுகம் புதுக்கோட்டை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில்

நிலவும் நட்சத்திரமும் கண் விழித்து கொள்ள வெப்பத்திடமிருந்து விடுதலையான மகிழ்ச்சியில் காற்றின் உலா. கற்பனைகள் கண்ணெதிரை தோன்ற, கவிதை ஊற்றெடுக்க, இனிமையான கானங்களை இதயம் தேட, இது நினைவே சுகம். நிகழ்ச்சியில் உங்களோடு சதாம். இன்னைக்கு நினைவே சுகம் நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்ட நேர்களுக்காக. அறிமுக புதுக்கோட்டை மாவட்ட நேர்கள் 24, 24, 24 வழக்கமான புதுக்கோட்டை மாவட்ட நேர்கள் 24, 24, 29 0452 இணைத்து பேசலாம்.

0: இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், வணக்கம்.
1: இரவு நேரங்களில் இதமான காணங்களை வழங்கி வரும் பண்பலைக்கு இரவு வணக்கம் கூறி பண்பலையில் இணைவது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலமராஜன். ஐயா,
0: என்ன பாடலையே கேட்கலாம்
1: ஐயா? பாடம் நினைவே சின்னம், பாடல் வந்து வைகாசி மாதத்தில் பந்தல் ஒன்று. அந்த பாடல் ஐயா
0: பாடல் கேட்கலாம். கோடி பண்பலை 100.5.
2: வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழை மரம் கட்ட போறேன்டி.

0: வரும் வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழை மரம் கட்ட போறேண்டி, ரெண்டு வாழை மரம் கட்ட போறேண்டி.
1: நேரம் 10:13, கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இப்ப நிகழ்ச்சியில பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், பேசுங்க.
2: என்ன
1: பாடலையா கேட்கலாம்? நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்க சார்.
1: நல்லது. நண்பரே, பாடல் கேட்கலாம் கோடை பண்பலையில்.

0: நம் இதய துடிப்போடு ஒழித்து கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: ஹலோ.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை மருங்கூரணி பாண்டியன்.
0: என்ன பாடலையா கேட்கலாம்
1: சார்? நான் ஒரு சின்ன வாழ்த்து வாழ்த்து சொல்லிடுறேன் சார்.
0: சொல்லுங்க.
1: வானொலிக்கு தொழில் வாழ்த்த வயதில்லை, வாழ்த்துகிறேன் என் மனதளவில் என்றும் கோடை பண்பலை 100.5 நூறாண்டு காலமாக இந்த
0: வெல்கம். வாழ்த்துக்கள், நன்றி. என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? பாண்டிய நாட்டு தங்கத்திலிருந்து இளையலங்கி. இது அனைத்து மாவட்ட நிறுவனங்களுக்காகவும்
0: பாடல் கேட்கலாம். கோடி பண்பலையில்

நேரம் 10:25 கோடை பண்பலை 100.5. இது நினைவேசகம் நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர். வாங்க, வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். இணைப்பில் வந்துட்டீங்கம்மா, பேசுங்க. இது கோடை பண்பலை 100.5.

0: நேரம் 10:30. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் சதாமணனுக்கு இனிய வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னம்புரா தலைவர் கீரங்குடி கிராமத்திலிருந்து அசோக்குமார் பேசுகிறேங்க.
0: என்ன பாடல் ஐயா கேட்கலாம்?
1: சார், முள்ளு மலரும் படத்திலிருந்து செந்தாளம்பூவில் வந்தாடும் பாடல்கள்
0: கேட்கலாம் கோடை பண்பலையில்.

இது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். இது கோடி பண்பலை 100.5, நேரம் 10:35 நிமிடம்.

0: ஈரக்காற்றிலிருந்து இசையை இதமாய் தந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இப்ப நிகழ்ச்சியில பேச வரும் நேயர் வாங்க. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் கம்மங்காடு வைத்தியநாதன் பேசுறேன் சார்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: ராஜபாண்டி படத்தில் அத்தி
0: பாடல் கேட்கலாம். கோடி பண்பலையில்

0: இது கூடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: சங்கீதம் சார், புதுக்கோட்டை மாவட்டம் கோயிலூர் கிராமத்திலிருந்து.
0: என்ன பாடலமா கேட்கலாம்?
1: அவதாரம் படத்திலிருந்து செஞ்சனால தீண்டு போகுது
0: பாடல் கேட்கலாம். கோடை பண்பலையில்

0: நேரம் 10:50 கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் புதுக்கோட்டை மாவட்ட நேயர். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: புதுக்கோட்டை மாவட்டம் மீனாட்சி பேசுகிறேன்.
0: என்ன பாடல் மா மீனா கேட்கலாம்?
1: நான் பேச நினைத்தவர்களிடமிருந்து
0: பாடல் கேட்கலாம் கோடி பண்பலையில்.

0: பேசுகிறோம் நிகழ்ச்சியோட நிறைவான நேயர். வாங்க, வணக்கம்.
1: அன்பு தம்பிக்கு அன்பான இரவு வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோனாப்பட்டிலேருந்து பழனியா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். என்ன பாடல் கேட்கலாங்க?
1: எனக்கு வந்து வேலைக்காரன் படம் மீது
0: பாடல் கேட்கலாம். கோடி பண்பலையில்

இரவு நேர அமைதியை இசையால் நிரப்பிச் சென்றது நினைவே சுகம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், சதாம். தரிசனம்.

நிசப்தமான இரவு வந்து நெஞ்சத்தை மெதுவாய்த்தொட, நிலவின் ஒளி பார்வையில் நினைவுகள் மலர, காற்றின் குரல் ஆயிரம் கதைகளை சொல்ல, இனிமையான இரவை இசையால் அழகாக்க, கோடி பண்பலை 100.5 இது இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

புலர்ந்துள்ள விடியல் பொழுது அனைவருக்கும் இனிய நன்னாளை அமையட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. இன்று சகவருடம் 1948 வைசாக 28 நாள் பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 4 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 மே மாதம் 18 தேதி 2026 திங்கள் கிழமை நேரம் காலை 4:56.